இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 9 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6 மணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக

ஆலோசை. வெகுளாமை 31 அதிகாரம் 9 குறட்பா.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் என கேட்கலாம். இனி நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி மழலையாக எஸ் சஞ்சித், 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரமும், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். 7:10 தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. காலை 7:30 சந்தோஷ சாரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-30 மற்றும் 0343-42-24-40-31 என்ற எண்களில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் எனப்பட்ட திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் வலம் வரும். காலை 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் எளிய சொல்லமது, காலை 9:05 வான்நிலையில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் புகை நமக்கு பகை, புகை உயிருக்கு பகை நேரலையில் பங்கேற்கிறார் நுரையீரல் சிறப்பு நிபுணர் டாக்டர் திருபதி ராஜா அவர்கள். காலை 10 மத்தூர் கலைமக்கள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். காலை 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90, 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பின் பூவே. இன்றைய நிகழ்ச்சியில் புகை ஆரோக்கியத்தின் பகை,

0: சேலம் சண்முகா மருத்துவமனையின் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜே ஜெகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 உழைப்போம் உயர்வோம் என்று அன்னசாகரம் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் கடற்பாசியில் திசு வளர்ப்பின் முக்கியத்துவம், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சரவணன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 3 மணிக்கு கட்சிவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு திரையிசை, 5:05 மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரையிசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள். இவையாவும் இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashwani. The news read by Tanvi Khurana. Union Home Minister Amit Shah has said the government is considering assigning additional areas of responsibility to the Border Security Force BSF to make it more effective in dealing with emerging security challenges. Mr. Shah made the remarks while interacting with the BSF personnel at Bhuj in Gujarat yesterday after inaugurating 2 strategically crucial new border outposts on the India-Pakistan border. Mr. Shah said in the 60th year of the BSF's establishment, a decision has been taken to completely transform the BSF's concept of border security. He announced the establishment of a quadrangular security grid, introducing a new concept of territorial security to replace the traditional approach of mere border security.
2: We have decided to completely transform the concept of the BSF's border security. In the coming days, we will create a security grid based on a 4-dimensional concept. And instead of focusing solely on border security, we will introduce a new concept of territorial security. Under the Smart Border Security Project, we are working to strengthen the security grid along the entire border with Bangladesh and Pakistan.
1: The government has asked public sector oil marketing companies to set up liquefied petroleum gas LPG reserves for at least 30 days as West Asia conflict persists disrupting global energy supplies. Joint Secretary at the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, stated this while talking to the reporters yesterday during the inter-ministerial press briefing on the West Asia conflict. Outlining the precautionary measures to safeguard against supply shocks, Ms. Sharma said India was also working to increase crude oil storage capacity. Ms. Sharma said the government is working to strengthen fuel security through strategic reserves and ensuring uninterrupted supply, even as the steps continue to be taken against hoarding. President of Myanmar, U Min Aung Hlaing, will arrive at Gaya in Bihar this morning on a 5-day visit to India. He will be accompanied by a high-level delegation comprising several cabinet ministers, senior officials and business leaders. This will be the first visit of President U Min Aung Hlaing to India in his current capacity. At Gaya, he will offer prayers at the Mahabodhi Temple and at Sujata Temple. He will arrive in New Delhi later in the day, where he will meet External Affairs Minister Dr. S. Jaishankar this evening. Tomorrow, the Myanmar President is expected to participate in the Myanmar-India Business Forum. On Monday, President U Min Aung Hlaing will hold discussions with the Prime Minister Narendra Modi on further strengthening the historical and civilizational ties between the two countries. Union Education Minister Dharmendra Pradhan held a detailed review meeting on the fund release and utilization under Samagra Shiksha

0: अभियान विद फोकस ऑन मेकिंग समग्र शिक्षा 3.0 मोर एफिशिएंट, ट्रांसपेरेंट एंड आउटकम ओरिएंटेड. इन अ सोशल मीडिया पोस्ट मिस्टर प्रधान सेड एन इंटीग्रेटेड अप्रोच थ्रू कन्वर्जेंस ऑफ की स्कीम्स इंक्लूडिंग समग्र शिक्षा अभियान, पीएम पोषण, प्रधानमंत्री पोषण शक्ति निर्माण, अंडरस्टैंडिंग ऑफ लाइफ लॉन्ग लर्निंग फॉर ऑल इन सोसाइटी, उल्लास, पीएम श्री, प्रधानमंत्री स्कूल्स फॉर राइजिंग इंडिया एंड अदर फ्लैगशिप प्रोग्राम्स विल बी टेकन and from this year. He said this will ensure greater coordination and impact across the school education ecosystem. The Commission for Air Quality Management in NCR and adjoining areas, CAQM, has revoked all actions under Stage 1 of the extant schedule of the Graded Response Action Plan, GRAP, across the entire National Capital Region with immediate effect. The move comes following a significant improvement in the region's air quality. Daily average of Delhi improved from 207 on the 28th of this month to 123 yesterday. Today. The forecast by India Meteorological Department also indicates that the AQI is likely to remain in the moderate category in the coming days. The CAQM Subcommittee on GRAP has invoked Stage 1 of the extant GRAP on the 19th of this month. And that is the end of this news bulletin.
1: Neram, 6 mani 10 nimisham.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது ஒரு எளிய வார்த்தை, ஆனால் அதன் பொருள் மிகவும் ஆழமானது. அந்த வார்த்தை புறங்கூறாமை. புறங்கூறுதல் என்பது என்ன? ஒருவர் நம் முன்னால் இல்லாதபோது அவரை பற்றி தீயதாக பேசுவது, சிரித்த முகத்தோடு நட்பு காட்டி பின்னால் திரும்பி பழிப்பது. இது மனித உறவுகளை அழிக்கும் மிகவும் ஆபத்தான பழக்கம். இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியம் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்கின்றார், பகை சொல்லி கேலி பிரிப்பர், நகை சொல்லி நட்பாடல் தோறாதவர். சிலர் முகத்தில் சிரித்து பேசினாலும் பின்னால் பகையை விதைக்கும் வார்த்தைகளை பேசுவார்கள். அத்தகைய போலி நட்பு நெருங்கிய உறவுகளை கூட பிரித்துவிடும். இந்த குறளை அடிப்படையாக வைத்து சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18 நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் இரண்டு அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி இரண்டு அடிகளில் திருக்குறள். முதுமொழி என்றால் பழமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கின்றோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை, உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பி சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்ல

0: இணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தியுடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: மனசாட்சியின் அடையாளம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், இதோ உன்னை பரவசமூட்ட வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது ஏழு மலையானே என தொடங்கும் பாடல், மகாநதி சோபனா குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: 6:22 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. அருள் மக்காவின் என தொடங்கும் பாடல் எஸ் சரளாவின் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: நேர்களை நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. இயேசு எந்தன் என தொடங்கும் பாடல் சிந்துவின் குரலில்

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ஒளித்தந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறி போடலாம், எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமது ஆரோக்கியத்திற்கு தேவையான நஞ்சில்லாத காய்கறிகள் கீரைகளை வீட்டிலே எளிதாக உற்பத்தி செய்து வீட்டு தோட்டம் அமைக்கலாம். வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் விளைந்து அதை உபயோகப்படுத்தும் போது ஏற்படும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அதன் ஒவ்வொரு பருவமும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் உணவுபூர்வமாகவும் இருக்கும். செயற்கையான பூச்சிக்கொல்லிகள் எதுவும் தெளிக்காமல் இயற்கையான முறையில் காய்கறிகளை விளைவிக்கும் பொழுது அதில் கிடைக்கும் ருசியும் தனித்தன்மையுடன் இருக்கும். வருடத்திற்கு ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு விதை காய்கறிகள் விளையக்கூடும். அதனால் இடத்தை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து

பாத்தி கட்டி பயிர் நட வேண்டும். பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நிலங்களுக்கு நடுவே கட்டப்பட்ட பாத்திகளில் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், முள்ளங்கி, பீட்ரூட், கேரட், செடி அவரை போன்ற காய்கறிகளை விளைவிக்கலாம். செடிகளை அதிகாலை நேரங்களில் நடுவது நல்லது. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், கத்திரிக்காய் போன்றவை சற்று நாள்பட வளரும் காய்கறிகள். இந்த செடிகளிடையே வேகமாக வளரக்கூடிய முள்ளங்கி, டர்னிப், பசலைக்கீரை, பாலக்கீரை மற்றும் அனைத்து கீரை வகைகளையும் நடலாம். பப்பாளி, வாழை, நார்த்தை, எலுமிச்சை, முருங்கை, மாமரம் முதலியவற்றை தோட்டத்தின் வடக்கு பக்கமே நட வேண்டும். ஏனெனில் மற்ற இடங்களில் இதை வளர்த்தால் அவற்றின் நிழல் காய்கறி செடிகளின் மீது பட்டு அவற்றை வளர விடாமல் தடுத்துவிடும். பீர்க்கன்காய், புடலங்காய், சுரைக்காய், பீன்ஸ், அவரை போன்ற கொடிகளாக விளையும் கொடிகளை நூல் அல்லது சணல் மூலம் அழகான முறையில் வேலிகள் மீது படர விடலாம். தோட்டம் போட இடம் இல்லாதவர்கள் செடிகளை தொட்டிகளிலோ, பெட்டிகளிலோ, மூங்கில் கூடைகளிலோ, மென்ட் தொட்டிகளிலோ, பழைய பிளாஸ்டிக் பக்கெட்டுகளிலோ போடலாம். செடிக்கு விடப்படும் தண்ணீர் மிகவும் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதற்கு முக்கிய குறிப்புகள் இது என்ன? 1500 சதுர அடி பரப்பளவில் சாகுபடி செய்தால் 5 பேரை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஓராண்டிற்கான காய்கறி மற்றும் பல தேவைகளினுடைய கிட்டத்தட்ட பாதியை பூர்த்தி செய்ய போதுமான விளைச்சலை பெற முடியும். இந்த இடத்தை எப்படி தேர்வு செய்கிறது? வீட்டில் காய்கறி தோட்டம் வாங்க தினமும் 6-8 மணி நேரம் போதுமான சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தை தேர்வு செய்து மண்ணை நன்கு உழுது தொழுவுரம், அதாவது மாட்டு சாணம், மண் புழுவுரம் போட்டு பாத்திகள் அமைக்கணும். தண்ணீர் தேங்காத சமதளமாக இடத்தை தேர்வு செய்யணும். நிலத்தில் இடம் இல்லையெனில் மாடி தோட்டம் அல்லது தொட்டிகளில் வளர்க்கலாம். இந்த மண் எப்படி தயார் செய்யணும்? செடிகள் நன்கு செழித்து வளர வளமான மண் மிக முக்கியம். மண்ணை 6-8 அங்குல ஆழத்திற்கு நன்கு கொத்தி விடணும். கற்கள் மற்றும் களைகள் அகற்றணும். களிமண்ணாக இருந்தால் செடிக்கு விடப்படும் தண்ணீரை வடியாமல் தாங்கி இருக்கும். இதற்கு மணலையும் இயற்கை உரத்தையும் சேர்த்து நிலத்தை சரிப்படுத்தணும். ஆற்று மணலாக இருந்தால் அந்த பகுதியில் செடிக்கு தேவையான தண்ணீர் தங்காது. எனவே தேவைக்கேற்ப செம்மண் கலந்து இயற்கை உரத்தையும் கலந்து கொள்ளணும். மண்ணுடன் தொழு உரம், மண்புழு உரம், தேங்காய் நாற்கழிவு சேர்த்து மண் கலவை வளப்படுத்தணும். அடி உரமாக வேப்பம் புண்ணாக்கு, ஆட்டு சாணம், மாட்டு சாணம், காய்கறி கழிவுகள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். இப்படி தயார் செய்த மண் கலவையில் உடனடியாக விதைகளை விதைத்து விடக்கூடாது. மண்ணை தொட்டில நிரப்பி 5 நாள் தண்ணீர் தெளிக்கணும். இதனால் மண்ணில் நுண்ணீர்கள் உருவாகும். செடிகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இந்த பாத்திகள் அப்புறம் இந்த தொட்டி எப்படி அமைக்கிறது? நிலத்தில் பயிரிடுவதாக இருந்தால் நடைபாதை வசதியுடன் பாத்திகளை அமைக்கலாம். தொட்டிகளை வளர்ப்பதாக இருந்தால் 45-72 சென்டிமீட்டர் விட்டம் ஆழமும் கொண்ட தொட்டி பயன்படுத்தணும். அடிப்பகுதியில் நீர் வெளியேற துவாரங்கள் இருப்பதை உறுதி செய்யணும். தொட்டிகளை செடியை வளர்ப்பவர்கள் குறிப்பாக 1 முதல் 1.5 அடி ஆழமான சிமெண்ட் தொட்டிகளை பயன்படுத்தினால் திரும்ப திரும்ப செடிகளை நடுவதற்கு வசதியாக இருக்கும். தொட்டியில் செம்மண், மணல், காட்டன் புழு, தொழு உரம், தென்னை நாற்கழிவு உரத்தையும் 3:2:1 என்ற விகிதத்தில் கலக்கணும். சரி, இந்த பயிர் எப்படி தேர்வு செய்கிறது? தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகாய், கொத்தமல்லி, கீரை இந்த வகைகளை மற்றும் புதினா கீரை போன்ற எளிதில் வளரக்கூடிய செடிகளை தேர்ந்தெடுத்து தரமான விதைகள் அல்லது நாற்றுகள் நட்டு தினமும் நீர் ஊற்றி இயற்கை உரங்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான காய்கறிகளை அறுவடை செய்யலாம். விதைகளை நேரடியாக பாத்தியில் விதைக்கலாம் அல்லது நாற்றுகளாக வளர்த்து நடலாம். அந்தந்த பருவத்திற்கு ஏற்றாற்போல் காய்கறிகளை நடுவு செய்யலாம். வெண்டை, கீரை போன்றவற்றை நேரடியாக விதைக்கலாம். கத்திரி, தக்காளி, மிளகாய் போன்றவற்றை குழித்தட்டுகளை நாற்று நடவு செய்து அதன் பின் பெரிய தொட்டுகளை மாற்றணும். இதற்கு நீர் மேலாண்மை எப்படி? தினமும் காலை அல்லது மாலை வேளையில் செடிகளுக்கு தேவையான அளவு நீர் ஊற்ற வேண்டும். அதிக தண்ணீர் தேங்குவதை தவிர்க்கணும். உரம் என்ன போடுறது? 15-20 நாட்களுக்கு ஒரு முறை மண்புழு உரம், பஞ்சகாவியம், மீன் அமிலம் போன்ற இயற்கை உரங்களை இடலாம். செடிகளுக்கு இடையே முளைக்கும் தேவையற்ற களைகளை செடிகளை அகற்றணும். பஞ்சகாவியம் மற்றும் வேப்பம் எண்ணெய் கரைசல் ஆகியவற்றை

0: பயன்படுத்தி செடிகளை பூச்சிகளிலிருந்து பாதுகாத்து செழிப்பாக வளர்க்கலாம். பூச்சி மருந்து தெளிக்காமல் இயற்கையான பூச்சிக்கொல்லிகளை தேர்ந்தெடுத்து தெளிக்கணும். அதிக சூரிய வெளிச்சத்திலோ மழைக்காலத்திலோ வேகமாக காற்றடிக்கும் போதோ பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்படி வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறதுனால என்ன பயன்? அதிக ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் கிடைக்கும். நச்சு மருந்துகள் இல்லாத பழம் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்யலாம். காய்கறிகள் வாங்குவதற்கு செலவை குறைக்க முடிகிறது. வீட்டு காய்கறி தோட்டத்தில் உற்பத்தி செய்யும் காய்கறியானது கடைகளில் வாங்குவதை காட்டிலும் சுவையாக இருக்கும். சமையல் அறையில் வீணாகும் நீர் மற்றும் பொருட்களை உபயோகப்படுத்த முடிகின்றன. உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. இயற்கை உரங்களை போட்டு வளர்க்கப்படும் செடிகளில் வளரும் காய்கறிகள் சுவையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் நலத்திற்கும் மிகவும் உகந்ததாக இருக்கும். அடுத்தது, இந்த கழிவுகளை காசாக மாற்றுறது எப்படி? இயற்கையின் படைப்புகளை என்னும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த ஒரு பொருளும் வீணாகுவதில்லை. எல்லாமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி காசாக மாற்றலாம். எடுத்துக்காட்டாக, பயிர்களுடன் வளரும் களைச்செடிகள் உணவுப் பொருளாகவும் மருத்துவ குணமுள்ள பொருளாகவும் மாற்றலாம். அதே போல் வாழை மட்டைகளிலிருந்து நார் திரித்து துணிகள் உற்பத்தி செய்யலாம். வெளிநாட்டு வரவான பாத்தியனத்தை ஊட்டமேற்றிய கம்போசராக மாற்றலாம். குளம் குட்டைகளில் வளரும் ஆகாய தாமரையை தண்டுகளிலிருந்து பயனுள்ள மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய தமிழக அரசு ஒவ்வொரு மாநகராட்சியிலும் திடக்கழிவு மேலாண்மை கடைபிடித்து வருகிறது. ஆனால் ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள் பாலித்தீன் பை கவர் போன்றவற்றை மறுசுழற்சி மூலமாக அவற்றை அடித்து நொறுக்கி காய்ச்சி அதில் உள்ள கசடுகளை அப்புறப்படுத்தி அதனை கம்பம் வேலியாக உருமாற்றி பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறாக செய்வதால் கழிவுகள் பயனுள்ள பொருளாக மாறிவிடுகிறது. சாலையோரங்களில் மலை போல குவிந்து இருக்கும் குப்பைகளை சரி செய்ய முடிகிறது. இதனால் அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு கணிசமான செலவும் குறைகிறது. கம்பங்களை வாங்கிட மக்கள் மரங்களை வெட்ட தேவையில்லை. சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதில்லை. வயலில் நடப்படும் கம்பங்கள் பாதுகாப்பாகவும் கரையான் அரிக்காமலும் நீண்ட நாட்களாக உழைக்கும் தன்மை உடையதால் அந்த நாட்டு மக்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் தரமான வேலி கம்பங்கள் கிடைப்பதால் ஆர்வமாக வாங்கி தங்களுடைய நிலங்களுக்கு வேலி அமைக்கின்றனர். இத்தகைய சூழலில் எந்த ஒரு கழிவும் வீணாகாமல் பணமாக மாறும். இதற்கு நம் மக்கள் மாற்றி யோசிக்கணும். மக்காத கழிவை கூட காசாக மாற்றலாம். என்ன, நீங்களும் தயாரா?
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
5: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
6: அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: நேயர்களின் கவனத்திற்கு தருமபுரி மின் செயற்பொறியாளரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி துணை மின் நிலையம் மற்றும் சோளக்கொட்டாய் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் தற்போது அறிவிக்கப்படும் பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. மதிகோன்பாளையம், தருமபுரி பேருந்து நிலையம், அன்னசாகரம், பழைய தருமபுரி, குண்டலப்பட்டி, செட்டிக்கரை, நீலாபுரம், வெள்ளோலை, ஏகொள்ளள்ளி, மொடக்கேரி, குப்பூர், செம்மாண்டகுப்பம், நாயக்கன அள்ளி, நூல அள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் கடற்பாசிகள் திசு வளர்ப்பின் முக்கியத்துவம், பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் S. சரவணன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம்.

0: இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மை பயூர் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தெய்வமணி அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மணக்கும் மல்லி சாகுபடி எர்ர அள்ளி பி கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்து 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 100

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல் யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1.92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைத்தீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: வணக்கம் நேர்களே, அழகான குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலயமை நிகழ்ச்சி. இன்றைய மலாலயமேஷல் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் சஞ்சித். வணக்கம் சஞ்சித்.
5: வணக்கம்
4: சஞ்சித். எத்தனாவது படிக்கிறீங்க?
5: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
4: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? எங்க இருக்குது உங்க ஊரும் வீடும்?
5: I am come from பொட்டிக்கடை.
4: பொட்டிக்கடை எங்க இருக்குது?
5: புது வேகமங்கலம்.
4: சரி சஞ்சித், அப்பா பேர் சொல்லுங்க.
5: சத்திவேல்.
4: அம்மா பேரு?
5: ஸ்ரீவித்யா.
4: வீட்டுல என்ன பண்றீங்க? வீட்டுல போய் நீங்க
5: படிக்கிறேன்.
4: படிக்கிறீங்க, சரி. வீட்டுல போய் நல்லா படிக்க. சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க நிகழ்ச்சியில?
5: ரைம்ஸ்.
4: நீங்க சொல்லுங்க.
5: One finger, turn, turn, turn, turn to a rooster, kokoroko, ko. Two finger, turn, turn, turn, turn to a cow, moo, moo, moo. Three finger, turn, turn, turn, turn to a butterfly, fly, fly, fly, fly. Four finger, turn, turn, turn. Turn to a cat, meow, meow, meow. Five finger, turn, turn, turn. Turn to a lion, roar, roar, roar. Thank you.
4: சரி, எங்க கிராமத்துல தான் இருக்கீங்க. கிராமத்துல என்னென்ன மிருகங்கள் இருக்குதுங்க?
5: நாய், cow, cat, ஆடு, ஆடு, நாய், பூனை, கழுத,
4: அதெல்லாம் இருக்கு. உங்க வீட்டுல செல்ல பிராணி வளர்க்குறீங்களா? நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனாக காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பலை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
5: தேங்க்யூ.
4: இணையநிலை இன்றைய மனாலய மலை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் சஞ்சித்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
6: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
7: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன ரோட், சேலம்.
6: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
7: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன ரோட், சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடியல் என்பது சூரியன் உதிப்பது மட்டுமல்ல, உங்கள் நேர்மறை எண்ணங்களாலும் பிறக்கும். விடியல் என்பது சூரியன் உதிப்பது மட்டுமல்ல, உங்கள் நேர்மறை எண்ணங்களாலும் பிறக்கும்.

0: இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்,
1: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று மே 30.
4: நவீன தமிழ் இலக்கியத்தின் தலை சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவர்,
3: நாவல் ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், விமர்சகர் என பன்முக பரிமாணம் கொண்டவர்.
4: பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதினார்.
3: ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள் ஆகியவை இவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளாகும்.
4: இவரது எழுத்துக்கள், கட்டுரைகள், இலக்கிய விமர்சனங்கள், அஞ்சலி கட்டுரைகள், முன்னுரைகள், மதிப்புரைகள் என பலதரப்பட்டவை.
3: இயல் விருது, சூடாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் இவர் பெற்றுள்ளார்.
4: தமிழின் நவீனத்துவ இலக்கியத்தை வலுப்படுத்தியவர்களுள் ஒருவர் என்று போற்றப்பட்ட சுந்தர ராமசாமி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1931.
4: பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், எடிட்டர் என்ற பன்முக ஆற்றல் படைத்த கலைஞர்.
3: கலை ஆர்வம் கொண்டிருந்த இவர் மௌன படங்களை பார்த்து நாடக நடிப்பில் அக்கறை கொண்டு நடிப்பு கற்றுக்கொண்டவர்.
4: எம் கே தியாகராஜ பாகவதர், டி பி ராஜலட்சுமி, எம் எஸ் சுப்புலட்சுமி, காஞ்சனமாலா போன்றோர்கள் இவர் இயக்கத்தில் நடித்து புகழ் பெற்றவர்கள்.
3: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராட்டி, இந்தி, ஆங்கிலம் ஆகிய பல மொழிகள் கற்ற இவர் முற்போக்கு சிந்தனை கொண்டவர். ஆரம்ப கால தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய திறமைமிக்க முன்னோடி கலைஞர் வை வி ராவ் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1903.
3: விண்வெளி ஆய்வில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புக்குரியவர்.
4: இவரது தைரியம் பலராலும் பாராட்டுக்குரியதானது.
3: 1965 ஓஸ்கார் 2 விண்கலத்திலிருந்து வெளியேறி 12:09 விண்வெளியில் நடந்து சாதனை படைத்தவர்.
4: 58 முன்பே விண்வெளியில் நடந்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றவர்.
3: சோவியத் ரஷ்யாவின் விண்வெளி வீரர், சோவியத் வான்படையின் மேஜர் ஜெனரல், எழுத்தாளர் மற்றும் கலைஞர் அலெக்சி லியோனோவ் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1934.
3: தமிழ் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர்.
4: இவர் இயக்கிய பெரும்பாலான திரைப்படங்கள் அவற்றின் வணிக ரீதியிலான வெற்றிகளாக அறியப்படுபவை.
3: பல்வேறு பிரபல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து பின்பு பிரபலமா இயக்குநராக மாறியவர்.
4: தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களை வைத்து படம் இயற்றியுள்ளார்.
3: தமிழ் படம் மட்டுமல்லாது தெலுங்கு மற்றும் இந்தியிலும் படம் இயக்கியுள்ளார்.
4: தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் கே எஸ் ரவிக்குமார் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1958.
4: சீக்கிய மதத்தின் முதல் தியாகி.
3: சீக்கிய வேதமான ஆதி கிரந்தத்தின் முதல் பதிப்பை தொகுத்தவர்.
4: இது இப்போது குரு கிரந்த் சாஹிப் என்று அழைக்கப்படுகிறது.
3: இத்தினத்தன்று பல்வேறு சீக்கிய மத நிகழ்வுகள் நடைபெறுகின்றன.
4: சீக்கிய நம்பிக்கையின் முதல் தியாகியும் மற்றும் 10 சீக்கிய குருமார்களின் 5வது குருவாகவும் இருந்த குரு அர்ஜுன் தேவ் தியாகி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1606.
4: தமிழ்மொழி, வடமொழி இரண்டிலும் புலமை பெற்றிருந்த தமிழ் துறவி.
3: தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் சைவ நெறிக்கும் தொண்டாற்றியவர்.
4: இவர் இயற்றிய சண்முக கவசம் மிகவும் புகழ்பெற்றது. ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் நினைவு தினம் இன்று.
3: ஆண்டு 1929.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டர் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

0: தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 780 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 366 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 621 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
6: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
8: ஸ்ரீனி சார், நீங்களா?
7: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
9: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
7: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
10: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
11: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
12: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: கலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 34 ரூபாய், கத்தரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், மொச்சை 56 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், சர்க்கரை பூசணி 20 ரூபாய், சின்ன வெங்காயம் 42 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், கேரட் 84 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 42 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய், பூண்டு 120 ரூபாய், எலுமிச்சை பழம் 200 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம்.
14: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
15: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
16: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப், ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
17: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
18: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
19: தொடர்புக்கு 9500848420.
1: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94 42 22 21 02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு

0: பயன்பெறலாம். நிலையத்தில் நேரம் காலை 7:10. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜே எஸ் லீல வினோதன்.
3: அன்பு இணைய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று நுகர்வு கலாச்சாரம் அதிகமாகிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது. ஒரு பொருளை நாம் வாங்கும் போது இது நமக்கு தேவையா, இது இல்லாமல் நாம் வாழ முடியாதா என்பதை சிந்தித்து சிந்தித்து பார்த்து பிறகு முடிவு செய்ய வேண்டும். இந்த விதி புத்தகங்களுக்கு மட்டும் பொருந்தாது. இன்னார் வாங்கியிருக்கிறார், இன்னார் வீட்டில் இருக்கிறது, அவர் வாங்கும் போது நானும் வாங்கினேன் என்பதெல்லாம் தேவையில்லாத விளக்கங்கள். நம்மை விட வசதி குறைந்தவர்கள், வருமானம் இல்லாதவர்கள் வாங்கினால், வைத்திருந்தால் நாமும் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று எந்த எழுதப்படாத விதியும் இல்லை. வெறும் சம்பவத்திற்காக நம் வீட்டில் பல பொருட்கள் இருந்து என்ன பயன்? பலர் வீட்டில் பயன்படுத்தாத பொருட்கள் அதிகமாக இருக்கும், அடக்கி வைத்திருப்பார்கள், பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் புத்தகங்களை நாம் வாசிக்காவிட்டாலும் அடுத்த தலைமுறையாவது வாசிக்கும் என்ற நம்பிக்கையில் வாங்கி வைக்க வேண்டும், என்றாவது புரட்டுவார்கள் என்ற நம்பிக்கையிலே. சந்தை என்பது புதிய பொருட்களை வர்த்தகம் செய்கிற இடம்தான். அது மட்டுமல்ல, வர்த்தக நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை புதிய பொருட்களின் மூலமாக காலாவதி ஆக்கினால் தான் போட்டியில் நிலைத்து நிற்க முடியும். சக்தி வாய்ந்த ஊடகங்களில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களால் நம் உள்ளத்துக்குள் சென்று அந்த பொருட்கள் மூலம் நம் வாழ்க்கையை வளமாகிவிடும் என்பது போன்ற மாயை உருவாக்குவதே அவர்கள் கையாளும் வியாபார தந்திரம். அவர்கள் காட்டும் விளம்பரத்துக்கு கூட மறைமுகமாக நாம் பணம் செலுத்துகிறோம் என்பதே உண்மை. எல்லா விளம்பரங்களிலும் குழந்தைகள் இருப்பார்கள். குழந்தைகள்தான் இன்று பல வீடுகளில் என்ன பொருள் வாங்குவது என்பதை தீர்மானிக்கிறார்கள். வீட்டிலே என்ன சேனல் பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வதை போல என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை குழந்தைகள் முடிவு செய்கிறார்கள். வீண் பெருமைக்காக ஆடம்பரமாக திருமணம் செய்வது என்று நாம் நமக்காக வாழ்வதை காட்டிலும் அடுத்தவர்களுக்காகத்தான் ஒப்பனை செய்கிறோம். பெருமைக்காக பொருட்கள் குறைவாக இருக்கும்போது வாழ்க்கை பயணமும் சுகமாகிறது, பாரம் கூட கூட அது சுமையாகிறது. பொருட்களை பாதுகாக்கும் அவசரத்தில் பயணத்தையே நாம் தொலைத்து விடுகிறோம். மனதில் கூட தன்முனைப்பு, வன்மம், பொறாமை போன்ற பாரங்களை ஏற்றிக்கொள்வதால் தான் நாம் தள்ளாடுகிறோம், சமயத்தில் அல்லாடுகிறோம். 2 சகோதரர்கள் இருந்தார்கள், இரட்டையர்கள். இருவருமே சமளவு பணம் போட்டு ஒரு ஜோடி செருப்புகளை வாங்கினார்கள். அவற்றை எப்படி இருவருமே பயன்படுத்தி கொள்வது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அண்ணன் ஒரு காலிலும் தம்பி ஒரு காலிலும் அணிவது சரிப்பட்டு வராது. எனவே அண்ணன் பகலிலும் தம்பி இரவிலும் அணிந்து கொள்ளலாம் அந்த செருப்பை என்று முடிவு செய்தார்கள். விரைவில் செருப்பு அருந்து போனது. அடுத்த ஜோடியையும் இருவரும் பணம் போட்டு வாங்கலாம் என்று அண்ணன் சொன்னதை தம்பி அவசர அவசரமாக மறுத்தான். ஏன் தம்பி என்று கேட்டான் அண்ணன். இரவு முழுவதும் செருப்பை அணிந்து நடந்து நடந்து தூக்கம் போனதுதான் எனக்கு மிச்சம். நீ தனியாக வாங்கிக்கொள், நான் தனியாக வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னான் தம்பி. எந்த பொருளையும் வீம்புக்கு வாங்கினால் பணமும் போகும், தூக்கமும் போகும், நிம்மதியும் போகும். இதை உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
0: நேர்களை மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னையின் பொது புனல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள்.

0: பங்கேற்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0433 42 24 40 30 மற்றொரு 0433 42 24 40 31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0433 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்பு

0: 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பு மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும், 14 கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 ஆம் தேதி

0: செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்பு தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில்

0: ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
8: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
10: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
13: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: விபத்து ஏற்பட்டால் மற்றும் விஷம் அருந்தியவர்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய முதல் உதவிகள் என்ன என்பது பற்றி விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
15: ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒண்ணு பாத்தீங்கன்னா அது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஏற்படாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருமே போய் காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உங்கள் எல்லாத்துக்குமே அது ஞாபகத்தில் இருக்கட்டும், நம்ம அது வராமல் தவிர்க்கணும். அப்போ என்னென்னலாம் பண்ணணும்? இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருக்கணும். இல்லை காரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டு போகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்க முடியும். அண்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த சுச்சுவேஷனில் என்ன செய்யணும்? நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னா அவங்கள அன்னெசரியாக மூவ் பண்ணக்கூடாது. நம்ம ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை ஆக்டிவாக ப்ளீடிங், நிறைய ரத்த கசிவாகுதுன்னா ஒரு நல்ல கிளீன் கிளாத் எடுத்து ப்ளீடிங் வர இடத்துல நல்லா டைட்டாக கட்டணும். அவங்க சுயநினைவோடு இருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை அவங்க சுயநினைவே இல்லை, நீங்கள் பல்ஸ் பார்க்குறீங்க, பல்ஸும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிபிஆர் பண்ண தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிபிஆர் கூட ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள். பாய்சனிங், இப்போ எல்லாருமே நிறைய பேர் பார்த்தா பாய்சனிங் அப்படிங்கிற ஒன்றுன்னா எல்லாத்தையும் பயமுறுத்துறதுக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை மட்டும் இன்னும் தவிர்க்கவே முடியலை. ஸோ பாய்சனிங் யூஸ்வலி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லை ஏதாவது இலை இல்லை அரளி விதை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இன்னுமே. ஸோ அப்படி பாய்சனிங் எடுத்துட்டாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோ அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? ஸோ பாய்சன் எடுத்திருக்காங்க, சுயநினைவோடு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வரும்போது கூடவே அவங்க என்ன மாத்திரையோ, மாத்திரை சாப்பிட்ருந்தா மாத்திரையோட அட்டை, இல்லை வேறு ஏதாவது பாட்டிலில் இருக்கிற ஐட்டம்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாட்டிலையும் கூடவே எடுத்துகிட்டு வந்தால் அது டாக்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா பல்ஸ் பார்க்குறீங்க, பல்ஸ் இல்லைன்னா சிபிஆர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்களாக சோப்பு தண்ணி கரைச்சி வாயில் ஊற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது.
14: விபத்து ஏற்பட்டால் மற்றும் விஷம் அருந்தியவர்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய முதல் உதவிகள் என்ன என்பது பற்றி விளக்கம் அளித்தார் சேலம் சண்முகா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
1: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984. தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் காலை 7:30. நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை இன்றையோட சந்தோஷ் சாரலின் பொது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி மியூனிச் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான பதிலை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் சாரலில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை தேவா, பாடலாசிரியர் நா முத்துக்குமார், பாடலை பாடியவர் ஸ்ரேயா கோஷல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
8: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
7: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
8: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்ட

0: இருக்கு, உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: நேயர்களின் கவனத்திற்கு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மத்திய அரசில் பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கு ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்த 18 முதல் 32 வயதிற்குட்பட்டவர்கள் June 22 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
7: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி. நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: 7:42 கிட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. வாய்மையே வெள்ளும் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கான இசை தேவா, பாடலாசிரியர் வாலி, பாடலை பாடியோர் கிருஷ்ணராஜ், KS சித்ரா.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி
1: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை நரம்பியல் பக்கவாதம் வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025499.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.

இது சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது பெண்ணின் மனதை தொட்டு என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலாசிரியர் முத்து விஜயன், பாடலை பாடியவர் பி உன்னிகிருஷ்ணன்.

0: அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு
2: மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
4: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா, எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
7: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-27 ஆண்டிற்கான தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான மொத்த காலியிடங்கள் 50. இதற்கு கல்வி தகுதியாக கணிதம், அறிவியல், ஒகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர் June 8 வரை https://tnau.ucanapply.com என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7358-78-58-72 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

நேர்களை மீண்டும் உங்கள் இனவிற்கு இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் புகை நமக்கு பகை, புகை உயிர்க்கு பகை நேரலையில் பங்கேற்கிறார் நுரையீரல் சிறப்பு நிபுணர் டாக்டர் திருப்பதி ராஜா அவர்கள். நேர்களை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷ் சரலின் பொது அறிவு வேணா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி மியூனிச் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய வீராங்கனை யார்? ஜெர்மனி மியூனிச் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய வீராங்கனை யார்? இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷா சிங் தாங்க. நேர்களை நாம் இதுவரை கேட்டிருந்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: எனங்க அம்மாவுக்கு இந்த மாசம் சுகர் டெஸ்ட் பண்ணனும், ஆனா இப்போ அவங்களால சுத்தமா நடக்க முடியல, என்ன பண்றது?
2: கவலைப்படாத பார்வதி, அதான் நம்ம தருமபுரியில ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கே, இவங்க நம்ம வீட்டுக்கே நேர்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போன்லயே ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. பிளட் டெஸ்ட் பத்தின கவலை இனி இல்ல.
1: ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம், பழைய கணேஷா தியேட்டர் எதிரில், தருமபுரி.
0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: ஒன்று இன்று மே 30, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்று சொல்வார்கள். வெற்றியின் இன்னொரு பக்கம்தான் தோல்வி, தோல்வியின் முடிவில் தான் வெற்றி தொடங்குகிறது. எனவே தோல்வியை கண்டு துவண்டு விடுகிறவனும் வெற்றியை கொண்டு கூத்தாடுகிறவனும் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், வெற்றியை ருசிப்பதற்கு தோல்வியை அனுபவிப்பவர்களினாலேதான் முடியும் என்பதை வாழ்க்கை கற்றுத்தந்திருக்கிறது. வாழ்வின் உன்னத வெற்றிகளை அடையாளம் கண்டிருக்கக்கூடிய பலர் பல தோல்விகளை சந்தித்ததற்கு பின்னால்தான் எழுந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களின் வரலாறுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இன்னும் சொல்ல போனால், வெற்றியும் தோல்வியும் இரு பாதங்கள் ஒரு மனிதனின் முயற்சிக்கு என்பதை புரிந்து கொள்வது இன்னும் அழகானது. மலையாள கவிஞர் சச்சிதானந்தன் மலையாளத்தில் எழுதுகிற உலக கவிஞர் என்பதாக உணரப்படுகிறவர். தேர்தல் முடிகிற பொழுது ஏற்படக்கூடிய நிலையை நினைவில் கொண்டு அவர் எழுதிய கவிதை வெற்றி தோல்வி. நாங்கள் தோற்று போனோம் என்பது சரிதான், அப்படியானால் வென்றவர் யார்? தோற்றவர் மக்கள் என்றால் மக்கள் வெல்வது எவ்வாறு? நீங்கள் வெற்றி பெற்றதென்னவோ உண்மைதான், அப்படியானால் தோற்றது யார்? வென்றவர் மக்கள் என்றால் எவ்வாறு அவர்கள் தோற்க முடியும்? நாங்கள் வென்றாலும் நீங்கள் வென்றாலும் தோற்றவர் மக்கள் என்றால் நாங்களோ நீங்களோ வெற்றி பெறுவது எப்படி என்று வெற்றியையும் தோல்வியும் ஒரு நேர்கோட்டில் நிறுத்தி அவர் சிந்திக்க எழுப்புகிற இந்த கேள்விக்கு பின்னால் வெற்றியும் தோல்வியும் அந்தந்த நேரத்து தோற்ற மயக்கங்களை தவிர அவை சாஸ்வதமானதாக இருப்பதில்லை என்பதைத்தான் இந்த கவிதை உணர்த்தி காட்டுகிறது. இது தேர்தலுக்கோ தேசத்திற்கோ மட்டுமல்ல, தினந்தோறும் பாடம் எடுத்து பயின்று தேர்வு எழுதப் போகிற ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் உரிய நெறியையும் கூட உணர்த்தி காட்டுகிறது. அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றிருப்பது ஒரு அடையாளம்தான், குறைந்த மதிப்பெண்கள் பெற்று தோற்றுவிட்டதும் கூட ஒரு சம்பவம்தான். இரண்டிற்கும் சங்கடப்படாமல் தன் வாழ்வை தூக்கி நிறுத்தி மீண்டும் எழுவதற்கான உற்சாகத்தை எவன் பெறுகிறானோ அவன்தான் உண்மையில் சிறந்த படிப்பாளி. அப்படிப்பட்ட ஒரு மாணவிதான் இந்த தேசத்திற்கு நல்லொழுக்கத்தை நன்னம்பிக்கையை தரக்கூடிய மிக முக்கியமான பிரதி என்பதை நம் வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் இலக்கிய அனுபவத்திலிருந்தும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே உங்கள் இல்லத்தில் இருந்து பயந்து தேர்வெழுதப் போகிற உங்கள் குழந்தையை எந்த கல்வி நிறுவனத்தில் வேண்டுமானாலும் சேருங்கள், எந்த பயிற்சி கூடங்களில் வேண்டுமானாலும் சேருங்கள், இரவு முழுக்கவோ அதிகாலையில் எழுந்தோ படிப்பதற்கான அத்துணை உதவிகளையும் செய்யுங்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட அந்த குழந்தைக்கு மிக மிக இன்றியமையாத படிப்பு என்பது பாடப்படிப்பு மட்டுமல்ல, தன்னம்பிக்கை தருகிற, வாழ்க்கையின் உன்னதத்தை உணர்த்துகிற, நிலைத்த தன்மையை தருகிற நம்பிக்கைதான் மிக முக்கியமான படிப்பு என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் வாங்குகிற மதிப்பெண்கள் அட்டைகளில் இருக்கும், உங்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுகிற வெற்றியின் அடையாளங்கள் பதக்கங்களில் இருக்கும். ஆனால் உங்கள் குழந்தையின் வெற்றி என்பது உங்களை விடவும் சிறந்தவர்களாக அவர்கள் வளர்ந்து உயிரோடு வாழ்ந்து உங்களையும் வாழ்விப்பதுதான் என்று உணர்ந்து கொண்டால், இந்த தேர்வு தருகிற மதிப்பெண்களை விடவும் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் பாதையும் மிக முக்கியமானது என்பதை உணர்த்துவதுதான் உங்களின் இன்றியமையாத கடமை. எனவே இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் உங்கள் குழந்தைகளை படிப்பாளிகளாக ஆக்குவதை விடவும் தன்னம்பிக்கை குறையாத நல்ல மனிதர்களாக ஆக்குவதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதை எல்லா பெற்றோரும் ஆசிரியர்களும் இணைந்து சிந்தித்தால் தற்கொலை என்கிற ஒரு சொல்லுக்கே இளைஞர்களின் வாழ்க்கையில் இடம் இருக்காது என்று நம்புகிறேன். ஏற்றுக்கொள்வீர்களா?
0: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: உபரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 8:05. நேர்கள் நாம் இணைகின்றோம். இது ஆர்கேஜினை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜினை 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜினையில சமைச்சு கொடுக்க. உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610. பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: நேர்களை நாம் இணைகின்றோம். இது பொன்னியின் புதுப்புணல். ஆமாங்க, இது வரைக்கும் எஃப்எம்ல நான் பேசினதே இல்லை. ஆனால் நான் ரொம்ப நாள் எஃப்எம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்படின்றவங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30, மற்றொரு 043-42-24-40-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றப்படும், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்லிருந்து வாணி, பம்மல் கே சம்பந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம் சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தருமபுரி.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேர்காணல் இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பதாரர்கள் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் June 25 வரை விண்ணப்பிக்கலாம். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்த ரோட் போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்பு வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: எட்டு மணி 16 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது ஆர்கேஜினை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜினை. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? சரிங்க சரிங்க. அங்க ஃப்ரீக்வன்சில எப்படி கேக்குது? சரி ஓகேங்க. சரி ஓகே. என்ன பாடல் கேட்கலாம்? முதல் முறையா கேட்டிருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: சரிங்க,
1: தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கான பாடல்

0: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.
2: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
3: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
2: அப்படியா?
3: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: ஆஹா, செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய்ல், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் புகை நமக்கு பகை, புகை உயிர்க்கு பகை நேரலையில் பங்கேற்கிறார் நுரையீரல் சிறப்பு நிபுணர் டாக்டர் திருப்பதி ராஜா அவர்கள். 8:25 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் நேயர். வணக்கம்.
10: வணக்கம் சார்.
9: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
10: தருமபுரி மாவட்டம் வைசரியில காயத்ரி.
9: காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
10: கடை வச்சிருக்கேன் சார், பெட்டி கடை.
9: அப்படிங்களா, எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
10: 40 வருஷமா வச்சிருக்கேன் சார்.
9: சரிங்கம்மா, சூப்பர். தொடர்ந்து

0: பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட தொழில் சிறக்க தர்மபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்?
1: படத்திலிருந்து சில் சில் சிலலா பாட்டு.
0: சரிங்கம்மா, நீங்கள் கேட்ட பாடல் இதோ. நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி.

0: பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜினில சமைச்சு
8: கொடுத்தேன்.
7: அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கிஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கிஜினை உலகம் விரும்பும் சுவை.
10: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது ஆர்கேஜினை வழங்கும் புன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜினை, 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம்.
6: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
11: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
12: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
11: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
12: என்றும் இனி என்றென்றும்
11: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
12: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
11: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
12: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
11: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
12: என்றும் இனி என்றென்றும்
11: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
12: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
11: தர்மபுரி.
6: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள்.
13: வணக்கம். கடவுள் அழகான தோற்றத்திலையும் வருவாரு, அதே போல கோபமான தோற்றத்திலையும் வருவார். அதுவும் எப்படி வருவார்னா, எளிய தோற்றத்துல அவர் வர்றது, ஆடைகள் பெருசா இல்லாம சாதாரணமாக வரக்கூடிய ஒரு தோற்றம். அதை வந்து நம்ம பைரவர்னு சொல்லுவோம், காலபைரவர் முக்கியமானவராக சொல்லுவோம். அந்த காலபைரவருக்கு தனி சன்னதி காசியில் இருக்குது. நான் போய் நேரடியாக அதை பார்த்து சொன்னேன். நம்ம பிரதம மந்திரி கூட அங்கே வந்திருந்த போது காலபைரவருக்கு அவர் அப்படியே அந்த ஆராதனை காட்டிட்டு வந்தார். இங்கே நான் சமீபத்தில் பேச போயிருந்தபோது அறந்தாங்கி பக்கத்தில் தகட்டூர்னு ஒரு ஊரில் தனி காலபைரவரை பார்த்தேன் நான். சரி இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறவர் யாருன்னு கேட்டால், இதே மாதிரி காலபைரவருடைய இன்னொரு தோற்றம் என்ன அப்படின்னா பிக்ஷாடனர் அப்படிங்கிறாங்க. இவருக்கு இப்போ தமிழில் சொல்கிற போது சோழ நாட்டு கல்வெட்டுக்கள் இவரை பிச்சை தேவர் என்று குறிப்பிடுகின்றன. இந்த பிக்ஷாடனருங்கிற வட சொல்லுக்கு தமிழில் பலிதேர் பிரான் என்றும் ஐயங்கொள் பெம்மான் என்றும் அழைக்கப்படுவதாக நம்ம பார்க்குறோம். சரி, இந்த உருவத்தை இவர் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா, இந்த உருவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சொன்னால் நிர்வாண கோலத்தில் தான் இவர் வர்றார். இவர் நிர்வாண கோலத்தில் வர்றதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கையில் புல்லும் ஒரு கையில் மான் குட்டியும், பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணும், அது யாருன்னா திருமால் அந்த பெண் வடிவம் எடுத்து வர்றார், மோகினி. ஏன் வர்றாரு? தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் கடவுளை வணங்குவதை விட்டுவிட்டு யாகத்தை செய்து அந்த அக்னியையே வணங்க தொடங்கினார்கள் தெய்வமாக. அதோடு மட்டுமில்லை, அங்கிருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் தங்களுடைய கல்வியினால் ஆணவத்தோடும், கடவுள் என்பவன் இல்லை என்பதை என்ற கோபத்தோடும், அவருடைய

0: பத்திரிமார்கள் எல்லாம், அதாவது குரு பத்திரிமை எல்லாம், அவர்களெல்லாம் எங்களுடைய கணவரை காட்டிலும் பெரியவர்கள் கிடையாது என்று நினைக்கிற போது இந்த ஆணவத்தை போக்குவதற்காக இவர் வருகிறார். அழகிய உருவத்தோடு இவர் வர, இவரை தொடர்ந்து மோகினி வடிவத்திலே திருமால் வர, இந்த அழகான உருவத்தை பார்த்த அந்த ரிஷி பத்தினிகள் அத்தனை பேரும் தங்கள் இல்லத்தை, கணவனை, குடும்பத்தை மறந்து இவர் பின்னே ஓட ஆரம்பித்தார்கள். மோகினியின் உருவத்தை பார்த்த உடனே முனிவர்களும் யாகத்தை விட்டுவிட்டு அவர்களும் ஓட ஆரம்பித்தார்கள். இவர்களை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள். இப்போது இந்த நிலை நீடித்தவுடன் முனிவர்கள் விழித்து கொண்டு சிவபெருமான் தான் இப்படி செய்கிறார் என்று, இவரை கொல்ல வேண்டும் என்று, கடவுளையே கொல்ல வேண்டும் என்று நினைத்து, எப்படி கம்சன் கண்ணபெருமானை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அதுபோல அபிசார வேள்வி என்று ஒரு வேள்வியை செய்கிறார்கள். இன்றைக்கும் கூட எதிரிகளை வீழ்த்தணும்னா அந்த அபிசார வேள்வி செய்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த யாகத்திலேருந்து ஒவ்வொரு பொருளாக வரவழைச்சாங்களாம். யானையை அனுப்பியிருக்காங்க, மரம் கொண்ட யானையை. எம்பெருமான் அந்த யானையை கொன்று அதனுடைய அந்த தோலையை எடுத்து அப்படி பொத்திக்கிட்டாராம் போர்வம் மாதிரி. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனத்தில் உள்ளே வந்து அந்த கோயிலில் அற்புதமான கல்வெட்டு சிற்பங்கள் இருக்குது. அதில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். கரி போர்த்த பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க, கரின்னா யானை. அப்புறம் என்ன பண்ணாங்க, புலி அனுப்பினாங்க, அதையும் உரித்து அவர் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டார். அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, அவங்க முயலகன் ஒருத்தர் அனுப்பினாங்க, அவன் வந்து அவன் கால் கட்டில் படுத்துக்கிட்டான். நெருப்பு அப்படி அனுப்பினாங்க, அதை அவர் கையில் ஏந்தி நின்றார். ஒரு கையில் நெருப்பு, கழுத்தில் பாம்பு, போட்டிருக்க அந்த புள்ளித்தோல் என்று இவர் வந்ததை பார்த்து உலகமே அப்படியே மயங்கி நின்றுச்சு. இந்த உருவம்தான் பிக்ஷாடனுடைய உருவம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த அழகான உருவத்தை பார்க்க முடியும். அதேபோல் சிதம்பரத்தில் பிக்ஷாடனர் 8ஆம் நாள் திருவிழாவாக அவருடைய திருவிழாவை கொண்டாடுறாங்க. உற்சவமூர்த்தியாகவும் அவர் தோன்றி வர்றாரு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இப்போ அழகிய வடிவம் பிக்ஷாடனர், இதிலேயே சற்று கோபம் உள்ள வடிவம் காலபைரவர். இந்த காலபைரவருக்குரிய வணங்குகிற காலம் எதுன்னு கேட்டால், தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்கினால் நம்முடைய துன்பங்களெல்லாம் மறையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிப்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியாபட்டினம், சேலம்.
5: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நேர்களை நாம் இணைகின்றோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் நடைகளும் உடைகளும் வைக்கிங் தான்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523.

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நேர்களை மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் புகை நமக்கு பகை, புகை உயிர்க்கு பகை நேரலையில் பங்கேற்கிறார் நுரையீரல் சிறப்பு நிபுணர் டாக்டர் திருப்பதி ராஜா அவர்கள்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: குடும்பத்துடன்
6: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
1: எட்டு மணி 44 நிமிடத்தில் நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணர் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: சைபால். சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: முகத்தில்
9: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
8: சைபால்.
7: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
10: வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்புணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது?

0: இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதாம். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவார்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும். அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு. இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால் எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் சாப்பாட்டை கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா? இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல். அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்றார், இது என்னன்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க? ஆரம்பத்திலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
6: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
8: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
7: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
8: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
7: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
9: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: எட்டு திசையங்கம் முடித்துக் கொண்டிருக்கும் 8:51 நாம் கற்று கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புது புனல். நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது

வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களூர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் பெறும். நிகழ்ச்சியுடைய நேர்வு பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து வினோத் நான் அவன் இல்லை என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், பரதநாட்டியம், மிருதகம் போன்ற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு 13 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0 43 43 23 40 01 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சிங் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்போ

0: இருக்கின்றது புது பொலிவுடன், அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: அதியன் என்ற மன்னவன், எவருக்கும் கிடைக்காத நெல்லிக்கனி, அரிய நெல்லிக்கனி, மரணத்தை ஒத்தி போடுகிற மா மருந்து அதியனுக்கு கிடைத்தது. அதை அவன் உண்ண விரும்பவில்லை. அருந்தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு கொடுத்தான். எதற்காக அப்படி கொடுத்தான்? அந்த மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்காக தந்தான்? இல்லை, அரும் தமிழ் இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்தான். ஒரு காலத்தில் மன்னர்களும் புரவலர்களும் தமிழை போற்றி வளர்த்தார்கள். அந்த தருணத்தை எண்ணி பார்க்கிறோம். காலச்சக்கரம் உருண்டோடுகிறது. 7ஆம் நூற்றாண்டு, மதுரை திருவீதி. மதுரை திருவீதியில் ஒருபுறத்தில் ஞானசம்பந்த பெருமான் விற்றிருக்கிறார், மறுபுறத்தில் சமணர்கள் விற்றிருக்கிறார்கள். ஒரு சொற்போர் நிகழ இருக்கிறது. ஒருபுறத்தில் ஞானசம்பந்த பெருமார் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். அந்த போராட்டத்தில் யாருக்கு வெற்றி? தமிழின் வெற்றி என்று ஞானசம்பந்த பெருமானின் வெற்றியை சேக்கலார் அறிவிக்கிறார். செழும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெள்ளை இருக்கிறது. உலகத்திலேயே சமய உலகத்தை காத்த பெருமை ஒரு மொழிக்கு இருக்குமேயானால் அது தன்னார் தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் இருக்க முடியும். அந்த பெருமையைத்தான் ஞானசம்பந்த பெருமான் உலகத்திற்கு நிகழ்த்தி காட்டினார். எது தமிழ் வழக்கு எண்ணி பார்க்க வேண்டும். பண்ணோடு கலந்த பைந்தமிழ் ஆகாது, இசையோடு கலந்த இன்பத்தமிழ் உதவாது. இப்படி ஒரு காலத்தில் நடந்தது. ஏன், 20ஆம் நூற்றாண்டில் கூட தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழை பாடிய போது மேடை தீட்டாய் விட்டது என்று சொன்ன காலம் உண்டு. ஆனால் என் தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழில் பாட தடையா என்று ஒரு மனிதன் கிளர்ந்தெழுந்தான். அவனால்தான் தமிழிசை இயக்கம் மறுமலர்ச்சி அடைந்தது. அண்ணாமலை அரசர் என்ற மகத்தான மாமனிதர் தமிழிசை இயக்கத்தை உருவாக்கி காட்டினார். ஆக பண்ணோடு கலந்த பைந்தமிழ் ஆகாது என்று சொன்ன காலம் மாறியது. தமிழ் பண்பாட்டின் மீது ஒரு படையெடுப்பு நிகழ்ந்த காலத்தில் எதற்காக அந்த படையெடுப்பு? வாழ்க்கை பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், சுற்றம் பொய், நட்பு பொய், எல்லாம் பொய். ஓடு ஓடு, வீட்டை விட்டு ஓடு, இடுகாடு நோக்கி ஓடு என்று வாழ்க்கை வறட்டுத்தனமாய் போன போதுதான், வறட்சித்தனமாய் வாழ்க்கையை மாற்றிய போதுதான் என் வாழ்க்கை எப்படி பொய்யாகிப்போம்? என் இன்பத்திற்காக சிரித்து, என் மகிழ்ச்சிக்காக சிரித்து, என் துன்பத்திற்காக அழுது, என்னோடு வாழ்க்கையில் சமமாய் பகிர்ந்து வருகிற வாழ்க்கை துணைநலம் எப்படி பொய்யாகி போகும் என கேட்டதுதான் தமிழ் பண்பாட்டின் தடம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: வேங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். 9:04 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் புதிய கிளை சென்னை அம்பா ஸ்கை 1 ஜூன் 4 முதல் கோலாகலமாக ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பா ஸ்கை 1 மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன்.
4: நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: 9:07 நாம் இணையும் நிகழ்ச்சி வானலையில் வசந்தம். மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு அத்தியாவசியமானது சுவாசம். ஆனா இன்னைக்கு அதே சுவாசத்தை மெதுவா பறித்து கொண்டிருக்கிறது புகை. ஒரு பழக்கமாக தொடங்குவது பின்னர் உயிருக்கு பகையாக மாறுகிறது. புகை நமக்கு பகை. அதை பத்தின முக்கியமான விழிப்புணர்வு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே போல நுரையீரல் ஆரோக்கியம் பற்றியும் நிறைய தகவல்களையும் உண்மைகளையும் தெரிஞ்சுக்க இருக்கும் இன்னைக்கு வானலையில் வசந்தம். புகை நமக்கு பகை, புகை உயிருக்கு பகை. நம்ம கூட நேரலையில இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்க இருக்கிறார் நுரையீரல் சிறப்பு நிபுணர் திருப்பதி ராஜா அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கங்க, நான் டாக்டர் திருப்பதி ராஜா, நுரையீரல் சிறப்பு மருத்துவர்.
0: சரிங்க சார். சார், இப்போ புகை நமக்கு பகை, இதுதான் இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த புகை நமக்கு பகை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னங்க சார்?
1: புகைப்பிடித்தல் இப்போ சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்குங்க. புகைப்பிடித்தல் அதிகமாகறதுக்கு பல காரணம் இருக்கு. அதில் முதல் வந்து விளம்பரம் மற்றும் சமூக ஊடகங்கள் தாங்க. அது புகைப்பிடித்தல் வந்து அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினச்சி எல்லோரும் பண்ணுறது தான் முத காரணம். அப்புறம் சமூக அழுத்தம், அப்புறம் நண்பர்கள், அது உங்களுக்கு எதிரி எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் மன அழுத்தம், சரி புகைப்பிடிச்சா வந்து மன அழுத்தம் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. புகைப்பிடித்தால் மன அழுத்தம் இன்னும் கூடும், அதுதான் உண்மையான இதுங்க. அப்புறம் எளிதில் கிடைப்பது, சிகரெட் பீடி போன்ற பல இடத்துல கிடைக்கும். அப்புறம் பழக்கமாக மாறுவது, ஏன்னா புகையில் வந்து நிக்கோட்டின் ஒன்று இருக்குங்க, நிக்கோட்டின் வந்து அது அப்படியே அடிக்ஷனாக மாறுறது தான் இதோட காரணம், அதிகபட்ச காரணங்க.
0: சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் வந்து இந்த புகைப்பழக்கம் அதிகரிப்பதற்கான காரணமாக இருக்கலாம். இது வேற என்ன காரணங்களால் இந்த புகைப்பழக்கம்ன்றது அதிகரிச்சிருக்குங்க சார்?
1: அது சமூகம் தாங்க. ஒருத்தர் குடிக்கிற அது ஸ்டைல் நினைக்கிறாங்க மெயின். அதே மாதிரி அதான் மன அழுத்தம் குறைக்கிறது அப்படின்னு நினைக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆனால் மன அழுத்தம் கண்டிப்பாக குறைக்காதுங்க, தற்காலிகமாக மன அழுத்தம் குறையும். எப்படின்னா நிக்கோட்டின் வந்து உடம்புக்கு தேவைப்படும் போது அது ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கிடையாது. பிடிச்ச பிறகு மன அழுத்தம் கண்டிப்பாக கூடும், இதுதான் உண்மைங்க.
0: சரிங்க சார். இந்த சிகரெட் புகையால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு ஏற்படுதுங்க சார்?
1: சிகரெட் பிடித்தல் ஃபஸ்ட்டு பாதிப்பு அப்படின்னா நமக்கு விட சுற்றி இருக்கிறவங்க பாதிப்பு அதிகங்க. ஃபஸ்ட்டு அதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு அது தேவை அப்படின்னு எடுக்கும்போது மற்றவங்களுக்கு அது அதிகமாக பிரச்சனையும் கொடுக்குது. சரி, தற்காலிகமாக நமக்கு என்ன வரும், பிரச்சனை வரும் சிகரெட் பிடித்தது அப்படின்னு பார்த்தா உடம்புல நிறைய ப்ராப்ளம் வருங்க. ஃபஸ்ட்டு வந்து நுரையீரல் பாதிக்கப்படும். ரொம்ப வருஷம் குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலே சிஓபிடி, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ்னு ஒரு நோய் வருங்க. அப்புறம் ஸ்டார்டிங் சிகரெட் குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா இருமல் அதிகரிக்கும், சளி அதிகமாக வரும், ப்ளஸ் வந்து நடக்கும்போது மூச்சுட சிரமம் அதிகம் வரும். மொத்தமாக சிகரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7000 வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 trillion கார்சினோஜன்ஸ் இருக்குது சிகரெட்டில், ஒரு சிகரெட் பிடிக்கிறதுனால. இவ்வளோ விஷயம் இருக்குங்க இதில். பிற்காலத்தில் வயசாக நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது அது கேன்சலாக மாறுங்க கண்டிப்பாக.
0: சரிங்க சார். சார், இப்போ புகைப்பழக்கம்ன்றது ஒன்றில் ஆரம்பிக்கிறது, அதிகமாக ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா 10-20 அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. அப்படி ஒரு செயின் ஸ்மோக்கராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ நாட்களில் அந்த பாதிப்பு அப்படின்றது ஏற்படுங்க?

0: இது இவ்வளோ நாள் குடிச்சதா பாதி போகிறோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து ஒரு வருஷம் குடித்தாலுமே ஒரு மாதம் குடித்தாலுமே பாதி போகிறத பாதி போகிறோங்க. எப்படின்னா எல்லோரும் ஒரு ஜீனோ டைப் தான். ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதத்தில் வரலாம், இல்லை ஒரு வருஷத்தில் வரலாம், இல்லை 30 வருஷத்தில் வரலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து 20 வருஷம் 30 வருஷம் குடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சிஓபிடி காசி கேன்சர் கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது நம்ம வந்து பேக்கேஸ்னு கணக்கு போடுவோம். எவ்வளோ பேக்கேஸ், அப்படின்னா ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு குடிச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறீங்க அப்படின்னு கணக்கு போட்டு நம்ம பேக்கேஜ்னு கணக்கு போட்டு சொல்லுவாங்க.
1: சரிங்க சார். இப்போ பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம், நமக்கு பக்கம் இருக்கவங்களுக்கு இது எந்த மாதிரியான எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தும் சார்?
0: இரண்டு மதகம் பாதிப்பு வருங்க. இப்போ வந்து ஒருத்தர் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் குடிக்கிறாங்க அப்படின்னா அது நீங்க சுவாசிக்கிறீங்கன்னா இரண்டு மடங்கு கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. பாதிப்பு இல்லை அப்படின்லாம் கிடையாதுங்க.
1: பிடிக்கிறவங்களோட பக்கம் இருக்கவங்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகம். சரிங்க சார். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட் புகையால மட்டும்தான் இந்த நுரையீரல் பாதிப்பு அப்படின்றது ஏற்படுதாங்க சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து சமையல் வந்து அடுப்பில் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த புகை மூலமாவும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுமா?
0: கண்டிப்பாக ஆகுங்க. முன்னாடி வந்து பயோமாஸ் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வர புகை வந்து கண்டிப்பாக நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். இது பேர் நாங்கள் வந்து இது நாலு அடுகள் அது அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு பார்த்தா நுரையீரலை வந்து சுருக்கம் ஏற்படும். சுருக்கம் ஏற்படும், அதை சிஓபிடி நாங்கள் வந்து ஆக்யூபேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்யூபேஷனால் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பயோமாஸால் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து திருப்பூர் சைடு போனீங்க, கோயம்புத்தூர் சைடு போனீங்க அப்படின்னா அங்கே காட்டன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டஸ்ட்டு பட்டுப்பட்டு எல்லாருமே சிஓபிடியாக வந்து பேஷண்ட் நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி. அப்புறம் இன்ஃபெக்ஷனால் ஃபார் எக்ஸாம்பிள் டிபி வந்தால் கூட சிஓபிடி வரதுக்கு நுரையீரல் பாதிப்பு வரதுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது, காரணங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் நிறைய டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ்லாம் இன்ஹேல் பண்ணுறாங்கன்னா, அப்புறம் நிறைய டஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிராஃபிக் போலீஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கூட நிறைய டஸ்ட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகுவாங்க, அந்த டஸ்ட்டும் நுரையீரல் பாதிப்பு அதிகமாக இருக்குங்க.
1: சரிங்க சார். இப்போது புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய முக்கியமான அந்த நுரையீரல் நோய்கள் அப்படின்னா என்னென்ன இருக்குங்க சார்?
0: புகைப்படத்துலாம் சிஓபிடின்னு சொல்லிடுவோம். சிஓபிடி அதாவது சிஓபிடியிலே கிரானிக் பிராங்கைட்டிஸ் வரும், சளி அதிகமாக உருப்படுத்துறது. அப்புறம் எம்ஃபைசிமான்னு சொல்லுவாங்க, காற்றுப்பைகள் விரிவடைகிறது, அதனால் வந்து காற்று வந்து உடம்புக்கு நல்ல ஆக்சிஜனெலாம் சப்ளைமெண்ட் உள்ள ஆகாது. அப்புறம் காசினோமா கேன்சர் கண்டிப்பாக வரதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் சிகரெட்டால் கண்டிப்பாக எல்லா உடம்புல எல்லா நோய்களும் கண்டிப்பாக வரதுக்கு சிகரெட்டால் காரணம். இது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், அதாலே நிறைய ப்ராப்ளம் வரது.
1: சரிங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம் சார்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
6: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை அம்பாஸ் கைவண்ணில் June 4 முதல் கோலாகலமாக ஆரம்பம்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
11: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
12: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
13: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
12: அப்படியா?
13: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்த.

பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம்.

0: ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: ஒன்பது மணி 16 நிமிடம் நம்ம கேட்டுட்ருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு புகை நமக்கு பகை, புகை உயிருக்கு பகை. நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டிருக்காரு நுரையீரல் சிறப்பு நிபுணர் திருப்பதி ராஜா அவர்கள். நேர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்களில் புதிய நேயர்களும் மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25. இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம வந்து இந்த சிகரெட் புகையை பற்றி பேசிகிட்டு வரோம். இதில் வந்து இந்த இ சிகரெட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து நல்லதா?
2: இல்லை, இ சிகரெட் அப்படின்றது வந்து ஒரு வேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது பேட்டரியால் எங்கள் கூட ஒரு சாதனம். நிறைய பேர் வந்து இ சிகரெட் வந்து குடிச்சா சிகரெட்டை விட பாதிப்பு கம்மி அப்படின்னு, இல்லை பாதிப்பு இல்லைன்னு சொல் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இ சிகரெட்டில் வந்து நிக்கோட்டின் ரொம்ப அதிகம், அதே மாதிரி காசினோஜன் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதில் அது நீ குடித்தாலுமே இருமல், தொண்டை எரிச்சல், மூச்சு திணறல் அதெல்லாம் ஏற்படும். நுரையீரல் பாதிப்பு கண்டிப்பாக அதிகமாக ஏற்படும். ஸோ இ வேலின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இ சிகரெட் வேப்பிங் அசோசியேட்டட் லங் இன்ஜுரி அப்படின்னு இருக்குங்க. இது வந்து அமெரிக்காவில் நிறைய இன்சிடென்ட்ஸ் அதிகமாக வந்திருக்கு. இ சிகரெட் குடிக்கிறாங்க நிறைய இளைஞர்கள், மெயினாக வந்து இளைஞர்களுக்கு வந்து அதிகமாக நுரையீரல் வந்து சுருக்கம் ஏற்படாது. இஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அக்யூட் ரெஸ்பிரட் டிஸ்டர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அமெரிக்காவிலே அதை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்குது, ஆனால் அதோட பிரச்சனையும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ சிகரெட் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நீண்ட காலம் எடுத்திங்கன்னா தான் பிரச்சனை வரும். ஆனால் இ சிகரெட் குடிச்சிங்க அப்படின்னா இப்போவே இல்லை நாளைக்கு கூட இஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையில் வந்து சுருக்கம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட ஐசியூவில் அட்மிஷன் ஆகிற வரைக்கும் கூட நானே பார்த்துருக்கேங்க அந்த மாதிரி எடுத்து.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்க இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. சரிங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா சார், அப்போ ஒரு ரொம்ப நாட்களாக வந்து புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க, திடீர்னு விட்டுட்டாங்க அப்படின்னும் போது எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்? ஏன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை நிறுத்தும் போது
2: ஈஸி, ஐ மீன் சிகரெட்டு குடிக்கிறது நிறுத்துறதுனால பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது வித்ட்ராவல் தான் சொல்லுவாங்க, வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து எதிர்த்துருப்பு அதிகமாகலாம், இல்லை கம்மியாகலாம், இல்லை அர்ஜென்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மூட் சேஞ்சஸ் வரும் அப்படின் தான் சொல்லுவாங்க. அது நிறைய எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அது ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. அதுக்கான ரெமிடிஸும் இருக்குது. நிக்கோட்டின் கம் அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க, அவைலபிள், ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நேசல் ஸ்ப்ரே, இப்போ இதுக்காக விட்டுறதுக்கு, சிகரெட் விட்டுறதுக்காக நிறைய நேசல், ஏன்னா நிக்கோட்டின் சப்ளிமெண்ட்டு அதை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயம் மார்க்கெட்டில் நல்லாவே அவைலபிலிட்டி இருக்குங்க. அது தாராளமாக எடுத்துக்கலாம். நிக்கோட்டின் பேட்ச், நிக்கோட்டின் கம், இல்லை நேசல் ஸ்ப்ரே அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குங்க.
1: சரிங்க சார், நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம், நான் பாப்பரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க நவீன்.
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
2: வணக்கம்ங்க, வணக்கம்ங்க, சொல்லுங்க
3: சார். அதாவது இந்த போதை பழக்கம், புகைப்பிடிக்கும் பழக்கத்துல இருந்து தடுக்கிறதுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல நிறைய மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் இருக்கு. அதை பத்தியும் அப்புறம் வந்து இந்த N95 மாஸ்க் சொல்றாங்க, இப்ப நீங்க இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்க. N95 மார்க்கோட சிறப்பு அம்சம் இந்த மாஸ்க்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அப்புறம் அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் ஏதாவது இதுக்கான வழிமுறை கேட்கறதுக்கு, அதை பத்தி ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க. தேங்க்யூ.
1: சரிங்க நவீன், இப்போ வந்து N95 அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதன் மூலயமா ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்புகளை வந்து நம்மளால் எந்த அளவுக்கு அது குறைக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க சார்.
2: கண்டிப்பாங்க. N95 மாஸ்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெளியிலேருந்து வர டஸ்ட் எக்ஸ்போஷரோ இல்லை ஸ்மோக்கிங்கோ இல்லை டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எது இருந்தாலுமே அதை தடுத்து நிறுத்துங்க, அதோட இது வந்து குறையுங்க. நம்ம ஊரில் நிறைய டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குங்க, நேஷனல் டொபக்கோ குவிட்லைன் நம்பர்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு அவங்க கைடன்ஸ் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. டாக்டர்ஸோ சோசியல் ஒர்க்கர்ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு அதை இது பண்ணுறதுக்காக சீசேஷன் அப்படி நிறுத்துறதுக்காக உங்களுக்கு வழி கண்டிப்பாக கொடுப்பாங்க.
1: சரிங்க சார். சார், இப்போது நம்ம புகைப்பழக்கம் வந்து ஆண்கள்கிட்ட மட்டும் கிடையாது, பெண்கள்கிட்டையும் இருக்குது இல்லைங்களா? அது வந்து இப்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணாகவோ இல்லை புகைப்பழக்கத்தில் இருந்தவங்க கர்ப்பமாகும் போதோ குழந்தைகளுக்கு பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்?
2: கண்டிப்பாங்க, இது வந்து முக்கியமான டாபிக் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து புகைப்பிடிக்கும் போது வந்து இப்போது குழந்தை வயிறில் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதோடய வளர்ச்சித்தன்மை கண்டிப்பாக கம்மியாகுங்க.

0: இது எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு பிடிக்கிறதுனால வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியாகி அது வந்து க்ரோத் இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் வந்து அது கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இல்லை, கண்டிப்பாக கம்மி ஆகுதுங்க. இது இது ஸ்டடிஸே இருக்குங்க இது. அதனால் பெண்கள் வந்து முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் புகைப்படுறது கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். சரி, பெண்கள் புகைப்படுகிறது அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, பெண்களுக்கு சிஓபிடின்றது வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஆண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. ஆனால் பெண்களுக்கு சிஓபிடி வந்தது அப்படின்னு பார்த்தா குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க. ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களால கண்டிப்பாக தாங்க முடியாது. ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் மூச்சு வாங்கும், அடிக்கடிக்கு இருமல் சளி எல்லாமே வரும். ஸோ சிஓபிடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து புகைப்பிடிப்பதுனால பெண்களுக்கு வந்தது அப்படின்னா அவங்களால நிச்சயமாக தாங்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஜீனோ டைப்ஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குங்க.
1: சரிங்க சார். சார், இப்போ வந்து நம்ம இந்த நுரையீரல் பாதிப்புக்கு முதல் அறிகுறியாக வந்து சளி இருமல் பற்றி சொன்னீங்க. இப்போ நமக்கு நார்மலாக சளி இருமல் இருந்தாலும் இப்போ புகைப்பிடிக்கிறவங்களுக்கு நார்மலாகவே எனக்கு சளி இருமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை அவாய்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சார்?
0: ஹிஸ்ட்ரி தாங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும், பேஷண்ட்டு தான் கேட்போம். பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா நான் எடுத்தது ஒரே கேள்வி தான் கேட்பேன், உங்களுக்கு எவ்வளோ நாள் சளி இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன், எவ்வளோ வருஷம் இருக்குன்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு சளி வந்துட்டே தான் இருக்கும், அடிக்கடி சளி வரும். அவங்க வந்து சளி வருது சளி நான் புகைப்பிடிக்கிற முக்கியமாக நான் சொல்கிறேன், அடிக்கடிக்கு அவங்க சளி கண்டிப்பாக வந்து தான் இருக்குங்க. இது இப்போது நார்மல் பர்சனுக்கும் புகைப்பிடிக்கிறோம் பார்க்குறீங்க அப்படின்னா, நார்மல் பர்சன் சளி இருமல் வந்தால் ஒரு 7 நாள் 6 நாள் சரியாகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் புகைப்பிடிகளுக்கு அதிகமாக சளி உண்டாகும், அவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை அதிகமாக கண்டிப்பாக கொடுக்குங்க புகைப்பிடிக்கிறவங்களுக்கு.
1: சரிங்க சார், ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. நேயர்கள் பார்த்தீங்கன்னா, புதிய நேயர்கள் 0 43 42 24 40 மற்றொரு 94 84 81 10 25 இந்த இரண்டு எண்கள்லையும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சார், இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த புகைப்பழக்கத்தை வந்து விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் யோசிப்பாங்க, ஆனால் அது அவங்களால முடியாது. ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு பேசலாம் சார். வணக்கம்.
2: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர் தட்பாடியிலேருந்து பேசுகிறேம்மா.
1: ம், சொல்லுங்கள் சந்திரசேகர்.
2: ஐயா, இந்த பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க ஐயா, புகை பிடிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நிற்கிறது கம்பெனி கொடுக்கறது அப்படின்ட்டு, அது எந்த அளவுக்கு தவிர அவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும், இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: அது சார் முன்னையே சொன்னார்,
0: சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேங்க. கண்டிப்பாக பேசிவ் ஸ்மோக்கிங் ஆக்டிவ் ஸ்மோக்கரை விட உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நீங்களும் தான் அது சுவாசிக்கிறீங்க, இதனால் லாங் டேர்மாக நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே நுரையல் பிரச்சனை, ரத்த அழுத்தம் அதெல்லாம் வர வரத்து அதிகமாகவே இருக்குங்க, பிரச்சனை இருக்குது. அது இல்லாமலாம் இல்லை கிடையாதுங்க.
1: சரிங்க சார், இன்னொரு நேர் இருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ சார், ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் நல்லசாமி பேசுறேங்க.
1: நல்லசாமி ஐயா, உங்க வானொலி பெட்டியோட அளவை குறைச்சிட்டு பேசுங்க, அப்பதான் எங்களுக்கு சொல்லுங்க.
3: ரெண்டு காய் கால் எடுத்து இறந்துட்டானுங்க
1: ஐயா, தெளிவா சொல்லுங்க.
3: நம்ம என்னோட மச்சன் ஒருத்தனுங்க, ரெண்டு கையும் காலையும் எடுத்து பீடி வீக்கிறனாலயும் இறந்துட்டான் டாக்டர் சொல்லிட்டாருங்க. பீடியும் ஏத்துக்கலன்ட்டு அதுக்கு டீயே ஊன்னு சொன்னாங்க, நோய்க்கு வந்து டீயே ஊன்னு சொன்னாங்க.
0: அது பேர் வந்து த்ரோம்போ ஆம்பிலிட்டிஸ் ஆபிலிட்டரன்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது த்ரோம்பஸ் தாங்க. ஒரு ஆர்டரி வெயின்ல இருக்கும், ரத்த குழாய் இருக்கும், ரத்த குழாயில வந்து சிகரெட் அதிகமா குடிச்சு அது ரத்த குழாய் போய் அடைப்பு ஏற்பட்டு கையில வந்து முக்கியமாக கையில வந்து ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுனால வந்து அது வந்து இதாகுங்க, பிளாக் ஏற்படுறதுனால த்ரோம்பஸ் மாதிரி ஆகுங்க, அதுதாங்க சொல்லுவாங்க.
1: சரிங்க சார்,
0: த்ரோம்போஃபிலிபிலிட்டிஸ் ஆபிலிட்டரன்ஸ் அதுதான் TAO அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரிங்க சார். சார், இப்போ இந்த புகைப்பழக்கத்தோட ஒரு ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், இல்லைனா ஒரு டைம் பிடிச்சி பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படின்றது தான் அதோட தொடக்கமாக இருக்கும். அது அப்படியே வந்து கண்டினியூட்டி ஆகுது இல்லைங்களா? அதை வந்து நம்ம அந்த இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாங்க சார்?
0: கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எங்கள் சைடில் வந்து ஒரு நான் நார்மலாக சொல்கிறேங்க, ஸ்மோக்கிங் சீசேஷனுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மெடிக்கல் இதில் வந்து. என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஆஸ்க் அப்படின்னா கேட்கணும், என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நோயாளிட்டு நாங்கள் வந்து கேட்கணும், இப்போ வந்து எப்படி புகைப்பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா ஒரு நோயிலிருந்து சளி இருமல் வந்தாங்கன்னா முத கேள்வி புகைப்பிடிப்பீங்களான்னு தான் நாங்கள் கேட்போங்க. அதில் வந்து புகைப்பழக்கம் அளவு, அதோட அளவு, கால அளவு அப்படின்லாம் கேட்போம். நெக்ஸ்ட் வந்து அட்வைஸ், அவங்களுக்கு அறிவுறுத்துவோம், இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீ வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துவோம். அடுத்தது அக்சஸ்னால் நோயில் வந்து தற்போது வந்து புகைப்படுத்தலாம், அவங்க வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு அவங்க வந்து வில்லிங்காக இருக்காங்களா, அவங்க புகைப்பிடிக்க நிறுத்துறதுக்கு வில்லிங்காக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் அசிஸ்ட், உதவுவோம், நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும், இன்றைக்கி

0: இன்னைக்கு நிறுத்து, வரும்போது ஃபுல்லாக பேஷண்ட் நீங்கள் வராங்க அப்படின்னா, ரிவ்யூ பேஷண்ட் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டே இருப்போம், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனாலும் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம், அதுதான் அந்த கம், அதான் சொல்லுவாங்க கம் போடுறது, பேட்ச் ஓட்டுறது, அதெல்லாம் இது பண்ணுவோம். அப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாதத்துக்கு ஒட்டையும் வந்துட்டே இருங்க, ஒரு மாதத்துக்கு ஒட்டையும் வந்துட்டே இருங்க. ஏன்னா வந்து நம்ம சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல கண்டிப்பாக அவங்க சிகரெட் புகைப்பிடிக்க நிறுத்துறதுக்கு அதிகமாக உதவி இருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால்
1: நம்ம ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
0: ஆமாங்க, அதுதான் சொன்னாங்க இல்லைங்க, ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுங்க. இப்போ நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இது ரத்த குழாயில் வந்து அழுத்தம் ஏற்படும், பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதால் ஏற்படுறது, அது அதால் ஏற்பட்டு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு தான் உங்களுக்கு கை கால் எடுக்கிறதுக்கு நிலைமை வந்ததுங்க. கண்டிப்பாங்க,
1: புகை பழக்கம் அப்படின்றது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை விட முடியாம கண்டினியூவா பண்றவங்களுக்கு விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம அது நம்மளோட மனசுதான் வந்து எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ஸோ நம்ம மனசை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா சரி பண்ணிக்கலாம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc Microbiology, BEd and MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
5: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
9: இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம்.
11: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் புதிய கிளை சென்னை அம்பாஸ் கை 1 June 4 முதல் கோலாகலமாக ஆரம்பம்.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
13: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
14: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
15: கிருஷ்ணகிரி 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன்.

0: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: 9:36 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இன்னைக்கு வானலையில் வசந்தம், புகை நமக்கு பகை, புகை உயிருக்கு பகை, இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு நுரையீரல் சிறப்பு நிபுணர் திருப்பதி ராஜா அவர்கள். நேயர்களும் பாத்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். சார், அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், சொல்லுங்க.
5: நிறைய பேர்கள் வந்து இந்த புகை பழக்கமாகட்டும் இந்த மது பழக்கமாக விரும்புறாங்க. இதுல நிறைய சிறு வயசுலயே இறந்துடுறாங்க. என்ன நன்மை இருக்குல்ல அந்த பதமிலே அந்த மது பழக்கத்திலேயே?
4: எந்த நன்மையும் கிடையாதுங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர், எந்த நன்மையும் கிடையாது.
1: ஏன்னா புகை நமக்கு பகைனே நம்ம ஆரம்பிச்சிட்டோம், அதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. சரிங்க சார், இப்போ நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தொடர் இருமல் இருக்கு இல்லைங்க சார், அதற்கான காரணம் என்ன, அதை என்ன பண்ணலாங்க சார்?
4: இருமலுங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு நுரையீரல் நிபுணராக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, இருமலை மூணு வகையாக பிரிப்போங்க. அக்யூட் காஃப், அக்யூட்னா இப்போ 3 வாரத்துக்குள்ளே இருக்கிறது வந்து அக்யூட் காஃப்னு சொல்லுவோம். 3-8 வாரத்து இருக்கிறது வந்து சப் அக்யூட் காஃப்னு சொல்லுவோம். 8 வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து கிரானிக் காஃப், அதாவது நீடித்த இருமல் சொல்லுவோம். ஸோ நீடித்த இருமலுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஆஸ்மாங்க. ஆஸ்மா பேஷண்ட் இப்போ ஏதோ பேஷண்ட் எங்கே வந்து இருமல் வராங்க அப்படின்னு பார்த்தா, நான் அதை பற்றி ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிட்டு எப்போ இருமல் வருதுன்னு நான் கேட்பேன். எப்போ அப்படின்னா பகல் அதிகமாக இருக்கா, இரவல் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து இரவல் அதிகமாக இருக்குது, ஒரு மணிக்கு வருது, விடிய காலைல வருது அப்படின்னு பார்த்தா அது ஆஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம இது பண்ணிக்கலாம், ஆஸ்மா காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ ஆஸ்மாவில் இருந்தால் மூச்சுத்திறன் ஏற்படும், வீசிக் சத்தம் ஏற்படுங்க. முதல் காரணம் ஆஸ்மா. ரெண்டாவது வந்து அலர்ஜி, அதாவது மூக்கிலிருந்து சளி தொண்டைக்கு வடிது, அதாவது போஸ்ட் நேசல் ட்ரிப்புன்னு சொல்லுவோம் நாங்கள், அதால் இருமல் அதிகமாக வரலாம். அப்புறம் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு அமில எரித்தோட்டம், அதாவது ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, அந்த வயிறில் எரிச்சல் வந்து இங்கே அமில வந்து தொண்டைக்கு வருது, அதால் கூட இருமல் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் புகைப்பிடித்தல் சொல்கிற மாதிரி. அப்புறம் வந்து காச நோய், முக்கியமாக காச நோய், 2 வாரத்துக்கு மேலே இருமல் இருக்குது, காய்ச்சல் இருக்குது, உடல் எடை ரொம்ப குறையுது, இரவு வேர்வை வருது, அவங்களுக்கு சுகர் இருக்குது. முக்கியமாக இப்போலாம் வந்து கவர்மெண்ட்டில் பார்க்குறது சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டிபி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, இப்போ டிபி டெஸ்ட் தான் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நுரையீரல் தொற்றுகள், ஃபார் எக்ஸாம்பிள் நிமோனியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சில மருந்துகளால் கூட வந்து இருமல் அதிகமாக இருக்குங்க. ஒரு சில மருந்து பிபிக்கு போடுற மருந்து, ஒரு சில மருந்துகள் இருக்குங்க, இது அதுக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்குங்க. அப்புறம் பிராங்கியெக்டாசிஸ்னு ஒரு சில நோய்களாக இருக்குங்க, அதால் வந்து இருமல் அதிகமாக இருக்கும்.
1: சரிங்க சார், இப்போது இருமல் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எல்லா நோய்க்குமே பெரும்பாலும் பக்கம் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம மருந்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போ இருமல் அப்படின்னு வந்திருக்கு, இது வந்து நம்ம ஒரு டைம் போய் வாங்கி சாப்பிட்றோம், திரும்பவும் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது மறுபடியும் வருது அப்படின்னும் போது திரும்ப திரும்ப அந்த மெடிக்கல் ஷாப்கே போகிறாங்களே சார், அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: இருமல் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ஷாப் போனால் எல்லாருமே வந்து ஒரே விஷயம், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதோ ஒரு கொடுப்பாங்க, அது எனக்கு தெரியும், அதை மோஸ்ட்டாக நான் பார்த்துருக்கேன், நான் யாரையும் எதுவும் சொல்லலை. ஸோ இருமல் என்ன வகையான இருமல் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க, பேஸ்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். இருமல் மொத்தமாக இருமல் வருது, நான் காஃப் சிரப் குடிக்கிறேன், மருந்து குடிக்கிறேன், இருமல் நிற்கல அப்படின்னு இருக்கு. நான் என் பேஷண்ட்டாக சொல்லுவேன், உங்களுக்கு இருமல் நிற்கணுமா இல்லை இருமல் உருவாகிற காரணம் நிற்கணுமான்னு கேட்பேங்க. நான் இருமல் எதுக்கு ஒரு இருமல் நிற்கிற காரணம் தான் எனக்கு தேவைப்படுது, காரணத்தை சரி பண்ணாவே இருமல் சரியாயிடும், அதுதாங்க. அவங்க வந்து கரெக்டான ஒரு டாக்டர் வந்து பார்க்கணுங்க, நியூரல் டாக்டர் வந்து பார்க்கணுங்க, இருமலுக்கு என்ன காரணம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷனா அப்படின்லாம் கிடையாதுங்க, இல்லை இருமலுக்கு பல காரணம் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்டிபயோட்டிக் கிடையாது. அதேமாதிரி காஃப் சிரப், நம்ம ஊரில் காஃப் சிரப் ரொம்ப அப்யூஸாக இருக்குது, அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. காஃப் சிரப்பில் நிறைய வேரியண்ட் இருக்குது, மொத்தமாக இருமல் இருக்குன்னா காஃப் சிரப் குடிக்கிறாங்க, அது எனக்கு தெரிஞ்சு காஃப் சிரப் அதுக்கு இது கிடையாதுங்க.
1: சரிங்க சார், சார் இப்போ வந்து ஆஸ்துமா, அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.

0: சார், ஏன்னா வந்து இது எப்போ இருந்து ஆரம்பிக்கும் சார்? சின்ன வயசுலேருந்தே ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இருக்குமா, இல்லை இடையில ஏதாவது ஒரு விஷயங்களால் வரக்கூடியதாங்க சார்?
1: ஆஸ்துமான்றது வந்து ஒரு பாரம்பரியாக வர்றது தாங்க, மொதல் ஹெரிடிட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ பெற்றோர் அல்லது குடும்பத்தில் யாருக்காச்சும் ஆஸ்துமா அலர்ஜி அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா வருதுங்க. அப்புறம் சுற்றுச்சூழல் காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற வீட்டு தூசி, ஒரு பூத்தூள் பாலன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஏதோ ஃபங்கஸ் பூஞ்சை, இல்லை செல்லப்பிராணிகள். இல்லை செல்லப்பிராணிகள் மெயினாக வந்து நான் பூனை வந்து அதிகமாக, பூனை முடியில் வந்து அதிகமாக அலர்ஜின்னு இருக்குங்க. ஸோ அது வந்து அதிகமாக ஆஸ்துமா அதை அதிகப்படுத்தும். அப்புறம் சிகரெட் ஸ்மோக்கிங், அப்புறம் காற்று மாசுபாடு, வாகன புகை, தொழிற்சாலை புகை, அப்புறம் வந்து வைரஸ் தொற்று, அதால் கூட ஆஸ்துமா அதிகமாக சிம்டம் அதிகமாக இருக்குன்னா அதிகமாக காரணம் இருக்குங்க.
0: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாங்க சார். வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிவாடி ஊட்டியில் எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
2: வணக்கம் சிறப்பு.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
2: ஐயா, சளி அதிகமா பார்க்காம விட்டுறாங்க. சளி அதிகமா இருந்தாலையும் அந்த ஆஸ்துமா வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க.
1: இல்லைங்க, சளி அதிகமாக இருந்தால் ஆஸ்துமா வராதுங்க, ஆஸ்துமா இருந்தால் சளி வருங்க.
0: சார், இப்போ டஸ்ட் அலர்ஜின்னு சொல்கிறாங்க
1: ஆமாங்க.
0: இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கும் சார்?
1: டஸ்ட் அலர்ஜி அதிகமாக பட்டுது அப்படின்னு பார்த்தா உடம்புல வந்து மாஸ்ட் செல்னு சொல்லுவாங்க. ஸோ டஸ்ட்டு ஒரு சிலருக்கு அது பட்டுது அப்படின்னா மாசில் ஆக்டிவேட் ஆகி ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகிறதுனால தான் மூக்கிலிருந்து தண்ணி வருது, தும்மல் வருது, ஸ்கின் கெட்டார்னு சொல்லுவோம், கண் அரிக்கிறது, காது அரிக்கிறது, கண்ணிலிருந்து தண்ணி வருது, மூக்கு அரிக்கிறது, நேசல் சொல்யூட்னு சொல்லுவோம், மூக்கு இப்படி பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி வரது டஸ்ட் பட்டு அந்த மாதிரி வரதுக்காக இருக்கு.
0: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க, இணைப்புல இருந்து அவங்களும் விடுபட்டுட்டாங்க. சரிங்க சார், இப்போ வந்து நம்ம ஆஸ்துமா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த டிபி, அதை பத்தி சொல்லுங்க சார். அது
1: டிபி நம்ம வந்து எரடிகேட் பண்ணலாம், எலிமினேஷன் பண்ணலாம், எலிமினேஷன் பண்ணலாம், நம்ம இந்தியா முறுக்கு பண்ணிகிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக அது நல்லதாக பண்ணிகிட்ருக்கு. டிபி பொறுத்த வரைக்கும் வந்து இருமல் தாங்க, இரும்பு டிபி வந்தால் இருமல் கண்டிப்பாக இருக்கும், சளி நிறைய வருங்க. சளி வந்து மஞ்சள் கலரில் நல்லா சளி வரும், உடல் எடை குறையும், சாயந்தரம் ஆனால் குளிர் நடுக்கும் அதெல்லாம் வரும், பசி எடுக்காது, இந்த மாதிரி இருக்குங்க. டிபி வந்து சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிபி அதிகமாக, சுகர் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமாக இருமல் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டிபி டெஸ்ட் பண்ணிக்க ரொம்ப நல்லதுங்க.
0: சரிங்க சார், இப்போ டிபி வந்து எப்படி பரவக்கூடியதுங்க சார்?
1: டிபி காற்றில் பரவதுதாங்க.
0: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க, விட்டு பேசிடலாம். வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நாகாவிதியம்மா, ராஜா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ராஜா.
3: அம்மா, நான் ஒரு 10 வருஷமா சிகரெட் குடிச்சிருந்தேன்மா. இப்ப அது நிறுத்தி ஒரு 5 வருஷம் ஆச்சுமா, திரும்பி எஃப்ஐஆர் ஆகணுமா?
0: 10 வருடங்களாக புகைப்பழக்கத்துல இருந்து இப்ப நிறுத்தி 5 வருஷம் ஆகுதுங்களா? 15 வருஷம் ஆகுது நிறுத்தி.
3: ஆமாமா.
0: அதனால ஏதாவது பாதிப்புகள் வருமானு கேக்குறீங்க சார், சொல்லுங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: ராஜா. ராஜா,
1: முதல்ல நீங்கள் சிகரெட் நிறுத்துறதுக்கு நான் ரொம்ப உங்களை பாராட்டுறேங்க. 15 வருஷமாக நீங்கள் நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக பாதிப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. நீங்கள் அதை நினச்சி எதுவும் இது பண்ண வேண்டாம். நீங்கள் சிகரெட் பிடிக்கலை அப்படின்னே நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள். சரிங்களா?
3: சரிங்க சரிங்க.
1: ஓகேங்க
0: சார், ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து புகைப்பழக்கத்தை விட்டுட்டு அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கும் போது திரும்ப நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளெல்லாம் வந்து ரிட்ரைவ் பண்ண முடியுமா, இல்லை அந்த பாதிப்புகள்
1: கண்டிப்பாக ரீட்ரைவ் பண்ணலாங்க. இப்போ எப்படி அப்படின்னா, அதாவது சொல்ல ஒரு நிறைய நீங்கள் விளம்பரத்திலே பார்த்துருப்பீங்க, புகைப்பிடித்து 1 நிமிஷத்தில் உடம்ப மாற்றம் வருது, 1 மணி நேரத்தில் மாற்றம் வருது, 1 நாளில் மாற்றம் வருது அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இருக்குங்க. இப்போது ரிவர்சல் ஆகும் கண்டிப்பாக. உடம்பு ஒரு போதுமான அளவு நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் சிகரெட் பிடிச்சிருக்கீங்க புகை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஏற்படும், அது எந்த மாற்றமும் இல்லைங்க.
0: சரிங்க சார். சார், இப்போ டிபி பற்றி நம்ம பேசணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: டிபிங்க, டிபி வந்து முக்கியமாக இருமல் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து டிபி டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்குங்க, சிபி நாட், ட்ரூ நாட் அப்படின்னு 2 டெஸ்ட் இருக்குங்க, நாட் டெஸ்ட் இருக்குது. தாராளமாக சளி டெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை ஃப்ரீயாக செக்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை தவிர்க்காதீங்க. டிபி அதேமாதிரி முழுமையாக சரி பண்ணலாம். டிபி இருக்குது அப்படி நம்ம சமுதாயத்தில் அப்படி தான் இருக்குங்க. டிபினா வந்து யாராச்சும் ஏதோ சொல்லுவாங்க, ரொம்ப ஏதோ ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. டிபி முழுமையாக குணப்படுத்தலாம். சரியான சிகிச்சை கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக டேப்லெட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்க, நேஷனல் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படி நிறைய இருக்குது, என்டிஇபி நிறைய இருக்குது, தாராளமாக நீங்கள் மாத்திரை எடுத்து சரி பண்ணிக்கலாங்க.
0: சரிங்க சார், இப்போது டிபி வந்து எப்படியெல்லாம் பரவும் சார்?
1: டிபி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுறதாங்க டிபி, அதுதான் காட்டில் பரவுறது தான் டிபி. ஸோ அதனால் வந்து டிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 3 வாரத்துக்கு மேலே டிபி மாத்திரை எடுத்துங்க அப்படின்னா அவங்க இருந்து டிபி போகாதுங்க.
0: சரிங்க சார்,
1: இதுதான் நீ கேட்க வந்தீங்க நினைக்கிறேன், நான் சொல்லிட்டேன்.
0: சரிங்க சார், தொடர்ந்து நம்ம பேசலாம் சார்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானவில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
8: ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
9: LN College of Pharmacy D-Pharm B-Pharm இருக்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் LN College of Pharmacy தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: வங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படமில்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254 0159.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நேர்களை உங்கள் நினைவிற்கு, இன்று காலை 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். தொடர்ந்து 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு பண்ணி அனுப்பி வைங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பாடலையும் உங்கள் குரலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் 9:54 நம்ம கேட்டுட்ருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு புகை நமக்கு பகை, புகை உயிர்க்கு பகை. நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டுருக்காரு நுரையீரல் சிறப்பு நிபுணர் திருப்பதி ராஜா அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். நேர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றொரின் 94 86 81 10 25. இந்த 2 எண்களிலையும் மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரின் 94 86 65 20 25 இந்த எண்களில் கேட்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட கேள்வியை கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
6: முனிராஜிங்க.
5: ஆ, சொல்லுங்க முனிராஜ் ஐயா.
6: எனக்கு தொடர்ந்து இரும்பல் வந்துட்டே இருந்தீங்க 1.5 மாசமா. இது ஹாஸ்பிட்டலுக்கு போனா குவால அந்த சளி செக்அப் குவால எல்லாமே செக் பண்ண நார்மல் இருந்தாங்க. டெஸ்ட் அலர்ஜின்னு சொல்லி இருக்கிறாங்க.
5: சரிங்க.
6: நம்ம வண்டி ஓட்டுறோங்க. அப்ப இந்த புகை போடுற போது டெஸ்ட் அலர்ஜியா இருக்குது. இப்ப இந்த இரும்புலாம் தொந்தரவு இல்ல. இப்ப இந்த நெஞ்சு இரும்பு இரும்புறும் போது அந்த எலும்பு எல்லாம் வலி எடுத்துட்டு இருக்குது. ஒன்னும் வலி வந்து மாற மாட்டேங்குது.
5: சரிங்க. நீங்க என்ன வண்டி ஓட்டுறீங்க சார்?
6: நாங்க டிப்பர் லாரி ஓட்டுறோங்க.
5: அப்படிங்களா சார்.
7: ஆ, வணக்கங்க.
6: வணக்கங்க.
7: எவ்வளவு நாள் உங்களுக்கு இரும்புல இருக்குங்க?
6: ஒரு 1.5 மாசமா தொடர்ந்து இருந்துச்சு.
7: 1.5 மாசமா இருக்கு. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாத்துட்டீங்களா?
5: நுரையீரல், இந்த புகை நமக்கு பகை, அதனால் நமக்கு நுரையீரலுக்கு ஏற்படுற பாதிப்புகள், இதெல்லாமே பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த நுரையீரலை நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்மளோட வாழ்க்கையில் பின்பற்றலாம் சார்?
7: சரிங்க. நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஒரு சில விஷயம்

0: பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து புகைப்பிடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நுரையீரல் முத எதிரி புகைப்பிடித்தல் தான். புகைப்பிடித்தல் நிறுத்தினாலே எந்த வயசில் நிறுத்தினாலும் அது நன்மை கிடைக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க, ஒரு 30 நிமிஷம் பிரிஸ்க் வாக் நடங்க. இது நுரையீரல் மற்றும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. உணவு வந்து நுரையீரலுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. அதில் வந்து கீரை, காய்கறி, பழங்கள், முட்டை, புரதச்சத்து அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இருமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து நான் காய்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. என் சைடுலேருந்து ஒரே விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில்லுன்னு குடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எதுவுமே சில்லுன்னு எடுத்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி எல்லா காய்கறி எல்லா பழமும் சாப்பிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஜீனோடைப் வேறு வேறு, எல்லோரும் உடம்பும் அப்சமும் வேறு வேறு வேறு வேறு. அதனால் இது நிறுத்தணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் பாலும் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா குடிங்க, சப்போஸ் சளி ஏதோ பிடிக்குது அப்படின்னா அது குடிக்காது அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து போதுமான தண்ணீர் குடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சளி இருக்குது அப்படின்னு பார்த்தா உடலில் வந்து நீர் சத்து அதிகமானவே வந்து சளி வெளியே வரும். ஸோ போதுமான அளவு தண்ணி குடிங்க. அப்புறம் தூசி மற்றும் புகையை தவிர்க்க வீட்டு தூசி, வாகன புகை, விறகடுப்பு புகை அதெல்லாம் தவிர்க்கலாம். அப்புறம் வந்து தொற்று ஏற்பட இடத்துல வந்து அதிகமாக இருக்காதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் ஹைஜின் சொல்லுவாங்க, கை நல்லா கழுவுங்க, அடிக்கடி கழுவுங்க. அப்புறம் இருமும் போது தும்மும் போது வந்து வாயை மூடிட்டு தும்புங்க. இப்போ டிபி பேஷண்ட்டாக நம்ம மோஸ்ட்டாக நாங்கள் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு வந்து காஃப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு துணியை 3-4 மடித்து நீங்கள் அதில் தும்முங்க. அது பண்ணவே வந்து உங்களுக்கு டிபி வந்து பரவாது, மற்றவங்களுக்கு அது பரவாது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தேவையான தடுப்பூசி தேவை. தடுப்பூசினா இப்போ நம்ம வருஷத்தில் எப்படி நம்ம ஊரில் எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த வைரல் காய்ச்சலாம் நிறைய வரும், அந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு தனியாக தடுப்பூசி இருக்குது. இப்போது நியூமோகாக்கல் வேக்சின் தனியாக, நியூமோனியாக்கெல்லாம் வேக்சின் நிறையா இருக்குது, அந்த மாதிரி தெரியும் போடுங்க. அப்புறம் நல்ல தூக்கம், 7-8 மணி நேரம் தூங்கினாவே போதும். ஒரு தூக்கம் உடல் இதுக்கு நுரையீரலுக்கு ரொம்ப ஆகுது. அப்புறம் உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை குறைங்க முதல்ல. இந்த மாதிரி விஷயம் பண்ணாவே போதுங்க. அப்புறம் மெயினாக வைட்டமின் டி, இப்போ வந்து வைட்டமின் டி, வைட்டமின் சி, வைட்டமின் இ, செலீனியம், இது எல்லாமே வந்து நுரையீரலுக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10-15 நிமிஷம் வெயிலில் நில்லுங்க. அதே வைட்டமின் டி ரொம்ப முக்கியமாக வயசானவங்களுக்கு, சிஓபிடி, நான் சிஓபிடி பேஷண்ட் மெயினாக அதை சொல்லுவோம், சிஓபிடி பேஷண்ட்டுக்கு வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ வந்து வெயிலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்.
1: சரிங்க சார், இப்போது இந்த 1 மணி நேரம் அப்படின்றது கண்டிப்பாக நேயர்களுக்கு பற்றி இருக்காது. இதை பற்றி நான் இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா உங்களோட எண்கள் கொடுக்கலாமா சார்?
0: கண்டிப்பாங்க. நான் டாக்டர் திருப்பதி ராஜாங்க, நாகராஜன் மருத்துவமனையில் இருக்குங்க, தருமபுரி. அப்புறம் ஒன் ஹெல்த் மருத்துவமனையில் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா 94-45-46-43 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க.
1: சரிங்க சார், 94-45-56-46-43 இந்த எண்களுக்கு அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சார் வந்து அதை சரி செஞ்சு கொடுப்பாரு.
0: கண்டிப்பாங்க
1: சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த புகை நமக்கு பகை, இந்த புகையை பயன்படுத்துறதுனால எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும், நம்ம நுரையீரலை வந்து எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு, எங்களோட சந்தேகங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அழகாக விளக்கங்கள் கொடுத்தீங்க. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்ததற்கு நன்றிங்க சார்.
0: நன்றிங்க. நன்றி, வணக்கம்.
2: அவனை பாம்பு கடிச்சிருச்சு.
3: என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா?
2: கட்டுவிரி என்ன?
3: தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
4: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
5: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம், டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இன்னைக்கு வானலையில் வசந்தம், புகை நமக்கு பகை, புகை உயிருக்கு பகை, இது பற்றின தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கினார் நுரையீரல் சிறப்பு நிபுணர் திருப்பதி ராஜா அவர்கள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
5: இப்போதெல்லாம் மேடையில் பேசுகிறவர்களே இந்த இடத்தில் கைதட்டினால் நல்லது என்று சொன்னால்தான் பார்வையாளர்கள் கைதட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு பாராட்டு பஞ்சம் நாட்டில் கடுமையாக உலவிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. சபாஸ், சரியாக சொன்னீர்கள் புகழ்மதி என்று பாராட்டினேன் நான். பாராட்ட மறுக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பாராட்டா? மிக்க நன்றி. எனக்கு சபா சொல்லி பாராட்டிய உங்களுக்கு பாராட்டுக்கள் என்று கைதட்டினார் புகழ்மதி. இப்படி ஒருவருக்கொருவர் நீ என்னை பாராட்டு, நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று மாற்றி மாற்றி புகழும் வழக்கம் பெருகிவிட்டதால்தான் பாராட்டே குறைந்து விட்டதோ என்னமோ என்றேன் நான். பாராட்டுவது ஒரு இனிய பண்பு. ஒருவர் செய்த நல்ல செயலுக்காக அவரை பாராட்டுவதும் புகழ்வதும் விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதும் நல்ல குணங்கள் தாமே. அதை ஏன் மக்கள் இப்போதெல்லாம் செய்ய மாட்டேன் என்கிறார்கள்? கேள்வி கேட்க தொடங்கினார் புகழ்மதி. இப்போதெல்லாம் பெரும்பாலான விருதுகளும் புகழ்ச்சிகளும் சொல்லி வைத்து பெறப்படுவதால் அவற்றிற்கான மரியாதைகள் குறைந்துவிட்டன. பாராட்டுவதற்கும் நல்ல மனம் வேண்டும், பாராட்டு பெறுவதற்கும் அருமையான குணநலன் வேண்டும். இவையெல்லாம் இப்போது அரியதாகி போனதால் பாராட்டும் அரிதாகி போனதோ என்னவோ. சிலருக்கு பாராட்டுவது என்பது நோய் போல இருக்கும். தன்னை பார்த்து வணக்கம் சொல்பவரை கூட சபாஷ், அருமையாக வணக்கம் சொல்கிறீர்கள் என்று பாராட்டுவார்கள். இப்படி எதற்கெடுத்தாலும் பாராட்டினால் பாராட்டு அர்த்தமற்று போய்விடும். சிலருக்கு பாராட்டு என்பது போதை போல ஆகிவிடும். நேற்று நான் அதை செய்தேனே, நேற்று நான் அதை பேசினேனே, நேற்று நான் அதை எழுதினேனே என்று கூறிவிட்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று வழியே கேட்டு பாராட்டு பெறுவார்கள். இவர்களுக்கு பாராட்டு பெறுவது போதையாகி விடுகிறது. உண்மையான செயல் வீரர்களுக்கு பாராட்டு என்பது தங்க கிரீடம் இல்லை, முள் கிரீடம் என்று எங்கோ படித்த ஞாபகம். சில நல்ல குணநலம் வாய்த்தவர்கள் பாராட்டை ஒரு பொருட்டாக மதிப்பதே கிடையாது. அதேபோல ஏச்சு பேச்சுக்களையும் குற்றச்சாட்டுக்களையும் கூட அவர்கள் ஒரு பொருட்டாக மதித்ததே கிடையாது. பொதுவாக செயற்கரிய செயல்களை செய்பவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். பாராட்டுவது என்பது ஒரு இனிய பண்புதான். திட்டி வளர்க்கப்படும் குழந்தைகளை விட பாராட்டி வளர்க்கப்படும் குழந்தைகளே சாதித்து வளர்கிறார்கள். இருந்தாலும் பாராட்டை ஏற்றுக்கொள்வதும் தவிர்ப்பதும் சாதனையாளர்களின் தனிப்பட்ட பண்பு நலன். ஆச்சாரிய வினோபா பாவே, பூதான இயக்கத்தின் தந்தை, காந்திய கோட்பாடுகளில் அசைக்க முடியா நம்பிக்கை வைத்திருந்தவர். அவருக்கு ஒரு நாள் மகாத்மா காந்தியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. ஆர்வத்தோடு பிரித்து படித்த வினோபாஜி படித்த வேகத்திலேயே அந்த கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்து போட்டார். பக்கத்தில் இருந்த வினோபாஜியின் நண்பர்கள் மகாத்மாவின் கடிதமாயிற்றே, இதை ஏன் கிழித்தீர்கள் என்று கேட்டனர். என் மதிப்பிற்குரிய மகாத்மா அவர்கள் இந்த கடிதத்தில் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த புகழ் வார்த்தைகளுக்கு நான் பொருத்தமானவனா என்பது எனக்கு தெரியாது. இந்த கடிதத்தை நான் கிழிக்காமல் வைத்திருந்தால் அவ்வப்போது எடுத்து படிக்கும் போதெல்லாம் ஆணவம் தலைக்கேறிவிடும். அதனால் கிழித்தெறிந்தேன் என்றார் வினோ.

0: பாஜி. பாராட்டை பொருட்படுத்தாதவர்கள் பெருமைக்குரியவர்கள் வினோபாஜியைப் போல, பாராட்ட மறக்காதவர்களும் பெருமைக்குரியவர்களே மகாத்மாஜியைப் போல.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நேயர்களை நீங்கள் கட்டவே நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
13: தருமபுரியிலிருந்து பேசுகிறேன், என் பேர் அரவிந்த். எனக்கு சர்வம் படத்திலிருந்து சாங் வேணும்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
7: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடம் இருந்து வந்துள்ள ஓர்

அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும்

0: 10:17 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: 10:18 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
5: என் பேர் செம்பி, ரைமிட்டிலிருந்து பேசுறேங்க. வெண்ணில கபடி குழுல இருந்து லேசா பறக்குது என்ற சாங்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: நேயர்களின் கவனத்திற்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேர்காணல் இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பதாரர்கள் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் June 25 வரை விண்ணப்பிக்கலாம். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால்
9: 100%
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 043 40

0: 2 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: காலை வணக்கம் பொம்பளைக்கு, என் பெயர் வெற்றிச்செல்வன், நவதாசம்பட்டிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் தென்மேற்கு பருவ காலப்பாடத்திலிருந்து ஏந்தி கள்ளச்சி. பாடல் ஒளிபரப்பவும்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
9: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: 10:34 நிமிடத்தில் அமைந்திருக்கின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
11: வணக்கம், என் பேர் இந்திரா, நான் அசோக் நகர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு அழகான உன்னிகிருஷ்ணன் சார் சாங் போடுங்க. Thank you.

0: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம் சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ்.

0: அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தர்மபுரி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
11: பத்து மணி 44 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
12: வணக்கம், நான் தருமபுரியிலிருந்து லக்ஷ்மணன். எனக்கு பச்சை கிளி முத்துச்சரம் படத்திலிருந்து கருக்கரு விழிகளால் பாடல் வேண்டும்.

0: ஒழித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல இருந்து
2: வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேக்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
3: நானு ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேடியோ அவ்வளவு கேட்க மாட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவல் அப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜெனரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராபிக் இருக்குன்னா கூட ரேடியோல அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில இருக்கறனால ஊட்டியில ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்கு. அந்த சாங்ஸா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், பர்சனலா அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும்.
2: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேப்பீங்க
3: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்ல வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், ஹாப்பியா இருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும் ஏன்னா நம்ம கேட்கற சாங்ஸ் வந்து ஒரு 1000 பேர் கேட்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசை மழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன்.
2: இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா?
3: இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாவே சொல்றேன், எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டா தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்றாங்க. சோசியல் மீடியான்னு போனீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதுல நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாமே. நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பாப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேக்குறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேக்குறது உங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்க வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்றதை விட காதுல ஹெட்செட் போட்டு கேக்குறதோ, நார்மலா கேக்குறதோ, டீ கடையில டீ குடிக்கும் போது கேக்குறதோ, அந்த அனுபவமே சூப்பரா இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்பதான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
2: ஓகே, அடுத்த ஜெனரேஷனுக்கு ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
3: கண்டிப்பா ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ரேடியோல நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் ஆன விஷயம் எல்லாமே சொல்லி தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, ஃபாஸ்ட் பீட்டா இருக்கட்டும் இல்ல சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மள எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸா வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சர்ல அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். போன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ கண்டிப்பா வேணும். நீங்க சோசியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்க. கேட்டு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்கதான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பாக்குற விஷயம் நம்பலாமா வேணாமான்னு தெரியல. இதே ரேடியோல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டா லைவ் பண்றாங்க, டைரக்டா

0: நம்ம கேட்கிறோம், அதுல எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. ஏன் அதை யூஸ் பண்ண பழகுங்க, யூஸ் பண்றதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லதை மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன்.
1: சோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சீங்க குழந்தைங்கள அப்படின்னா நிச்சயமா நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதுல அப்படியே எங்கேஜ் ஆயிடுவாங்க. அந்த வீடியோ அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச் மேம்.
1: ஹாய் வணக்கம், உங்க பேரு உங்களை பத்தி சொல்லுங்க.
2: ஹாய் வணக்கம், என் பேர் லிவ்யா.
1: என்ன பண்றீங்கப்பா?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
2: ரேடியோ கேப்பேன்.
1: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
2: டிராவல் பண்றப்ப கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க.
2: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்ப ஒரு மூவிய பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த பிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்போம், அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே. நம்ம மூவி போனை எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நமக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
2: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறது தான். ரேடியோ கேக்குறனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: அதனால இளமை உலகம், எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேக்குறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேக்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும், நம்மளும் ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மள பத்தியும் பேசணும்ன்ற ஆசை வருது அது கேக்குறப்போ.
1: ஓகே சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
2: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைம்க்குன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேக்குறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்ப கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு சாங் கேக்குற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது விதவிதமான சாங்ஸ் நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலா ஒன்னு ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவா கேட்போம். அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
2: கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்துல வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேக்குறது வந்து ரொம்ப நல்லது, இதுல வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. சோ இத கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூர்ல இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேக்குற பழக்கம் இருக்கா? வானொலி கேக்குறீங்களா?
1: யா, கேப்பேன். நான் டீ கடையில் இருக்கும்போது பின்ன கார்ல டிராவல் பண்ண டைம் எல்லாம் கேட்டு இருப்பேன்.
0: ஓகே, எந்த எஃப்எம் நீங்க அதிகமா விரும்பி கேக்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம் எல்லாம் கேட்டு இருந்தேன். இப்ப கரண்ட் டைம்ல வந்துட்டு இப்ப நம்ம ஊட்டி இருக்கறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
0: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்? என்ன சொல்வீங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமா நீங்க கேக்குறீங்க?
1: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லா இருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்

0: சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூல ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், ஐ திங்க் இட்ஸ் குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும், நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
1: ஓகே, நீங்க வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோட பேசின அனுபவம், ரேடியோல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க.
0: யா, ஒரே டைம் கால் பண்ணி பார்த்தேன் பட் அப்ப கிடைக்கல, அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க, எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சி அப்ப கேட்டிருந்தேன், இந்த மாதிரி சாங் கொடுங்க.
1: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
0: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது இந்த மாதிரிலாம், ஆனால் நல்லா இருந்துச்சு.
1: ஓகே, அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துட்டு போலாம் நீங்க நினைக்கிறீங்க?
0: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிகமா வந்து இந்த ரீல்ஸ் பாக்குறதுலயும் நீங்க செலவு பண்றதை விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாவும் நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாவும் வந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ போன்லயே நல்ல விஷயம் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, பட் அதை சூஸ் பண்றது இல்ல நிறைய பேர். அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க, அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பாக்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க, ரேடியோல வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கத்துக்கலாம். சோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. சோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்ப கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க, கீப் லிசனிங், தேங்க்யூ.
1: ஹலோ, வணக்கம், உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
1: வானொலி கேக்குற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலிய கேக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் குடுக்கறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைறாங்க.
1: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு,
1: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, எவ்வளவு நேரம் நீங்க கேப்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணிருவேன், எஃப்எம்யும் ஆன் பண்ணிருவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் இருக்காது, ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடல கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
1: ஓகே, ரெகுலரா கேட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினைப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
2: இருக்குங்க.
1: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடல நான் கேட்டிருக்கேன்.
1: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல கேட்டோம் அப்படின்னா நம்ம லிசனிங் பவர் வந்து அதிகமாகும், போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு ரொம்ப அதிகமா வந்து பாதிப்படையுது. இந்த மாதிரி வந்து நம்ம எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி, படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில முட்டை சேமியா தோசை எப்படி செய்யலான்னு கேட்க போறோம். வாங்க. அது என்ன முட்டை சேமியா தோசை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வீட்டு செல்ல குட்டீஸுங்க தோசைனா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா சேமியாவோ உப்மாவோ செஞ்சா நோ நோ நோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவே சேமியாவையே நம்ம ஒரு தோசை மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்க தான் ஒரு வித்தியாசமான டிஷ் தான் இந்த முட்டை சேமியா தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, மூணு முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு கப் சேமியா. நீங்கள் பாயாசத்துக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த சேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்கும். இல்லை அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற சேமியா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தண்ணி இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாம் எடுத்து வச்ச சேமியாவை போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஜில் வாட்டரில் ஒரு முறை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதை பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு வாங்க. கூடவே தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கிய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் நம்ம வதக்கி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துட்டு வேக வச்ச சேமியாவையும் அது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ அடுப்பில் தோசை கலவை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நாம் மிக்ஸ் பண்ண இந்த கலவையை தோசை மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு எண்ணெயை விட்டு முன்னும் பின்னுமா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான முட்டை சேமியா தோசை தயார். சேமியா சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா தோசைன்னு சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. அதனால் இதை நான் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு டிஷ்ஷான இந்த முட்டை சேமியா தோசையை செஞ்சு குழந்தைங்களை மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. நாவின் சுவையை செவி சுவையாக கேட்டு ரசித்த உங்க எல்லோருக்கும் எனது நன்றிகள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நிகழ்ச்சி. தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மென்மையான சப்பாத்தி, பூரி, களி செய்யணுமா? அப்ப உடனே வாங்குங்க அங்காளம்மன் சக்கி ஆட்டா. சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, கலப்படம் இல்லாதது, தரமானது அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே, புகை ஆரோக்கியத்தின் பகை. நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜே ஜெகப்பிரியா அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
10: நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பாக ஆரோக்கியத்தை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் கவனம் எடுத்துக்கிட்டால் கூட, இப்போ இருக்கிற இந்த பொதுவான உலகில் வந்து இருக்கிற நிறைய பழக்க வழக்கங்கள் வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதுவும் உலக அளவில் இந்த புகைப்பழக்கம் அப்படிங்கிறத எதிர்ப்பதற்காகவே ஒரு தினம் கடைபிடிக்கிறோம். அந்த உலக புகையில எதிர்ப்பு தினத்தை அன்னைக்கு அதோட முக்கிய நோக்கங்கள் என்ன, அது எதற்காக நம்ம கடைபிடிக்கிறோம், இந்த புகையிலை அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையிலையும் அதோ அவனோட ஆயுள்லையும் சரி அந்த ஆரோக்கியத்திலையும் வாழும் பொழுதும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது, அதிலேருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பாக ஒரு தேசமாக நமக்கு இது நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த சவாலை வந்து நம்ம எப்படி எதிர்நோக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு பேச போறோம். அது எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றதுக்காக சேலத்தில் இருக்க சண்முகம் மருத்துவமனையோட பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜெயப்ரியா அவங்கள தான் சந்திக்கிறோம். வணக்கம் மேம்.
11: வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்.
10: முதல்ல இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினம், அதோட நோக்கம் என்ன, அது என்ன காரணத்துக்காக நம்ம கடைபிடிக்கிறோம், அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
11: 1987 May 31 WHO வந்து வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேன்னு அறிவிச்சாங்க. இது ஆரம்பிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, 500,000 பேர் புகையிலைனால உயிரிழக்கிறாங்க. இந்த மரணங்கள்ல பெரும்பாலானவை முற்றிலுமா தவிர்க்கக்கூடியவை. சோ மக்களுக்கு புகையிலையோட தீமைகளை பத்தி சொல்றதுக்காகவும், அவங்களை புகையிலை பழக்கத்தை விடுறதுக்கு என்கரேஜ் பண்றதுக்காகவும் ஒவ்வொரு வருஷமும் May 31 உலக புகையிலை இல்லா தினமா கடைபிடிக்கிறோம். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஸ்டைல், சாதாரண ஒரு பழக்கம் தானே நினைச்சு ஆரம்பிச்சு, அப்புறம் அதுல இருந்து மீள முடியாம அடிக்ட் ஆகி அந்த பர்சனோட உடல் நலம், குடும்பம், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்னு வாழ்க்கையே மெதுவா அழிக்கிற பல பொருட்கள்ல முக்கியமான ஒண்ணு புகையிலை, டொபாக்கோ.
10: சரிங்க மேம். இந்த புகையிலை பழக்கம் நீங்க சொன்னப்பல வந்து நம்ம ஒரு பியர் பிரஷர் மாதிரின்னு வச்சுப்போமே, யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருக்க நண்பர் சொல்லியோ, இல்ல ஏதோ ஒரு பழக்கத்திலயோ, இல்ல யாரோ பண்றாங்கன்னு தூரத்துல இருந்து பார்த்தோ, இல்ல ஏதோ ஒரு திரைப்படத்துல பார்த்தோ, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பழக்கம் உண்டாது. பட் ஆனா ஒரு அளவுக்கு மேல அது அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு சவால் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும். இந்த புகைப்பழக்கம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது, உடம்புக்குள்ள அது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
11: சோ இப்போ புகையிலை அப்படின்னாலே அது அடிக்ஷன் காஸ் பண்றதுக்கு மெயினா அதுல உள்ள வேதிப்பொருள் வந்து நிக்கோட்டின் தான். இதுல நிறைய பேரு ஸ்மோக்கிங் மட்டும்தான் புகையிலை யூஸ் பண்ற ஒரே ஃபார்ம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. புகையிலை வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அதுல ஒன்னு ஸ்மோக்கிங், அடுத்தது ஸ்மோக்லெஸ் புகையிலையும் இருக்கு. சோ ஸ்மோக்கிங்னு பாத்தீங்க அப்படின்னா சிகரெட், பீடி, சிகார், பைப், ஹூக்கா, இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா உள்ள எலக்ட்ரானிக் நிக்கோட்டின் டெலிவரி டிவைசஸ் லைக் இ சிகரெட்ஸ், வேப்பிங், இதெல்லாமும் இதுல வருது. ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, புகையில்லாம புகையிலை.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலைத்த நேரம் 11:07. நேயர்கள்

0: யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்னு சாப்பிடுற டைப்ஸ், ஸ்னஃபிங்றது மூக்குப்பொடி. இதுல எந்த ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதுல உள்ள நிக்கோட்டின், அதுல உள்ள ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்ப டேமேஜ் பண்ணதான் போகுது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங்னால வர்ற ஆபத்துகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். ஸ்மோக்கிங் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும், தலை முதல் கால் வரை டேமேஜ் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வரும். ஃபர்ஸ்ட் புற்றுநோயோட ரிஸ்க் அதிகம், நுரையீரல் கேன்சர், வாய், தொண்டை, குரல்வளை, உணவு குழாய், வயிறு, சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை வாயின்னு நிறைய ஆர்கன்ஸ்ல கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரத்த நாளங்களை சுருக்கி ரத்த ஓட்டத்தை பாதிக்கும், இதனால ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கால்கள் கருத்து அழுகி போகும் நிலை கூட வரலாம். அப்புறம் நுரையீரல் பாதிப்பு, நாள்பட்ட நுரையீரல் தொந்தரவுகளால மூச்சு திணறல் ஏற்படும் அபாயமும் இருக்கு. சர்க்கரை நோய் வர ரிஸ்க் அதிகம், குழந்தையின்மை, குறைப்பிரசவம், குழந்தை ரொம்ப குறைஞ்ச வெயிட்டோட பிறக்கிறது போன்ற பிரச்சனைகளும் வரலாம். அது மட்டும் இல்லாம சுவை மற்றும் வாசனை உணரும் திறன் கம்மியா இருக்கும், வாய் துர்நாற்றம், ஈறுகள்ல பாதிப்பு, மஞ்சள் கரை படிந்த பற்கள், முக சுருக்கம் ப்ரிமெச்சூர் ஏஜிங், கண்கள்ல புரை வர்றது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல்னு ப்ராப்ளம்ஸ் ஸ்மோக்கிங்னால வரலாம். ஸ்மோக் பண்றவங்க அஃபெக்ட் ஆகுறது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்று அந்த காற்றை சுவாசிக்கிற குழந்தைகள், நண்பர்கள், முதியோர்கள், பெண்களுக்கும் இப்ப சொன்னதுல உள்ள பெரும்பாலான உடல் பாதிப்புகள் ஏற்படும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
7: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
8: அப்பா,
7: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
11: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வொர்க் பண்றேன்.
10: நீங்க எங்க படிச்சீங்க?
12: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
13: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அன் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், NAAC A grade.

0: பண்றாங்க சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட் 2648 கால் 9500509984
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு
2: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி
2: அளவும் கம்மியா இது 1 லிட்டர் பாக்கெட் தானே
1: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும் ஆனா இது வெறும் 800 ml தான் இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
4: தொடர்புக்கு 7558137222

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9966552399.
8: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
9: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
12: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
13: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
12: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
13: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
12: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
14: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
18: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
19: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500-84-8820.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: நேர்கள் கவனத்திற்கு தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனை துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம். எனவே அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: 11:30 நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
5: பதினோரு மணி 31 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு புகை ஆரோக்கியத்தின் பகை நேர்முகம் கேட்டுட்டு இருக்கோம். நேர்முகத்தில் பங்கேற்றிருக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜே ஜெகப்பிரியா அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.
6: குறிப்பா இந்த மாதிரியான புகையை வந்து நம்ம சிகரெட் மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்ப இது இல்லாமையும் இந்த புகையில வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி எடுக்கும்போது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும் மேம்?
7: ஆமா, ஸ்மோக் வராததுனால சேஃப் அப்படின்ட்டு இந்த ஸ்மோக்லெஸ் புகையில நிறைய பேர் நினைக்கிறாங்க.

0: புகையிலை எந்த வடிவத்துல யூஸ் பண்ணாலும் அது ஆபத்தானதுதான். சோ இந்த ஸ்மோக்லெஸ் புகையிலை யூஸ் பண்றதுனாலயும் புற்றுநோய், உயர் ரத்த அழுத்தம், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர ரிஸ்க் அதிகம் தான். இதுலயும் குழந்தையின்மை, சிசு வளர்ச்சி குறைபாடு, பற்கள் இறுகல் டேமேஜ் ஏற்படும். சோ புகையிலை எந்த வடிவத்தை யூஸ் பண்ணாலும் அது டேஞ்சர் தான். இ சிகரெட்ஸும் ஆபத்தானதுதான். ஸ்மோக்கிங்ல ரிலீஸ் ஆகிற கார்பன் மோனாக்சைட், டார் இந்த பொருட்கள் தான் இதுல கம்மி தவிர, அடிக்ஷன் காஸ் பண்ற நிக்கோட்டின், கேன்சர் காஸ் பண்ற கெமிக்கல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், ஃபார்மால்டிஹைட் எல்லாமே இதுலயும் இருக்கு. சோ இ சிகரெட் சேஃப் கிடையாதுங்க.
1: ஓ சரிங்க மேம். இப்போ வந்து நமக்கு ஏன் இது ஸ்டாப் பண்றது? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பியர் ப்ரெஷரு இல்லை ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறோம், பட் ஆனால் நிறுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கே, ஏன் மேம்?
0: ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் பியர் பிரஷர்னாலயோ ஸ்டைலுக்காகவோ சின்னதா ஆரம்பிக்கிற ஹேபிட் தான், அப்புறம் அடிக்ஷனா மாறும். அதுக்கு ரீசன் என்னன்னா புகையிலையில இருக்கிற நிக்கோட்டின்ங்கிற வேதிப்பொருள். நிக்கோட்டின் பிரெயின்ல உள்ள அடிக்ஷன் சென்டரை தூண்டிவிடும். சோ டோபமின், செரட்டோனின்னு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். மனசு லேசான மாதிரி, கவலை குறைஞ்ச மாதிரி, புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். போக போக உடம்புல நிக்கோட்டின் அளவு குறைஞ்சாலே எரிச்சல், பதற்றம், கவனக்குறைவு, தூக்கமின்மை, தலைவலி, அமைதியின்மை எல்லாம் ஏற்படும். சோ அதை சரி பண்ண அடுத்து உடனே புகையிலை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அடிக்ஷனோட ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் நான் நினைச்ச உடனே என்னால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்புறம் இன்னைக்கு மட்டும்னு சொல்லுவாங்க, அப்புறம் விடணும்னு தெரியுது டாக்டர் ஆனா முடியலன்னு வருத்தப்படுவாங்க. இது வில் பவர் இல்லாததுனால கிடையாது, இது அடிக்ஷன்னால ஏற்படுறது.
1: சரிங்க மேம். இப்போ நம்ம இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளில வரணும்னா என்ன ஆப்ஷன் இருக்கு மேம் நமக்கு?
0: சோ அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு பேஷண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ஃபேமிலி சப்போர்ட் முக்கியம், அண்ட் சொசைட்டியோட சப்போர்ட்டும் முக்கியம்.
1: சரிங்க மேம். இப்போ நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும் மேம், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஃபர்ஸ்ட் ஏன் டொபாக்கோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த காரணங்களை அட்ரஸ் பண்ணணும். சோ பியர் பிரஷர் ஸ்டைல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. சோ ஸ்கூல் சில்ட்ரனை எஜுகேட் பண்ணணும். சில்ட்ரன் வந்துட்டு அவங்க நோ சொல்லவும் பழக்கி விடணும், அண்ட் யாராவது நோ சொன்னா அதை அக்செப்ட் பண்றதுக்கும் பழக்கி விடணும். அண்ட் சினிமாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதுல எல்லாம் ஸ்மோக்கிங்க ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோயிக்கா காட்டுறதை ஸ்டாப் பண்ணணும். இல்ல பாக்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவேர்னஸ் கொடுக்கணும். பல்வலின்னு நிறைய பேர் புகையில போடுவாங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல்வலிக்கு புகையிலை மருந்து இல்லைங்கறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்மோக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ராப்பர் டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்கறது இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். முக்கியமா புகையிலை பிடிக்கிறவங்களை நம்ம ஷேம் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. ஸ்மோக்கிங் நிறுத்த முடியாத ரீசன் வில் பவர் இல்லாததுனால கிடையாது, பட் அதுக்கும் மேல பிரெயின் அண்ட் பாடி பழகிருச்சு, இது அடிக்ஷன். சோ சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப் தேவைப்படும். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறத ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பேஷண்ட்ஸோ ஸ்டிக்மாவா பார்க்க கூடாது. சோ நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் எஃபர்ட் கூட, ஃபேமிலி அண்ட் சொசைட்டி சப்போர்ட்டும் இருந்தா இவங்களால நிக்கோட்டின்ல இருந்து புகையிலையில இருந்து விடுபட முடியும். இந்த நிகழ்ச்சி கேட்டவங்கல ஏதாவது ஒருத்தர் புகையிலை பழக்கத்தை ஸ்டாப் பண்ண போறேன்னு முடிவெடுத்தா கூட அது பெரிய வெற்றி தான். ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாம மூச்சு விட கஷ்டப்படுறவங்க, 35-40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, புகையிலை நோயினால வாய் வழியா சாப்பிட முடியாம மூக்கு வழியா டியூப் போட்டு அதுல ஃபீட் எடுக்கிறவங்கன்னு பேஷண்ட்ஸும் அவங்க குடும்பத்தினரும் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் கஷ்டப்படுறத டெய்லி பாக்குறோம். புகையிலை நிறுத்தினா நீங்களும் உங்க ஃபேமிலியும் நம்ம சொசைட்டியும் நல்லா இருக்கும். சோ சே நோ டு டொபாக்கோ, ஸ்டே ஹெல்தி.
1: Thank you, ma'am.
0: Thank you very much, sir.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
4: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
3: அப்படியா?
4: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: நேர்கள் இதுவரை கேட்டது புகை ஆரோக்கியத்தின் பகை நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றார் சேலம் சண்முகா மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜே ஜெகப்பிரியா அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி

0: மேனேஜ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: நேயர்கள் கவனத்திற்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையானது வருகின்ற ஜூன் மாதம் 3 தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கு www.skilltraining.tn.gov.in இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிக்கு 8 வகுப்பு, 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். 14 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITI பயிற்சி பெறுபவர்களுக்கு அரசு வழங்கும் தேசிய தொழில் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே ஆர்வம் உள்ளவர்கள் ITI சேர்க்கைக்கு விண்ணப்பிக்குமாறும், இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கிருஷ்ணகிரி ஆகிய சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும், இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 0-43-44-26-24-57 என்ற எண்ணிலோ அல்லது 94-42-52-56-08 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

11:45 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, நிகழ்ச்சியில் அடுத்ததா வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.

0: ஸ்டோர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மென்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரி டைம்.
6: சேலம் சண்முக ஹாஸ்பிடல்,
7: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்
5: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965233999. நேயர்கள் இதுவரை கேட்டது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 உங்கள் களம் என்று உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் தர்மபுரி அன்னசாகரம் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரை இசை, தொடர்ந்து சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று கடற்பாசியில் திசு வளர்ப்பின் முக்கியத்துவம், பயன்பாடுகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரண்டு தமிழ் அருவி. இன்று சீவக சிந்தாமணி காப்பியத்தின் சிறப்புகள் குறித்து உரை வழங்குகிறார் கவிஞர் வாமு ரா ரவி அவர்கள். 3 மணிக்கு கட்செவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விழை தேடும் வினாக்கள். மாலை 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான்.

6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

7/25 வயல் வெளி நிகழ்ச்சியில முதலாவதா கோடை காலத்தில் ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மை பயூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தெய்வமணி அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மணக்கும் மல்லி சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் எர்ரஹள்ளி பி கோவிந்தராஜ் அவர்கள். 8:00 தமிழ் பேசுங்க, 8:30 திரை இசை, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

0: இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேர்களை, இன்று பண்பலையில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை, பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைமன்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: உங்கள் கலம் இன்று உழைப்போம் உயர்வோம். தருமபுரி அன்னசாகரம் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சுபாஷ்.
8: ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உங்கள் கலம் நிகழ்ச்சியில சின்ன சின்ன தொழில் செய்வங்க நிறைய பேர் வந்து பார்த்திருப்போம். உழைப்பால உயர்ந்து பல முன்னோடியாக வந்து நம்ம மாவட்டத்திலே நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு

0: உங்களுக்கெல்லாம் குறிப்பா உழைப்பும் உயிர்வும் இந்த நிகழ்ச்சியில நம்மளோட வந்து பேசுறதுக்காக ஒரு தம்பதியர் இருக்காங்க. அவங்க என்ன தொழில எப்படி முன்னேறி இருக்காங்க, அதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு தொழில் மூலமா நம்ம இவ்வளவு கூட வந்து சம்பாதிக்கலாம், ஆக எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம ஏளனமா பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணமாக ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: எனது பெயர் சத்யாங்க. நாங்க விநாயகா கால் டாக்ஸி ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
0: எந்த ஊருங்கம்மா நீங்க?
1: நாங்க இங்க அண்ணசாகரங்க.
0: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பெயர் மணிவண்ணன். நான் இந்த விநாயகா கால் டாக்ஸியின் உரிமையாளர் மற்றும் நிர்வாகி. நான் இந்த சாகை பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2018 துவங்கி இது வரைக்கும் நல்லபடியாக நடத்தி மக்கள் நன்மதிப்பு பெற்று நல்ல வகையில் நடத்தி வருகிறேன்.
0: சரிங்க, பரவாயில்ல. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதிலை வந்து சொல்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா பண்பலை நீங்கள் தினமும் கேட்கக்கூடிய நேயர் இல்லையா?
2: கண்டிப்பா.
0: ஏன்னா பண்பலை கேட்கறதுனால தான் அடுத்த கேள்வி என்ன பதிலோ நீங்க முன்னாடி சொல்றீங்க. சரிங்க, அப்போ வந்து விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப கால் டாக்ஸி தொழில் இருக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஒரு தொழில் இருக்கு, நீங்க ஏன் கால் டாக்ஸி வந்து சூஸ் பண்ணீங்க?
2: இது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த தொழில பத்தி அவ்வளோ தெரியாதுங்க. நான் படிச்ச படிப்பு தான் பல்கலை படிப்பு.
0: என்ன படிச்சிருக்கீங்க?
2: இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்.
0: இன்ஜினியரிங். ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரிக்கு எப்படி ஒரு கால் டாக்ஸில ஒரு ஐடியா வந்தது?
2: பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுன், இங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள்லாம் கிடைக்காதுங்க. இந்த மருத்துவத்துக்கு போறதுக்கு, இந்த கர்ப்பிணி பெண் ஆஸ்பத்திரி போற இந்த மாதிரி சில சேவைகள்லாம் வந்து நிறைய ஆட்டோ வழியா தான் டிராவல் பண்ணுவாங்க. டாக்ஸின்றது நம்ம ஊர்ல கிடையாது. சோ அந்த நோக்கத்துல தான் நம்ம ஊருக்கு ஒரு சேவையை தொடங்கணும்ன்ற நோக்கத்துல நாங்க பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம், சேவையை செஞ்சுட்டு இருக்கோம்.
0: சரிங்க, இப்ப 2018 ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க, அந்த சூழல்ல வந்து நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்து இதை வந்து நீங்க துவங்கினீங்க?
2: ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 2 தான் வந்துச்சு ஆரம்பிச்சோம் முதல்ல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சர்வேன்ற இதுல எல்லாம் விசாரிச்ச போதுல நம்ம ஊருக்கு இந்த கால் டாக்ஸி எல்லாம் சரி வராது, இதெல்லாம் யாரு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகளா வந்தது. மக்களுமே பாத்தீங்கன்னா இது புரிதல் இல்லாம ஒரு டாக்ஸினா ஒரு பயம் அந்த மாதிரி நிறைய இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்ல இன்னைக்கு வந்து நான் 2 வண்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 எங்க கிட்ட கால் டாக்ஸில இருக்குங்க. சோ இந்த அளவுக்கு மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டு இன்னைக்கு சேவையை வந்து மக்களுக்கு நல்ல வகையில நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம்.
0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: MBA பண்ணிருக்கேன்.
0: நீங்க எல்லாம் எந்த வருஷம் பேட்ச் நீங்க?
1: நான் 2015.
0: 2015 நீங்க அப்ப முடிச்சீங்க சார். நீங்க
2: 2008 முடிச்சேன் இன்ஜினியர்.
0: சரி, இப்ப வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு தம்பதியா இருக்கீங்க, அதுவும் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம் கால் டாக்ஸி. இப்ப வந்து கணவர் வந்து கால் டாக்ஸில வந்து போறதா இருக்காரு, எப்படி நீங்க வந்து இல்லங்க நம்ம தருமபுரியில இவ்வளவு கொஞ்சம் கஷ்டங்க, தொழில் வேற கொஞ்சம் முன்ன போற மாதிரின்னு சொல்றாங்க, நீங்க ஏங்க இது எடுக்கிறீங்கன்னு எப்ப சொன்னீங்களா
1: அவர்கிட்ட? இல்ல, ஏன்னா எனக்குமே இது ஒரு பேஷன் தான். டிராவல்ஸ்ங்கிறது எங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பேஷன் தான். அதனால எங்க ப்ரொஃபஷன் விட்டு இதுல இன்வால்மெண்டோட தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் சேஃப்டி பிளஸ் சர்வீஸ், இதுதான் எங்களோட மோட்டோ. அதுக்காக இப்ப என்ன மாதிரி லேடிஸ் எல்லாம் ரூரல் ஏரியால இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க டவுனுக்கு வரணும் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு ஷேர் ஆட்டோங்கிறது பாசிபிலிட்டி இல்லை ரூரல் ஏரியால. இப்ப இன்கேஸ் ஒரு கால் டாக்ஸியா இருந்ததுன்னா அவங்க ஒரு சேஃபா வந்து போவாங்க. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கான புரிதலை கொடுத்து நாங்க ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சோம். ஒவ்வொருத்தருக்கும் கால் டாக்ஸினா என்னன்னு ஒரு 2 கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கோங்க.
0: முதல்ல வந்து 2 வச்சு நீங்க மேனேஜ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அந்த 2 எத்தனை மாசம் வரைக்கும் அந்த 2 இருந்தது டெவலப் ஆகிறதுக்கு?
2: ஒரு 6 பாத்தீங்கன்னா 2 மதிச்சம் வச்சு தான் சேவையை தொடங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான்
0: அந்த 6 உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த, ஏன்னா காரம் வந்து வாங்கி போட்டோம், ஓடனாலும் நமக்கு பாதிப்பு, எப்படி நீங்க சமாளிச்சீங்க?
2: அதாவது மக்களுக்கு இது புரிதல் இல்லாதனால சில பேர் கேலி கிண்டலா போன் பண்ணி வண்டி வர சொல்றது, அப்புறமா போன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம்
0: நடந்திருக்கு.
2: இந்த மாதிரி இன்சிடன்ட் நடந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமரே பாத்தீங்கன்னா பணம் கொடுக்காம இறங்கிட்டு சில்லற இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு பணத்தை கொடுக்காமையும் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. சோ இதெல்லாம் நாங்க கடந்துதான் வந்திருக்கோம், ஓவர்கம் பண்ணி தான் வந்திருக்கோம்.
0: இப்ப வந்து கணவர் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, நீங்க என்ன அவருக்கு கொடுத்து உதவி பண்ணீங்க?
1: எல்லாரும் பண்ற பைனான்சியல் ஹெல்ப் பண்ணி இருக்கும். அவருக்கு பக்க பலமா எல்லா டைம்லயும் இருந்து எல்லா டைம்லயும் இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க்கிங் லேடிஸ்னா மார்னிங் 8 to 5 ஆர் 6 அப்படிதான் இருக்கும். ஆனா நாம வந்து 24 இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எனி டைம் கால்ஸ் வரும், ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என் குழந்தைங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களும் எங்க கூட டிராவல் பண்ணிருக்காங்க, அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கரெக்டா நாங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கால் டாக்ஸி அப்படின்ற ஐடியா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எங்க இருந்து உதயமாச்சு?
2: இது வந்து நான் ஒருத்தர் மூலமா வேற ஒரு ஊர்ல ஈரோட்ல ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தது, அதை பார்த்து அங்க நான் வண்டி சில டைம் டிராவல் பண்ணும் போது அந்த டிரைவர்ஸ் மூலமா எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதன் மூலமா வந்து இதை நம்ம ஊருக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற நோக்கத்தோட தான் நான் கொண்டு வந்தேன். இது கால் டாக்ஸின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவா புரிதல் இல்லை. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24 சேவை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது

0: உள்ளூர் மற்றும் வெளியூர் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் எல்லா ஊருக்குமே சேவைகளை வந்து நாங்கள் துரிதப்படுத்தி அதிக அதுக்கேற்ற மாதிரி டிரைவர்ஸையும் வண்டியும் வந்து கரெக்டான வகையில் பாதுகாத்து வண்டி நாங்கள் டிரைவர்ஸையும் வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம்.
1: சரிங்க, இப்போ வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு கால் டாக்ஸி அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா, கால் டாக்ஸி தருமபுரின்னு டைப் பண்ணோம்னா நிறைய இது லிஸ்ட் வரும். அதுலேயே வந்து உங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களா உங்களோட நிறுவனத்தை?
0: பண்ணியிருக்கு சார், இருக்கு. இன்னைக்கு ஒரு 4-5 பொசிஷன்ல இருக்குதுங்க மக்களோட. அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ரிவ்யூஸ், நம்மளோட சேவையை பற்றின கருத்துக்களை வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க, அதுலேயும் இருக்கு. அதே மாதிரி ஜஸ்ட் டைல் மூலமையாகவும் வந்து நம்மளோட சேவைகளை வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம்.
1: முத முதல்ல நீங்க தான் வந்து தருமபுரியில் ஆரம்பிச்சிங்களா, உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தாங்களா?
0: அது நான் வந்து பெருமிதம் கொள்ளலாங்க. முத முதல் கால் டாக்ஸின்றதை தருமபுரியில் விநாயகா மட்டும் தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சது. நாங்கள் தான் முதல் முதல்ன்றதை நாங்கள் தான் சொல்லிக்கலாங்க. அந்த பெருமிதம் நாங்கள் முதல்ல சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம் அந்த சேவையை தருமபுரியில்.
1: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு வெளியில் போகணுன்னா கூட வந்து கால் டாக்ஸி தான் புக் பண்ணுவாங்க. சரிங்களா, அங்கே வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம் ஆகிடும். நம்ம தருமபுரியில் அந்தளவுக்கு இப்போ வந்து மக்கள் வந்துட்டாங்களா, எப்படிங்க மேடம் அது?
2: ரொம்ப சிரமப்பட்டு

0: நாங்களாம் சொல்லிக்கலாங்க, அந்த பெருமை தான் நாங்கள் முதல்ல சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம் அந்த சேவையை தருமபுரியில்.
1: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏதாச்சும் ஒரு வெளியில் போகணுன்னா கூட வந்து கால் டாக்ஸி தான் புக் பண்ணுவாங்க. சரிங்களா, அங்கே வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம் ஆகிடும். நம்ம தருமபுரியில் அந்தளவுக்கு இப்போ வந்து மக்கள் வந்துட்டாங்களா, எப்படிங்க மேடம் அது?
2: ரொம்ப சிரமப்பட்டு இப்போ கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறாங்க, எல்லாருமே எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம தர்மபுரியில் நாங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ரெவல்யூஷன்னே சொல்லலாம். ஓ, இந்த ஊரில் கால் டாக்ஸி இருக்காங்கும் போது அவங்கள பார்த்து சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்தது. அதனால் நம்மளோட மாவட்டத்தோட வளர்ச்சியே ஒரு லெவலில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் வெளியே இருந்து மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வராங்க, நிறைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டு தான் இருக்குங்க. டிராவல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறாங்க.
1: இப்போ அந்த கால் டாக்ஸி நம்ம எடுத்துட்டோம்னா சார், அதுக்கு வந்து ஒரு ஒரு விலை வந்து நம்ம நிர்ணயம் செஞ்சுருப்போம். இப்போ மற்ற கால் டாக்ஸி காட்டிலும் உங்களோடதுல வந்து பணம் கொஞ்சம் குறைவாக கொடுக்குறீங்க, எடுத்துக்கிறீங்களா எப்படிங்க? இப்போ ஒரு கிலோமீட்டருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களே, எவ்வளோ பணம் வந்து நீங்கள் வாங்குறீங்க?
0: வெளியூர் பயணம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு ஒரு 11 ரூபா அந்த ரேஞ்சிலிருந்து இருக்குது. உள்ளூர் பயணம்னா பார்த்தீங்கன்னா மினிமமாக 3 கிலோமீட்டருக்கு 110 ரூபான்ற விதத்தில், அதுக்கப்புறம் அடுத்து வர ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 18 ரூபான்ற மாதிரில வந்து சேவை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கால் டாக்ஸி சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 ஹவர்ஸ், அதாவது நம்ம 24 மணி நேரமும் சேவைகள் கொடுத்துட்ருக்கோம். 24 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொலைபேசி தொடர்புன்னா நான் வந்து அதுக்கு யார் என்ன என்ன வண்டி இருக்குது, அது 24 மணி நேரம் சேவையை வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்.
1: சரிங்க, இப்போ வந்து எல்லா காருமே வந்து நீங்களா வாங்குனீங்களா இல்லை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அது மாதிரி ரன் பண்ணுறீங்களா?
0: அதான் முதல்ல நான் ஆரம்பிச்சும் போது ரெண்டு கார்ன்றது என் சொந்த வண்டி, அதாவது என்னோட பேரில் இருக்கிற ஒரு டிபோட் டாக்ஸியை வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த அளவுக்கு சேவை கிடையாது, வாடகை வண்டியும் கிடையாது. நான் ஆரம்பிச்சக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தராக வாடகை வண்டி வாங்கிட்டு வந்து எங்கிட்ட வந்து அட்டாச்மெண்ட் இணைப்புன்றதை இணைச்சிக்கிட்டு அது மூலியமாக வந்து ஒவ்வொரு 6 மாதம் ஒரு வருடம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 5 வண்டி 10 வண்டி ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 வண்டி அளவுக்கு அதிகம் ஆயிருக்கு.
1: குறிப்பாக ரொம்ப முடியாதவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பயணம் பண்ணுவாங்க, ஏதோ ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் ஏதோ ஒரு 15 குறிப்பாங்க அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது ஏழைகளும் வந்து பயன்படுத்துகிறாங்களா இல்லை நடுத்தர மக்களும் ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் இதை பயன்படுத்துகிறாங்களா மேடம்?
2: எல்லா தரப்பு மக்களும் இப்போ பயன்படுத்துகிறாங்க.
1: இப்போ ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா?
2: முடியாத பட்சத்துக்கு அவங்க வந்து இல்லைன்னு சொல்லும் போது நாங்கள் நிறைய, அதாவது இப்போ டெலிவரிக்கு போகிறாங்க, இப்போ ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு சிலர் எமர்ஜென்சி டெலிவரின்னு கூப்பிடுவாங்க, அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி நாங்க வந்து அமௌண்ட் வாங்குறதே இல்லைங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி போறாங்க அப்படின்னா அதுலயும் நாங்க வந்து ஃபேட் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் பண்றோம், காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம்.
1: உங்களோட நிறுவனம் எங்க இருக்கு?
0: தருமபுரியில் பாத்தீங்கன்னா நம்மளோட நிறுவனம் இந்த சாலை விநாயகர் கோயில் அந்த வழியா போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம பியூடிஓ ஆபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல விநாயகர் கால் டாக்ஸி இருக்குங்க.
1: இப்போ வந்து ஒரு ஒரு நைட்டு ஒரு 12 மணின்னு வச்சுக்கோங்க, அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக கால் பண்ணுறாங்க, அந்த டைமில் யாருமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அந்த காலகட்டத்தில்?
0: சொல்ல வேணாம்,
1: நீங்களே போவீங்களா?
0: கண்டிப்பாக நானே கண்டிப்பாக அதை வந்து நான் அட்டன் பண்ணி நானே கூட அது போயிருக்கேன்.
1: ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தோம்னா இப்போ பெருமாள் இருப்பான், சுரேஷ் ரமேஷ் இருப்பாங்க, இப்போ தான் வேலை முடிச்சு போயிருப்பாங்க, திடீர்னு கூப்பிட்டோம்னா ஓனர் இப்போ தான் போனால் மறுபடியும் அந்த மாதிரி கொஞ்சம் சலிச்சுப்பாங்க, வர யோசிப்பாங்க. அந்த டைம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன்.
0: அதான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளூருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி ஓனர் கம் டிரைவர், அதாவது அவங்களும் சொந்த வண்டி அவங்களா டிரைவரை ஓட்டிப்போம், அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் வந்து தருமபுரி லிங்க்ல வச்சிருக்கோம். எந்த டைம்னாலையும் அவங்க நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அளவுக்கு இருக்காங்க.
1: சரிங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டாக்ஸி வந்து இப்போ உங்களோட ப்ரோக்ராம் வந்து நம்ம நிச்சயமாக மக்கள் எல்லாம் கேட்டுட்ருப்பாங்க, பரவாயில்லையே கால் டாக்ஸி ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கே, நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் என்ன சார் சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம், சேவை யார் நினைக்கிறாலும் கொடுக்கலாம், ஆனால் சரியான விதத்தில் சரியான நபர் சரியான வாகனம் அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். நாம்பளும் செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம விட விலையாக குறைச்சி மக்களுக்கு வந்து சரியான சேவையை கொடுக்காம நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்று யார் கொடுக்கணும்னு சேவை கொடுக்கலாம், ஆனால் வந்து சரியான முறையில் சரியான டைமுக்கு கொடுக்கணும்.
1: இந்த தொழிலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதை விட அடிஷனலாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்குங்களா உங்களுக்கு?
2: எங்களுக்கு வந்து இதுதான் முழு நேர தொழில்,
1: இது முழு நேரம்
2: எங்களுக்கு பேஷனே இது.
1: சார் எப்பயாச்சும் வெளியில் போயிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்துப்பீங்களா?
2: எனி டைம் நாங்கள் பார்த்தோம்.
1: ரெண்டு பேருமே ஆஃபீஸில் இருப்பீங்களா?
2: ஆஃபீஸில்
1: இருக்கேன். இப்போ உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க?
0: சரி, எங்கள் ஆஃபீஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது வேலை செய்யணும். பட் 10 பேரோட மேன் பவர் வந்து நாங்கள் ஒரு 3 பேர் பண்ணிகிட்ருக்குறோம். மேனேஜர் துரைன்னு சொல்லிட்டு அவர் இருக்கார், என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர், அப்புறம் நான், இப்போ என்னோட மனைவி ஒய்ஃப்.

0: வந்து இப்போ இந்த இது பாத்துட்டு இருக்கீங்க, இதை காட்டிலும் வந்து இப்ப பொறியியல் படிச்சவங்க நிறைய ஐடி டிபார்ட்மெண்ட்ல போனவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இது என்னடா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, மன உளைச்சல் தர மாதிரி இருக்கு, போறோம் சில இடத்துல குடுக்கறாங்க குடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதுக்கு இந்த ஒர்க் வேறதா ஒர்க்குக்கு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா?
1: இல்ல, இதுல முழுமையா இறங்கிட்டோம், சோ வேற எதுவும் யோசிக்க தோணல.
0: ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா ஒரு 1-2 ரூபாய் போகதான் செய்யும் இல்லையா? சோ அதனால அப்படி கடந்து போயிடுறீங்க.
1: கண்டிப்பா
0: சரிங்க சார். இப்போ வந்து ஒரு கால் டாக்ஸி அப்படிங்கிறது வந்து இப்போ அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று மாதிரி இப்போ ஆயிடுச்சு இல்லையா இந்த காலகட்டத்தில். ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல நம்மளே வந்து பார்க்க முடியுது. இப்போ உங்களுடைய கால் டாக்ஸியை விட கொஞ்சம் குறைவான ரேட்லலாம் வந்து நிறைய இது ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கிள் வர வாய்ப்பு இருக்குங்களா?
1: அந்த மாதிரி நான் யோசிக்கிறது இல்லைங்க. சர்க்கிள்
0: கொடுக்குறாங்க,
1: என்னோட விலை குறைவாக குடிச்சு ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அதாவது யாரு கரெக்டான நேரத்தில் கரெக்டான சேவை, டிரைவர் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் கரெக்டாக, வண்டி இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணுறாங்கன்னா அதை நம்ம கொடுக்கலாங்க.
0: சரிங்க. இப்போ வந்து ஒரு கால் டாக்ஸி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு முழுமையாக அதை தெரிஞ்ச ஒரு டிரைவர் தான் இருக்கணும் இல்லையா? அதை வந்து ஒரு வழி நடத்துறது ஒரு டிரைவர் தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணுறீங்களா?
1: கண்டிப்பாக சார். என்கிட்ட இப்போ ஒரு வண்டியாக வந்தாலும் சரி, ஒரு டிரைவர் எங்கிட்ட வாண்டடாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஆதார் லைசன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பாரிவாகனில் போட்டு வண்டியோட என்ன போட்டாவே அத்தனை டேட்டில் வந்துடும். அதே மாதிரி ஆர்சி ஜெராக்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம். எல்லாரோட டிரைவர் டீட்டெயிலும் வண்டி வாகனத்தோட டீட்டெயிலும் நாங்கள் வாங்கி ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறோம்.
0: சரி மேடம். எப்பயாச்சும் இந்த துரதிர்ஷ்டமா நம்ம எதிர்பார்க்க முடியாது, சில வாகனங்கள் தெரியாம வந்து நம்ம வாகனம் எல்லாம் மோதலாம், இல்ல நம்மளோட ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சு மோகலாம், அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குங்களா?
2: அந்த மாதிரி நடக்காததுதான் எங்க கம்பெனியோட பிளஸ்ங்களே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிரைவர், அந்த மாதிரி கேப் வந்து அட்டாச் பண்ணிருப்போம் ஓனர் கம் டிரைவர்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி ஓனர் கம் டிரைவர்ஸ் பிளஸ் எங்க டிரைவருக்கும் எந்த டைம்ல போகணும், எப்படி ரெஸ்ட் எடுத்து எப்படி கொடுக்கணும் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் கரெக்டா போயிட்டு இருக்கறனாலதான், அந்த குவாலிட்டி இருக்கறனாலதான் மக்கள் எங்க கிட்ட கரெக்டா வர்றாங்க, நாங்களும் சர்வீஸ் பண்றோம்.
0: சரி, எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க உங்களோட தொழிலாளர்களுக்கு?
1: தொழிலாளர் பாத்தீங்கன்னா ஆரம்பம் பாத்தீங்கன்னா 15,000 முதல் 20,000 வரைக்கும் வந்து எங்க கிட்ட ஓட்டிட்டு இருக்க டிரைவர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு.
0: முத முதல் ஆரம்பிக்க எவ்வளவு கொடுத்தீங்க?
1: முத முதல்ல பாத்தீங்கன்னா 12,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சோங்க.
0: அப்போ ஆரம்பிச்சீங்க, ஒரு 6 மாசம் தொழில் சரியா போலயே, அப்ப எப்படி உங்க தொழிலாளர்கள் அமௌண்ட் கொடுத்தீங்களா?
1: அந்த

0: கொரோனா டைம்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா
1: சுத்தமா இருக்காது,
0: சுத்தமா இருக்காது. பட் நம்ம சம்பாதிக்கிறத அவங்களுக்கு குறிச்சுதான் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் கண்டிப்பா வந்திருக்கோம். இப்போ வந்து இப்போ வண்டியெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் வண்டிகளா டீசல் வண்டிகளா நீங்க பயன்படுத்துறது? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ நியூவா இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு 20 வண்டி பெட்ரோல் வண்டியா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த BS4ன்றதுல டீசல் வண்டி இருக்குங்க. டீசல் வண்டி ஒரு 10 வண்டி டீசல் வண்டி இருக்குங்க.
1: இப்போ BS4க்கும் BS6க்கும் அந்த ஓட்டுறதுக்கு சிரமம் இருக்குங்களா?
0: அதான் தொழில்நுட்பத்தை கொஞ்சம் வந்து அதில் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இந்த நம்ம சொல்கிற மாதிரி இந்த நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சார்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் வண்டியை வந்து ABS அந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம்லாம் கொடுத்து பழைய வண்டிங்களுக்கும் புது வண்டிங்களுக்கும் நிறைய வித்தியாசங்களை கொடுத்து சேஃப்டி ஃபியூச்சர் ஏர் பேக் இந்த மாதிரிலாம் வந்து வண்டியில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாதுகாப்பான பயணத்துக்காக இது நிறைய இம்ப்ளிமெண்ட் செஞ்சுருக்கிறாங்க.
1: இல்லை இப்போ நான் அதை தான் கேட்க வந்தேன். ஏர் பேக் வந்து எல்லா கார்களுக்குமே வந்து வச்சுருக்கீங்களா மேடம்?
2: இப்போ நம்மகிட்ட இருக்க வண்டிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்கு இல்லையா, அதுலேயும் இருக்கு
1: எல்லா BS6லையுமே வந்து
2: இருக்குங்க. எல்லாமே இப்போ நியூவாக வந்த எல்லா கேப்லையுமே இருக்குங்க.
1: சரிங்க மேடம். இப்போ வந்து தவறுதலாக எந்த விபத்தும் நடக்கலன்னு சொல்லிட்டீங்க. இப்போ சப்போஸ் விபத்து ஏற்படக்கூடிய சூழல் தவறுதல் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன எடுப்பீங்க?
2: அந்த மாதிரி சூழ்நிலை வந்தது இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ற ஆளுங்களை நாங்கள் ரெக்ரூட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம நம்பிதான் கஸ்டமர் வர்றாங்க. இப்ப நம்ம அந்த சேஃப்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எதுவும்
1: பண்ணதில்லை. சரிங்க மேடம். இப்போ வந்து ஏர் பேக் அப்படின்னு சொல்லும் போது இப்போ புதிய வண்டிகள் மட்டும் இருக்கும். இப்போ என்னன்னா அதிக பணம் கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் விலையை பொறுத்து மாறுபடுதுங்களா, எல்லாருக்கும் ஒரே மாதிரிங்களா?
0: எல்லாருக்கும் சேவை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏர் பேக் இல்லாத வண்டிக்கு ஒரு ரேட்டு, இருக்கிற வண்டிக்கு ஒரு ரேட்லாம் கிடையாது. எல்லாருக்கும் விலை ஒரு மாதிரி தான் இருக்கும். சேஃப்டி ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் முன்னாடி உட்கார்றாங்கன்னா முதல்ல சீட் பெல்ட் போட சொல்லிடுவோம்.
1: எல்லாத்துலேயுமே ஏசி இருக்குங்க?
0: எல்லாத்துலேயுமே ஏசி இருக்குங்க. முதல்ல சீட் பெல்ட் போட்டாங்கன்னா அதே அவங்களுக்கு வந்து ஏர் பேக் இல்லைனா கூட ஒரு முதல் ஃபர்ஸ்ட் சேஃப்டி ஆகிடுது. சீட் பெல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆகிடுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். வண்டி எல்லா வண்டியும் வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குதா, டிரைவர்ஸ் யூனிஃபார்ம் ஃபாலோ பண்ணுறாங்களா, லைசன்ஸ் ரெனியூல் இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டே இருப்போம். வார ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்க எல்லா வண்டியும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
1: அப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குலாம் எத்தனை மாதம் ஒரு டைம் போகிறீங்க?
0: ஆர்டிஓ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சார் நம்ம வண்டி எஃப்சி இருக்கும் போது போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாகன விழிப்புணர்வு முகாம் நடத்தும் போது அவர் என்ன கூப்பிட்டு அழைப்பாங்க. அப்போ போயிட்டு நம்ம வண்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒத்திகை மாதிரி தருமுறை சுற்றி வர மாதிரி கூப்பிடுவாங்க. அது மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நம்மளை வந்து போயிட்டு கலந்துக்குவோம். மற்றபடிக்கு நம்ம வண்டி சம்மந்தமான பேப்பர் சம்மந்தமான விஷயம் ஏதாவது பர்மிட்டு வெளியூர் போகும்போது ஆந்திரா கர்நாடகா போகும்போது பர்மிட் சம்மந்தமான விஷயம் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு வருவோம்.
1: சரிங்க. இப்போ வந்து ஒரு டோல்கேட்டு வந்து நம்ம தாண்டி போவோம் இல்லையா, அந்த ஒரு டோல்கேட்டும் தாண்டி போகும்போது அதுக்கான டோல் ஃபீஸ் நம்ம வந்து கட்டணும். இப்போ நீங்கள் வந்து வெளியில் போகும்போது கிலோமீட்டருக்கு கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சிக்கிறேன்றீங்க. இப்போ உள்ளூரில் ஓட்டுறதுக்கும் வெளியில் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் அமௌண்ட் வித்தியாசப்படுது இல்லைங்களா, அந்த டோல் ஃபீஸை வந்து உங்களோட இது பண்ணிப்பீங்களா இல்லை கஸ்டமர் ஆட் பண்ணிப்பீங்களா?
0: அது டோல்கேட்டுன்றது வாடிக்கையாளர் தான் நம்ம அவங்க கிட்ட தான் வசூலிச்சுட்டு வருவோம். ஸோ டோல்ன்றது நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா மேப்பில் கூகுள் மேப்லேயே டோல் இல்லை வித்தவுட் டோல் போகிற மாதிரியும் இல்லாமல் போகிற மாதிரியும் மேப் காமிக்கும், டோலில் போகிற மாதிரி மேப் காமிக்கும். கோயம்புத்தூரே எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா நம்ம நேராக சேலம் வழியாக பைபாஸ்லேயே போனால் 5 டோல் வருதுங்க. டோல் கேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 780 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற இதாக கஸ்டமராக இருந்தாக்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்கட் இப்போ வந்து மேட்ரோ வழியாக மேட்டூர் பவானி வழியாக போனால் நம்ம அதில் ஒரு 2 டோல்கேட் அவங்களுக்கு ஒரு 300 ரூபா அதில் கம்மி பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை ஒரு டோல்கேட் தான் அப்படின்னா நம்ம இப்படி போயிடலாம். அம்மாப்பேட்டை சத்தியமங்கலம் வழியாக போனால் ஒரே ஒரு
1: என்னதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பைபாஸில் போறீங்கன்னா அதில் போகிறதுக்கும் பெட்ரோல் கணக்கு அதில் கொஞ்சம் இடிக்கும்ல. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு சுற்று வழியாக போனீங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் இழுக்கும் இல்லைங்களா, அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க?
0: அதுக்கேற்ற மாதிரி டிரைவர்ஸ் அந்த அளவுக்கு டிரைவிங் அந்த அளவுக்கு கொண்டு பண்ணிக்கிறாங்க. டிரைவர் வந்து டிரைவிங் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கிறாங்க.
1: இப்போ வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் முடியலங்க கொஞ்சம் குறைச்சி பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா டோல் வந்து நீங்க மாத்தி கூட போப்பீங்க. சரிங்க. இப்போ வந்து ரொம்ப நேரமா தொழில் பத்தியே பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம். அம்மாட்ட பேசலாம். உங்க குடும்பம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: எங்க குடும்பத்துல எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க.
1: என்ன பேரு, என்ன படிக்கிறாங்க?
2: தம்பி பேரு அபிநந்தன், பாப்பா பேர் வந்து மயூரிக்கா.
1: என்ன படிக்கிறாங்க?
2: தம்பி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, பாப்பா வந்து 2nd ஸ்டாண்டர்ட் பண்றாங்க.
1: நல்லா படிக்கிறாங்க,
2: ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க.
1: சரிங்கம்மா. ஒரு ஃபேமிலியா இப்போ டூருக்கு அதாவது ஒரு கால் டாக்ஸி வச்சிருக்காங்க, நீங்க கால் டாக்ஸி வச்சிருக்கீங்க, நீங்க எங்கயாச்சும் உங்க கால் டாக்ஸில டூருக்கு எங்கயாச்சும் போயிருக்கீங்களா?
2: நாங்க வந்து கால் டாக்ஸி பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டே தான் டூர் போகணுமே தவிர எங்களுக்குன்னு வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு டூர் ட்ரிப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கவே முடியாதுங்க. ஏன்னா 365 days நாங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போன் கால்ஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும், நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா எல்லாத்துக்கும் கரெக்டா சர்வீஸ் கொடுக்கணும். அதனால நாங்க போன் பேசிட்டே தான் நாங்க டிராவல் பண்ணி

0: நீ ஒவ்வொரு ஏரியா என்ஜாய் பண்ணுவோமே தவிர நாங்க தனியா இதுக்குன்னு நாங்க போனதில்லை, ட்ரிப் பண்ணதில்லைங்க.
1: சரிங்களா, இப்போ நீங்க சொல்றதுலாம் தெரியுது, தொடர்ச்சியா வந்து போன் பேசிட்டே இருப்பீங்க இல்லையா. இப்போ வந்து நிறைய ஆய்வுகள்ல வந்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிக நேரம் போன் பேசுறது வந்து உடம்புக்கு வந்து ஆபத்துன்ற மாதிரி சொல்றாங்க. அது உங்க அஃபெக்ட் பண்ணாதுங்களா?
0: நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஸ்பீக்கரில் போட்டு தான் நான் பேசுவேன். தவிர்க்க முடியாத சமயத்தில் தான் நாங்கள் இயர்ஃபோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஸ்பீக்கரில் தான் பேசுவேன், அவாய்ட் பண்ணுவேன். லேண்ட்லைன் வீட்டில் இருக்கும்போது லேண்ட்லைன் ஃபோனில் சிம் மாற்றி கொடுத்துருவாரு, அதெல்லாம் நான் பேசிக்குவேங்க.
1: சரிங்க, இப்போ ஒரு டெலிகாலிங் வந்து ஒரு ஆள் வச்சுட்டா, ஏதாச்சும் ஒரு பெண் வந்து வச்சுட்டோம்னா அவங்க அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா?
0: கால் டாக்ஸி துறையில் வந்து இதெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணி நம்ம பண்ணலாம் தான். நாங்கள் வந்து இதில் வந்து சில எண்ணிக்கை கேட்டீங்க இல்லையா, இதில் என்ன ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்குன்னு கேட்டீங்க இல்லைங்களா. இதில் நாங்கள் நம்பிக்கையாக ஒருத்தரை வச்சோம், அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டேட்டாஸ்லாம் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. அதனால் இப்போ யாரையும் நாங்கள் உள்ளே விடுறதில்ல, நாங்களே பார்த்துக்குறோம்.
1: சரியா தவறோ நம்மளே பார்த்துக்கலாம் இல்லையா. சரிங்க, இப்போ வந்து ஒரு தொழில் அப்படின்னா ஏற்றம் இறக்கம் இருக்கும் இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் நிறைய மாறுதல்கள் இருக்கும், நிறைய வருமானங்கள் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கதா செய்யும். இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்குங்க?
2: ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சேவையில் என்னோட இருக்கிற வாடிக்கையாளர் இருக்கு, வேற ஏதாவது புதுசாக ஒரு சேவையை வந்து கொடுக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கோம். விரைவில் ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறமா நாங்கள்
1: 40ங்கிறது ஒரு 100-150 மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
2: அதான் இப்போ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்னு வர மாதிரி இருக்கு. ஸோ அது வகையில் சின்ன மினி வெஹிக்கிள், அதாவது சின்ன தெருவில் வண்டி போகாது, கார் போகாது, அந்த மாதிரி ஆட்டோ, மினி எலக்ட்ரிக் ஆட்டோ அந்த மாதிரி, இல்லை வேற அதை விட சின்ன வெஹிக்கிளாக ஏதாவது லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது வந்தால் அதில் அந்த சேவையை நாங்கள் செய்யலான்னு இருக்கோம்.
1: சரிங்க, ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு தம்பதியர், அதாவது கணவன் மனைவினா இப்படி தான்பா இருக்கணுன்ற மாதிரி ஒரு அற்புதமாக, அது ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கல்யாணம், எனக்கு கூட தான் கல்யாணம் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி மைண்ட் செட் அமையுங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கீங்க, அதுதான் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. நிச்சயமாக ஒரு கணவன் மனைவியாக இணைந்து ஒரே ஒரு தொழிலை செய்யும் போது அதில் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே கேட்டதுதான், உங்களுடைய இந்த கால் டாக்ஸி துறையில் பார்த்துட்டு ரொம்ப சார் வந்து ரொம்ப அற்புதமா சொன்னாரு, மேடம் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க, நம்மளும் வந்து ஏன் கால் டாக்ஸ் வைக்க கூடாது அப்படின்றவங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் எல்லாம் ஏதாச்சும் கொடுப்பீங்களா?
2: டிப்ஸ்னா கொடுக்கலாம். அதில் இது இப்போ டாக்ஸினா ஓட்டுனா அதுக்கு வந்து உரிமம் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச்னு சொல்லுவாங்க, அது பேட்ச் எடுத்துட்டு அது மாதிரி ஓட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாடகை ஓட்டுன்ற பேரில் சொந்த வாகனத்தை வச்சு வாடகை ஓட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் டீ போர்டு, பியூர்லாக டீ போர்டு எடுத்து மக்களுக்கு கரெக்டான முறையில் சேவை செஞ்சால் செய்யலாங்க.
1: இப்போ யாராச்சும் சந்தேகங்கள் கேட்கணும், அதாவது சார் நானும் கால் டாக்ஸி தொடங்கணும் ஆசையா இருக்கு சார், ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல, ப்ரொசீஜர் சொல்லி கொடுங்க சார்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன்.
2: என்னோட தொலைபேசின்னு பாத்தீங்கன்னா 7598-26-26-36
1: 7598-26-26-36 யாருக்காச்சும் இந்த மாதிரி கால் டாக்ஸி தொடங்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமா ஐயா வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்காரு, ரொம்ப உங்களுடைய கேள்விகளை நிச்சயமா வந்து பதில் கொடுப்பாருன்னு நம்புவோம். இவ்வளவு நேரம் ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு சிறந்த தம்பதியரா எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நேர்முகம் கொடுத்துருக்கீங்க. நிச்சயம் இந்த நேர்முகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குறிப்பா வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கால் டாக்ஸியினுடைய சேவை வந்து அனைத்து மக்களும் பெறணும், ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு சேவையை வந்து நிச்சயமா வந்து பெரும்பாலும் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டதில்லை, ஏன்னா நானும் நிறைய முறையை வந்து இந்த மாதிரி கால் டாக்ஸி தான் பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப கராரா இருப்பாங்க. இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, இருக்கிறத விட இன்னொரு ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போடுவாங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிச்சயமா வந்து ஒரு விநாயகா கால் டாக்ஸி அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு நிச்சயமா உதவும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. உங்களுடைய கால் டாக்ஸி நம்பர் சொல்றீங்களா?
0: 0432-262636-7598-262636.
1: இந்த ரெண்டு நம்பர் சொல்லிருக்கீங்க, இந்த ரெண்டு நம்பர்ல வந்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இல்லையா. ஏதாச்சும் ஆஃபர் இருக்குங்களா அந்த புக்கிங்? ஏதாச்சும்
0: இன்டர்வியூ கேட்டுட்டு அவங்க கால் பண்றாங்க அப்படின்னா எந்த ட்ரிப் எடுத்தாலும் 10% டிஸ்கவுண்ட்
1: கேட்டுக்கோங்க நேர்களே. அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டு யாராச்சும் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த விநாயகா கால் டாக்ஸி சேவை வந்து பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் இதே போல யாராச்சும் வந்து ஒரு தொழில் முனைவரா இருக்கீங்க, ஒரு தொழில் கத்துக்கணும், ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த நேர்முகம் மூலமா நீங்களும் வந்து ஒரு தொழில் செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ரெண்டு பேர் இருக்காங்க, நிச்சயம் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ரொம்ப நேரமா ரொம்ப சிறப்பா வந்து பேசின தம்பதிகளான ஐயா உங்களுக்கும் சரி மேடம் உங்களுக்கும் சரி மிக்க நன்றி. தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க, உங்களுடைய கார்லயும் வந்து எஃப்எம் வந்து ஃபிட் பண்ணுங்க, வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அதை கேட்க வைங்க அப்படிங்கறது எங்களுடைய எஃப்எம் சார்பாக ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, நன்றி.

0: மேடம்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது உங்கள் கலம். இன்று உழைப்போம் உயர்வோம். தர்மபுரி அன்னசாகரம் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சுபாஷ்.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
6: அப்பா,
5: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
2: நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில கடற்பாசியில் திசு வளர்ப்பின் முக்கியத்துவம், பயன்பாடுகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜூ நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று

0: பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் டெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலாப் பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெறிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2 ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்குது. அடுத்து 2028 டிசம்பர் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலனா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30-31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3, அவுரங்காபாத்தில் 2, சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை

பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் ஆங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரத் குமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் சைரன் திரைப்படத்தில் இருந்து.

0: ஹே வனஜா, ரொம்ப நாளாக எங்கள் ஆஃபீஸில் ஒரு மேடம் ரொம்ப ஸ்டைலாக அழகாக இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டைலிஸ்ட்னு சொல்லிட்டே இருப்பேனே.
1: ஆமாம் கிரிஜா, நானும் அவங்கள பார்க்கலாம்னு பார்த்தா எங்கே எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது.
0: அதுக்கு தான் நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன்.
1: என்ன விஷயம் கிரிஜா?
0: அந்த மேடம் நாளைக்கு ஒரு ஸ்டாலில் அவங்க பிஸ்னஸ் பற்றி மக்களுக்கு சொல்ல போகிறாங்களாம்.
1: அப்படியா? எங்கே வரணும்னு எனக்கு மெசேஜ் அனுப்பு, நான் வந்துடுறேன்.
0: சரி வனஜா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துடு. நம்ம அங்கே அவங்கக்கிட்ட பேசி உன்னோட ஸ்டைலிஷ் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுவோம்.
1: சரி கிரிஜா, நாளைக்கு பார்க்கலாம்.
0: என்ன, இந்த வனஜாவை இன்னும் காணோம்? ப்ரோக்ராம் வேற ஆரம்பிச்சிடுச்சு.
1: ஹே சாரிடி, வரும்போது பாப்பா கொஞ்சம் என்னை விடவே இல்லை, அதான் லேட் ஆயிடுச்சு.
0: சரி சரி விடு, மேடம் கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்க, அப்போ போய் பார்த்துக்கலாம்.
1: சரி, இங்கே யார் அந்த மேடம்? எனக்கு யாருன்னே தெரில, கொஞ்சம் காமி அவங்கள பார்க்கலாம்.
0: அங்கே பாரு, கிரீன் கலர் சாரீ கட்டிட்டு நடுவில் இருக்காங்க பாரு.
1: என்ன இவங்க இவ்வளோ ஸ்டைலாக இருக்காங்க? நீ சொன்னது சரிதான் கிரிஜா, இவங்களால் என் ஸ்டைலிஸ்ட் ஷாப்புக்கு நிச்சயம் நல்ல ஐடியாஸ் கொடுக்க முடியும். நானும் நல்லா டெவலப் பண்ணிடுவேன் நினைக்கிறேன்.
0: அப்படி சொல்லு, இரு மேடம் வந்ததும் நம்ம போய் பேசலாம்.
1: அச்சோ, என்ன அவங்க நேராக வராமல் டாய்லெட்டுக்கு போயிட்டாங்களே, இப்போ எப்படி அவங்க கிட்ட பேசுறது?
0: இரு வெயிட் பண்ண, பேசிட்டு போவோம்.
1: ஹே கிரிஜா, அங்கே என்னமோ ரொம்ப சத்தமாக இருக்கு, வா போய் பார்க்கலாம்.

0: ஆமா வனஜா, வா பார்க்கலாம்.
1: ஏமா பார்க்க இவ்வளோ டீசென்டாக்கிறியே, இப்படியா பாத்ரூமை யூஸ் பண்ணுவ?
2: ஏம்மா உனக்கு என்னம்மா, உன் வேலையே சுத்தம் பண்றது தானே, அதை கூட செய்யாம இப்படி வந்து சத்தம் போடுற?
1: என்னம்மா படிச்சிருந்தா மட்டும் போதாது, உன்னை எப்படி சிங்காரிச்சின்னு வந்திருக்க? அது மாதிரி பாத்ரூம் போனா சுத்தமா தண்ணி ஊத்திட்டு வர மாட்டியா?
2: சும்மா பெனாத்திட்டு இல்லாம உன் வேலையை மட்டும் பாருமா, பெருசா சொல்ல வந்துட்டா.
3: என்ன கிரிஜா, இவங்க இப்படி இருக்காங்க, பார்க்க எவ்வளவு டீசென்டா இருக்காங்க, ஆனா இப்படி சீப்பா நடந்துக்கிறாங்க.
1: அதான் வனஜா, எனக்கும் ஒண்ணுமே புரியல.
3: ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது, நாம நம்ம தோற்றத்துல மட்டும் அழகா இருந்தா போதாது, நம்ம செயலும் அழகா இருக்கணும்னு. பொது இடங்களில், சினிமா தியேட்டர்களிலோ அலுவலகங்களிலோ பொது கழிப்பறைகளிலோ கழிவறையை சுத்தமாக பயன்படுத்துவோம், தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வோம். இது சூழல் காப்போம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில் தர்மபுரி.
4: நிலையத்தில் நேரம் 1 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

அடுத்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மெல்லிசை. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10. இந்நிகழ்ச்சி நேயர் விருப்பம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: 2610.
0: வணக்கம் வணக்கம். மதியம் 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி. சாப்பாடு முடிஞ்சு கொஞ்சம் அசந்துட்டீங்களா? எழுப்புறதுக்கு தான் இன்னைக்கு நான் 5 கடிதத்தோட வந்திருக்கேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கடத்திக்குட்டை பகுதியிலிருந்து சிவகாமி எழுதியிருக்காங்க. முதல் கடிதமே ஒரு சிட்டுக்குருவி பத்தி தான். யார் அந்த சிட்டுக்குருவி? சிவகாமி அம்மா யாருக்காக கேட்டிருக்காங்கன்னா, பாட்டு சொல்லும். வாங்க கேட்கலாம் நிகழ்ச்சியின் முதல் பாடல். புதிய பறவை என்ற திரைப்பட

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலின்.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
4: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
3: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
4: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: தர்மபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம் சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தர்மபுரி.
12: செவியோடு காணும் படம் உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கெங்காவரம் பகுதியிலிருந்து தேன்மொழி எழுதியிருக்காங்க. கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்தில் இருந்து. கண்ணே என் பாட்டு கேட்குதா? தேன்மொழி அக்கா மாதிரி உங்கள் வீட்லேயும் யாராவது கண்ணேன்னு கூப்பிடுறாங்களா? நினச்சி பாருங்க. இதோ அந்த பாடல்.

0: ஆரோக்கியம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
2: அம்பன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்த கடிதம் இது கொஞ்சம் வித்தியாசம் நேர்களே. கெங்குசட்டிப்பட்டி பகுதியிலிருந்து ஒரு அழகான கிராமத்திலிருந்து நம்ம பீமராஜன் ஐயா எழுதியிருக்காங்க. 1987 வெளிவந்த ஒரே ஒரு கிராமத்திலே என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் இளையராஜா இசை. கிராமத்து மண்வாசனை அப்படியே இருக்கும் இந்த பாட்டில், கேட்டு பாருங்கள்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தமிழ் கோயில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலம் கடந்த காவிய கானங்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. நேயர்களே, நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை பண்பலையில கேட்கணும் அப்படின்னா, ஒரு லெட்டர்ல உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட பேரு, உங்களோட ஊரோட, அகில இந்திய வானொலி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேயர் விருப்பம் பகுதி, அதியமான் கோட்டை, அஞ்சல் தர்மபுரி 636807 என்ற அஞ்சலுக்கு எழுதி அனுப்புனீங்கன்னா காற்றலையில உங்களுடைய விருப்ப பாடலும் பாடும். அடுத்த கடிதம் தாராபுரத்திலிருந்து பறந்து வந்திருக்கு. எழுதினது இளங்கோவன் கர்ணன்.

அனதி, இந்த அண்ணனோட பேரை கேட்டாலே ஒரு கம்பீரம் தெரியுதுல்ல. அவர் கேட்டிருக்க இந்த பாட்டு 80s காலத்து இளைஞர்களோட ஃபேவரட்னே சொல்லலாம். தலைவர் ரஜினி சார் படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: ஏழிலும் தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தர்மபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
7: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
8: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
7: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
8: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கில்லுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
9: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் கடைசி பாடலுக்கு கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா, சேலம் கொளத்தூர் பகுதியிலிருந்து குருநாதன் சித்ரா எழுதியிருக்காங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்துல இருந்து, மாட்டுக்கார வேலன் திரைப்படத்துல இருந்து இது அந்த பாடல்.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. குங்கும கலையோடு குலம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே. ரியோ ரியோ ரியோ ரியோ.

0: கொடுமையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு, தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்பத்திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக

0: கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 6 வீடுகளில் 3 படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் 1,000,000 பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷம் உலகத்துடன் தேரை வடம்பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10 மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர்.
0: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள் சட்டவிரோத

0: வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாதில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மறியும் 1:55.

நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு குளைச்சல் கன்னியாகுமரி பகுதியில் 116 மில்லிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையம் 41.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கன்னியாகுமரியில் 23.2 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4.1 டிகிரி செல்சியஸும், வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. இயல்பில் இருந்து வெப்ப அளவின் வேறுபாடு. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகம், 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையும், இயல்பை விட அதிகமாக சென்னை, மதுரை, திருப்பத்தூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகியுள்ளது. இயல்பு நிலையில் மற்ற ஏனைய மாவட்டங்கள் -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.

இன்னும் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 40-41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தர்மபுரி பண்பலகின் 102.7, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
8: என்ன கயல், திடீர் திடீர்னு மாயமா மறைஞ்சிடுற? உன்னை ஆளையே பிடிக்க முடியலையே.
9: நான் எங்கேயும் போல செண்பகம். ஒரு வாரமா கொஞ்சம் தொழில் விஷயமா போறதும் வரதுமா இருக்கேன், அவ்வளவுதான்.
8: ஏதோ கடற்பாசி வளர்க்கறத பத்தி சொன்னியே, அதுவா?
9: அதேதான். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கே.
8: இன்னுமா அதுக்கு முயற்சி பண்ற? நீ எப்பவோ அத கைவிட்டுட்ட நினைச்ச.
9: அது எப்படி விட முடியும்? நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதுல ஆழம் பாக்காம விட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல.
8: தெரியும் தெரியும். இப்போ இந்த கடற்பாசி தொழிலையும் தோண்டி தூர்வாரி இருப்ப போலயே.
9: என்ன கிண்டலா? ஓரளவுக்கு இதுக்கான முன்னெடுப்ப தொடங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறமா முழுசா இறங்கிட வேண்டியதுதான்.
8: உன்னோட வேகத்தை பார்த்தா இது நல்ல வருமானம் தர தொழிலா இருக்கும் போல இருக்கே.
9: இல்லனா இதுல ஈடுபடுவனா? அதுக்குதான் உன்ன முன்னாடியே என்னோட தொழில கூட்டாளியே சேர்ந்துக்க சொன்ன, நீதான் வரலையே.
8: அப்பனா இதுல பெருசா நம்பிக்கை இல்ல. இப்ப கொஞ்ச நாளாதான் இதுக்கு இவ்ளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னே தெரிஞ்சுகிட்டேன்.
9: சரி சரி, இப்பயாச்சும் புரிஞ்சுகிட்டிய. அப்புறம் என்ன, நம்ம கிட்ட வந்து சேர்ந்துக்கோ.
8: சேர்ந்துக்கறேன் சேர்ந்துக்கறேன். ஆனா நீ போற விழிப்புணர்வு கூட்டத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போ.
9: அதுக்கு என்ன, இன்னைக்கு கூட கூட்டம் நடக்க இருக்குது, வா போவோம்.
8: கயல், இங்க யாரு என்ன தகவல் சொல்ல போறாங்க?
9: கடற்பாசையில் திசு வளர்ப்பின் முக்கியத்துவம்.

0: ஓமும் பயன்பாடுகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவங்க சொல்றத கவனமா கேளு.
1: இப்போ கடல் வளமும் பாத்தீங்கன்னா அதுல வந்து உலக அளவுல 17,000 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் வளம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 8,118 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் அவ்வளவு தூரம் வந்து நம்ம கடல் வளம் இருக்கு. அதுல வந்து முக்கியமா வந்து உலக அளவுல 16,000 கடல் பாசி வயல்கள் இருக்குது. அதுல நாம வந்து ரொம்ப கம்மியான கடல் பாசி தான் பயன்படுத்தி வருகிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசியில மூணு வகையா பெரும்பாலும் பிரிக்கிறாங்க. அதுல வந்து பச்சை வகை, அடுத்து வந்து பிரவுன் வகை, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெட் சீவீட்னு சொல்லுவாங்க சிவப்பு வகை. அதுல சிவப்பு வகை வந்து 7,000 ஸ்பீசிஸ் இருக்கு. பச்சை வகை வந்து ஒரு 6,000 ஸ்பீசிஸ் இருக்கு. அதே மாதிரி பிரவுன் டைப் வந்து 2,000 ஸ்பீசிஸ் இருக்கு. சோ கிட்டத்தட்ட 16,000 வகையான கடல் பாசி வந்து கடல்ல இருக்கிறதா சொல்றாங்க உலக அளவுல. அதுல வந்து ரொம்ப கமர்சியலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், அதாவது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பாசிகள் வந்து பாத்தீங்கன்னா கப்பா ஃபைக்கஸ் ஆல்வரேசின்னு சொல்லுவாங்க, அடுத்து கிரேஸ்ல ஏரியா, உல்வா, ஜெலிடெல்லா. சோ இந்த மாதிரி பாசிகள் தான் அதிகமா வந்து பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பாசியாக இருக்கிறதா சொல்றாங்க. இதுல வந்து இதனோட பயன்பாடு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கடல் பாசி வந்து நிறைய வகையாக பயன்படுத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா உணவாக பயன்படுத்துறாங்க. இப்ப சாலட்னு சொல்லுவாங்க, சோ சாப்பிடும் போது சாலடா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதை தவிர நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. இப்ப நிறைய மருத்துவ குணங்கள் பாத்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு திறன் கொடுக்கற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உணவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ், ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ், இதுல எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் தயாரிக்கிறதுக்கு இந்த கடல் பாசியை பயன்படுத்துறாங்க. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா திக்கனிங் ஏஜென்ட், அதாவது சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ்ல திக்கனிங் ஏஜென்டா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மருத்துவ பயன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஷியல் சோப்பு, ஷாம்பு, கண்டிஷனர் இந்த மாதிரி தயாரிக்க பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள்ல லெபார்டரின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அகார், கேராஜினன், ஆல்ஜினேட் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்ட் பயன்படுத்தி எல்லா வகையிலுமே வந்து பயன்படுத்திட்டு வராங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலைக்கு வந்து அதிகமப்படியான கடல் பாசி வந்து தேவைப்படுது. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 115,000 மில்லியன் டன்ஸ் வந்து தேவைப்படுது. ஆனா நம்ம வந்து இந்தியா வந்து உற்பத்தி பண்ற வந்து வெறும் 15 டன் மட்டும் உற்பத்தி ஆகுது. சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசி எல்லாமே கமர்சியலா வாங்கக்கூடிய கடல் பாசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டடு கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கடல் பாசியை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா இவங்க தான் அதிகப்படியான கடல் பாசிகள், அது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பாசிங்க. கப்பா ஃபைக்கஸ் ஆல்வரேசன் சொல்லுவாங்க, அதுதான் வந்து எல்லா உலக அளவுல அதிகமா அதுதான் மகசூல் வந்து அதிகமா தரதுன்னு சொல்லிட்டு எல்லா இப்ப நம்ம இந்தியாலையும் அவங்க அதுதான் கல்டிவேட் பண்ணிட்டு வராங்க. கடந்த 40-50 வருஷமா கப்பா ஃபைக்கஸ் ஆல்வரேசன் ஒன்ற கடல் பாசி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா கடந்த 40 வருஷமா இந்த கடல் பாசியை பண்ண பண்ண அதோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிட்டே வருது. ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ போட்டா 4 கிலோ, 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1 கிலோ போட்டா 4 கிலோ வரும், அந்த ஒரு 4 ஃபோல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இப்ப வந்து 1 கிலோ போட்டா 2 கிலோ தான் வருது, 4 மாசம் 5 மாசம் ஆனாலும் 2 கிலோ தான் வருது. அது காரணம் என்ன பாத்தீங்கன்னா இன்பிரீடிங் டெப்ரெஷன் சொல்லுவாங்க. இன்பிரீடிங் டெப்ரெஷனா ஒரே வகையான தாவரத்தை வந்து தொடர்ச்சியா பயன்படுத்திட்டே அதுவே விதை பொருளா வந்து பயன்படுத்த வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அதோட தரம் வந்து குறைஞ்சிட்டே போறதா சொல்றாங்க, அதோட சீவீடு விகர் வந்து குறைஞ்சிட்டே போறதா சொல்றாங்க. சோ அதனால வந்து நாம வந்து திசு கல்ச்சர், அதாவது வேற மைக்ரோ ப்ராபகேஷன் ஆர் டிஷு கல்ச்சர் முறைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி திசு கல்ச்சர் மூலமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய சீவீடு வந்து, அதாவது குவாலிட்டி ஆஃப் சீலிங் சொல்லுவாங்க, அதாவது தரம் அதிகமா இருக்கிற சீவீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் க்ரோத், அதாவது திசு வளர்ப்பு மூலமா வளரக்கூடிய சீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வளரக்கூடியதா சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பயோப்டிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிக்மெண்ட், ஒரு மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு காம்பவுண்ட் எல்லாம் பயோப்டிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அந்த மருத்துவ குணங்கள் உள்ள காம்பவுண்ட் எல்லாம் நார்மலா வைல்டு ஸ்பீசிஸ் கிடைக்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க வந்து திசு வளர்ப்பு மூலமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மடங்கு வந்து அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. சோ இதனால நம்ம திசு வளர்ப்பு மூலமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் எனி டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன், எந்த ஒரு நோய் தாக்கம் இல்லாமையும் ஒரு தரமான டாலஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து வேகமா வளரக்கூடிய தாவரத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஜெனடிக் ரெசிஸ்டன்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து உயர் வகையான தாவரங்களை வந்து உருவாக்கி கொடுக்கலாம். இன்னும் வந்து ரேபிட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கலாம்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம திசு வளர்ப்பு மூலமா அவ்வளவு வந்து அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிஷ்யூ இருந்தா போதும், நார்மலா நம்ம வந்து வைல்டு ஸ்பீசிஸ் தான் இருக்கும்போது நிறைய குவான்டிட்டி போட்டு 1 கிலோனா 1 கிலோ போட்டு பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியான 1 கிராம் சீட்ஸ் இருந்தாலே போதும், அது மூலயம் வந்து மல்டிபிளை பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் சொல்றாங்க திசு வளர்ப்பு மூலியமா. சோ இந்த திசு வளர்ப்புல வந்து ரெண்டு வகையா வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதுல வந்து மைக்ரோ ப்ராபகேஷன், அதாவது நுண்ணுயிர் பெருக்கம் சொல்லுவாங்க, மைக்ரோ ப்ராபகேஷன் மூலியமா ஒன்னு பண்ணலாம். இன்னொன்னு வந்து

ஸ்போர் மல்டிபிளிகேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த ரெண்டு வகையா ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த ஸ்போர் மல்டிபிளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார முக்கியத்துவம் கொண்ட கடல் பாசியான கிரேசிலேரியான்னு சொல்லுவாங்க. கிரேசிலேரியா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அகார் அகார் அக்ரோஸ் இந்த மாதிரி லெபார்டரி கெமிக்கல் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த கிரேசிலேரியா சீவிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த வைல்டு ஸ்பீசில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மகசூல் வந்து கம்மியா வருது. ஆனா நம்ம திசு வளர்ப்பு மூலியமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா 4-5 மடங்கு வந்து அதோட அகார் அகர் கண்டென்ட்ஸ் கேராஜினன்ஸ் ஆல்ஜினேட் கண்டென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்போர் மெத்தல் என்னன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிராம் ஆஃப் வைல்டு ஸ்பீசிஸ் எடுத்துட்டு அந்த 5 கிராம் ஆஃப் வைல்டு ஸ்பீசிஸ் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஜெர்மானியம் ஆக்சைடு சொல்லுவாங்க, ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆன்டிசெப்டிக் சொல்லுவாங்க, அதோட ஒரு 3-4 நாள் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயோடின் சொல்லிட்டு 0.5% அயோடின் வச்சு சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு ப்ரோசோலி என்ரிச்சு சீ வாட்டர் ஒரு நியூட்ரின் மீடியா இருக்கு, அந்த மீடியத்துல போடும்போது பாத்தீங்கன்னா 1 மாசம் போட்டீங்கன்னா அதோட ஒரு 5 கிராம் ஆஃப் சீவிட்ஸ்ல இருந்து ஒரு 50,000 விதைகள் வந்து உருவாக்குறதா சொல்றாங்க. அந்த 50,000 விதைகளை மறுபடியும் வந்து ஒவ்வொரு வாரத்துல 4 நாளுக்கு ஒருக்க வந்து நியூட்ரியன் மீடியா வந்து மாத்திட்டே இருக்கணும். அப்படி மாத்த மாத்த வந்து பாத்தீங்கன்னா அதோட உற்பத்தி திறன் வந்து பெருகிட்டே போயிட்டுன்னு சொல்லுவாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வந்து இன்விட்ரோ லேப்ல கல்ச்சர் பண்ணும், அதுக்கடுத்து வந்து லேப்ல வந்து 22-23 டிகிரி டெம்பரேச்சர்ல வந்து கல்ச்சர் பண்ணணும் அலாங் வித் நியூட்ரியன் மீடியா. அதுக்கப்புறம் வந்து அக்ளமேட்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது 28-32 டிகிரி டெம்பரேச்சர்ல அடுத்து வந்து அக்ளமேட்டேஷன் சொல்லுவாங்க, அதுல வைக்கணும், அதுல வந்து அதுல 1 மாசம் வைக்கணும். அதுக்கு அடுத்து ஃபீல்டு கண்டிஷன்ல ஒரு 25 நாள் வச்சீங்கன்னா அந்த க்ரோத் ஒரு 4 மாசத்துல 5 மாசத்துல வந்து உற்பத்தி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இது மூலியமா வந்து குறைஞ்ச விதை மெட்டீரியல் வந்து நம்ம அதிகப்படியான தரமான திசு வளர்ப்பு மூலியம் ஸ்போர் ஃபார்முலேஷன் சொல்லுவாங்க, ஸ்போர் ஃபார்முலேஷன் மூலியமா வந்து நிறைய எண்ணிக்கையிலான உற்பத்தி பண்ணலாம் சொல்றாங்க. இது ஒரு வகையான டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் சொல்றாங்க, இது வந்து கிரேஸ் லேயர் பண்றோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கஃபாபெக்கஸ் ஆல்வரேஷன் சொல்லி மைக்ரோ ப்ராபகேஷன் மெத்தட்ல பண்றாங்க. சோ இருக்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராபகேஷன் மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட், இது மூலியமா வந்து நம்பர் ஆப் தரமான டாலஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் சொல்றாங்க கடற்பாசில இருந்து. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மெத்தடு, இந்த மெத்தட்ல வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. இது வந்து நிறைய உலக அளவுல எல்லா லெபார்டரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கஃபாபெக்கஸ் ஆல்வரேசி இந்த சீவிட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இந்த கஃபாபெக்கஸ் ஆல்வரேசிய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிளான் சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்பிளான் வந்து கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து லேபுக்கு எடுத்துட்டு வரணும். லேபுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ட்ரப்பும் ஒரு தொட்டி மாதிரி வைப்பாங்க. அந்த தொட்டியில வந்து லெபார்டரி கண்டிஷன்ல எப்பயுமே வந்து லைட் வந்து ஒரு 13 மணி நேரம் லைட்டு 11 மணி நேரம் இருட்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் லைட் இன்டென்சிட்டி வந்து ஒரு நாளைக்கு வந்து 3000-4000 பிளக்ஸ் லைட் இன்டென்சிட்டி வேணும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 60% வேணும். டெம்பரேச்சர் வந்து 23-24 டிகிரி டெம்பரேச்சர் வேணும். அந்த கண்டிஷன்ல அந்த எடுத்துட்டு வர அந்த வைல்டு ஸ்பீசிஸ் அந்த கடல் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர கடல் பாசிய ஒரு ட்ரப்புல வித் ஏரட்டோட போட்டு ஒரு 3 நாளைக்கு ஜெர்மானியம் ஆக்சைடு சொல்லுவாங்க, அது வந்து 0.1% போட்டு அப்படியே வந்து கண்டிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு 0.5% வந்து அயோடின் போட்டு மிக்ஸ் பண்ணி டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டெரைல் வாட்டர் கடல் தண்ணி எடுத்து வந்து ஃபில்டர் பண்ணி அது ஆர்டிகல ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்த ஸ்டெரைல் வாட்டர் வந்து வாஷ் பண்ணுவாங்க, கழுவுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணுவாங்க, அதாவது 6-7 மில்லிமீட்டர் அளவுல வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு நியூட்ரின் மீடியா, அதாவது AMP சொல்லுவாங்க, ஆம் பெப்னு சொல்லுவாங்க, ஆம் பெப்பு நியூட்ரின் மீடியாவோட அதோட வந்து க்ரோத் ரெகுலேட்டர் சாரி வினை யூக்கின்னு சொல்லுவாங்க. இப்போ இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அது வந்து 0.1 mg/L கான்சென்ட்ரேஷனும், இன்னொன்று வந்து கைனட்டின் சொல்றாங்க, இதெல்லாம் வினை யூக்கி ஆர் பிளான்ட் க்ரோத் ஹார்மோன் சொல்லுவாங்க. சோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் போட்டாதான் வந்து அந்த ஷூட்டோட கட் பண்ண இடத்துல இருந்து ஷூட்டோட மல்டிபிளை ஆகும், ஷூட் வந்து இன்டியூஸ் ஆகும் சொல்லுவாங்க. அதனால கைனட்டின் வந்து 0.5 mg/L கான்சென்ட்ரேஷன், அடுத்து IAA வந்து 0.5 mL கான்சென்ட்ரேஷன், ப்ரோவோசலி என்ரிச்சட் சீ வாட்டர் அல்லது ஆம்பெப் மீடியான்னு சொல்லுவாங்க, அந்த மீடியத்துல வந்து போட்டோம்னா அடுத்து 4 நாளுக்கு ஒருக்க அந்த நியூட்ரின் மீடியா மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாறும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்திலையும் பாத்தீங்கன்னா 1.2 mm வந்து க்ரௌத் வந்து இன்டியூஸ் ஆகும். இது அப்படியே வந்து ஒரு 2-3 மாசம் வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு போனீங்கன்னா அதோட க்ரௌத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.7-2.7 வரும், 2.7-6 mm வரைக்கும் நல்ல ஒரு க்ரௌத் வரும் சொல்றாங்க. சோ இது மூலியமா ஒரு 3 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராபகேஷன் மூலியமா வந்து இந்த கஃபாபெக்கஸ் ஆல்வரேசியோட டிஷ்யூ கல்ச்சர் மூலியமா வந்து அதோட பெருக்கம் அதிகமாக்கலாம் சொல்றாங்க. இந்த ஒரு 3 மாசம் கழிச்சுட்டு அதை வந்து மறுபடியும் வந்து அந்த ஓபன் சி வாட்டர் சொல்லுவாங்க, ஓபன் சி வாட்டருக்கு வந்து எடுத்துட்டு போகணும், அதை கண்டிஷன் சொல்லுவாங்க, அக்ளமெண்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபர்தரா வந்து கடலுக்கு எடுத்துட்டு போகணும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இங்க நம்ம லேப்ல இருந்து கடலுக்கு எடுத்துட்டு போறது ஒரு 4 மாசம் ஆகும். 4 மாசம் எடுத்துட்டு அப்புறம் போனீங்கன்னா ஓபன் சி வாட்டர்ல ஓரளவு 1.2 cm ஆரம்பத்தில் இருக்கும், அடுத்து 7 mm வளரும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 mm வரைக்கும் வளர்ந்துரும். சோ 3-4 மாசத்துல வந்து ஒரு வளர்ச்சி நல்லாவே தெரியும் சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான வகையில தான் வந்து கடல் பாசிய வந்து திசு வளர்ப்பு மூலியமா வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய தரமான விதைகளை வந்து உருவாக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நோய் தாக்கம் இல்லாத விதை செடிகளை வந்து உருவாக்கலாம். இன்னொன்னு வந்து ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட்

0: சொல்லுவாங்க, அதாவது புது வகையான பட்டிங் கிராப்டிங் சொல்லுவாங்க, அந்த மூலியமா வந்து நம்ம உருவாக்கலாம்னு சொல்றாங்க கடல் பாசி. சோ இதெல்லாம் வந்து பெரும்பாலான திசு வளர்ப்போட முக்கியத்துவம் சொல்றாங்க. சோ இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வளத்துல இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சீசனிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ மீன் பிடிக்கிறது அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கடல் பாசி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல எல்லா நாளுமே வந்து கடல் பாசி வளர்க்கலாம். இது பழக்கறதுனால பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிஷர்மேன் கம்யூனிட்டி அந்த மீன் வளர்ப்பவர்களுக்கெல்லாம் வந்து அடிஷனல் இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடலோர வேலை வாய்ப்புகள் உருவாக்கும், அதான் நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த திசு வளர்ப்பு மூலியமா வந்து உற்பத்தி திறன் வந்து அதிகமாகுது. அதை தவிர வந்து இந்த கடலோர வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து கொடுக்கற அந்த கடல் பாசி நம்ம திசு வளர்ப்பு மூலியமா கொடுக்கற கடல் பாசி வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் எதுவுமே வந்து தீங்கு விளைவிக்காது. நிறைய நம்ம வந்து வெளியிருந்து கொண்டு வரோம், அதெல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் இருக்கிறத வளர்க்கலாம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். சோ நம்ம கொடுக்கற திசு வளர்ப்பு மூலியமா பாத்தீங்கன்னா யூகோ ஃப்ரெண்ட்லி சொல்லுவாங்க, மாசுபாட்டையும் எதுவும் கொண்டு வராது, மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப வந்து நிறைய இந்த கார்பன் எமிஷன் ஒரு மேஜர் பிரச்சனையா இருக்கு. நம்ம கடல் பாசி இந்த திசு வளர்ப்பு மூலமா கடல் பாசி போறதுனால பாத்தீங்கன்னா கடல்ல உள்ள கார்பன் எல்லாத்தையும் இது வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணி அதோட இயற்கை வளத்தை பாதுகாக்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இம்போர்ட் மார்க்கெட் நிறைய வந்து பயன்படுத்துறாங்க. இதை தவிர வந்து நிறைய வேளாண்மை துறையில வந்து நிறைய பயோ ஸ்டிமுலன்ஸ் அதாவது பயோ ஃபெர்டிலைசர் பயோ ஸ்டிமுலன்ஸ் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இந்த கடல் பாசியின் சார பயன்படுத்தி நிறைய வந்து வினை யூக்கியாவும் பயன்படுத்துறாங்க, அதாவது இம்யூனோ ஸ்டிமுலன்ஸ் சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நிறைய பயிர்களுக்கு 43 வகையான பயிர்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்கா சொல்லிருக்காங்க. சோ இந்த பயிர் கொடுக்கறனால வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசியோட சாறு சொல்லுவாங்க, அதான் பயோ ஸ்டிமுலன்ஸ் சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாவரத்துக்கு வளர்றதுக்கு தேவையான எல்லா வகையான நியூட்ரியன்மே இருக்கிறதா சொல்லிருக்காங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், மாங்கனீஸ், அலுமினியம் இந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. சோ அனைத்து வகையான நியூட்ரியன்ஸ்மே வந்து கடல் பாசியில இருக்கிறதா சொல்லிருக்காங்க. நம்ம திசு கழிச்சு மூலமா வளர்க்கறனால பாத்தீங்கன்னா அதோட ஃபோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா சொல்லிருக்காங்க. நிறைய அதுக்கு தவிர அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லுவாங்க, சுய உதவிக்குழு மக்களுக்கும் வந்து பயன்படுத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் கூடுதல் உணவுப் பொருட்கள் வளங்களுக்கு பயன்படுத்த சொல்றாங்க. ஈஸியான எந்த ஒரு முதலீடுமே இல்லாம எளிய தொழில்நுட்ப பயன்பாடு இருக்கிறதா சொல்றாங்க. சீடு வந்து த்ரோட் இயர் வருஷம் எல்லா நாளுமே வந்து விதை வந்து கிடைக்கும். கால்நடைகளுக்கு நிறைய தீவனமா பயன்படுத்துறாங்க. இந்த சீவிட் பேஸ்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா தீவனம் பிறப்ப பண்ணும்போது இந்த நம்ம கடப்பாசியும் சேர்த்து தீவனமா பயன்படுத்துறாங்க. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில நோய்களுக்கு வந்து இது வந்து மருந்தாவும் கொடுக்கறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, இடல் அதிகரிக்கும். சோ இந்த மாதிரி கடல் பாசி ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அதோட உடல் வந்து குறைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் பாசியின் வளர்ப்புல சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதிக டெம்பரேச்சர் இப்போ நிறைய ஹை டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த சம்மர் ஏப்ரல் மே ஜூன் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சில டியூ டு கிளைமேட் சேஞ்ச்னால பாத்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கிளைமேட் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா கடல் பாசியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடல் பாசி வந்து அதிகமா ரெயின் சீசன் சொல்லுவாங்க, இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா மழை சீசன் அதிகமா இருக்கும். சோ மழை தண்ணி அதிகமா கடலுக்கு போனாலும் அதோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும், கடல் பாசியின் வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க. இதுல வந்து மழை தண்ணி அதிகமா சேர்ந்தாலும் பாதிப்பு வரும், வெயில் தாக்கம் அதிகமா இருந்தாலும் பாதிப்பு நடக்கும். அது மட்டும் கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கிட்டாலே கடல் பாசி வந்து ஓரளவு நல்லபடியா வருஷம் ஃபுல்லாவே சாகுபடி பண்ணலாம்.
1: என்ன செண்பகா, கடற்பாசியில் திசு வளர்ப்பின் முக்கியத்துவமும் பயன்பாடுகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சது கயல். இந்த திசு வளர்ப்பு முறைய பின்பற்றியே கடற்பாசி வளர்ப்புல நல்ல லாபம் எடுக்கலாம் போலியே.
1: ஆமா செண்பகம், இந்த தொழில்நுட்பம் தான் எதிர்காலத்துல நமக்கு பெரிய அளவுல கை கொடுக்க போகுது.
2: உண்மைதான் கயல், நாம தாமதிக்காம உடனே தொழில் தொடங்குற வேலைய ஆரம்பிச்சிருவோம்.
1: தகவலை தெரிஞ்சுகிட்ட உடனே என்னை விட நீதான் ஆர்வமா இருக்க போலியே.
2: நானும் உன்ன மாதிரிதான், நினைச்ச காரியத்தை முடிக்காம விட மாட்டேன், தெரியும்ல.

வேளாண் திட்டங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். இந்தியா ஒரு வேளாண்மை நாடாகும். நாட்டின் பெரும்பாலான மக்கள் வேளாண்மையை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். ஆனால் வேளாண்மை இயற்கை சார்ந்த தொழிலாக இருப்பதால் மழையின்மை, வெள்ளம், புயல், வறட்சி, பூச்சி தாக்குதல், நோய்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் பெரும் இழப்புகளை சந்திக்கின்றனர். இத்தகைய இழப்புகளால் விவசாயிகள் கடனில் சிக்கி பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகின்றனர். விவசாயிகளின் இழப்புகளை குறைத்து அவர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் இந்திய அரசு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தி வருகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு பயிர் இழப்புகளிலிருந்து பாதுகாப்பு வழங்குவதே ஆகும். இயற்கை பேரிடர்களான வறட்சி, வெள்ளம், புயல், ஆலங்கட்டி மழை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற காரணங்களால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகள் மீண்டும் விவசாயத்தில் ஈடுபட ஊக்கமடைகின்றனர். மேலும் விவசாயிகளின் வருமானத்தை நிலைப்படுத்தி அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதும் இந்த திட்டத்தின் மற்றொரு நோக்கமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களுள் ஒன்று குறைந்த காப்பீடு கட்டணமாகும். கரீஃப் பருவ பயிர்களுக்கு விவசாயிகள் 2% மட்டுமே காப்பீடு கட்டணமாக செலுத்த வேண்டும். ரவி பருவத்தில் 1.5%, தோட்டக்கலை பயிர்களுக்கு 5% கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகையை மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்குகின்றன. இதனால் சிறு மற்றும் குறு விவசாயிகளும் எளிதாக இந்த திட்டத்தில் சேர முடிகிறது. விதைப்பு முதல் அறுவடை வரை ஏற்படும் அனைத்து வகையான பயிர் இழப்புகளுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. விதைப்பு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் இழப்பீடு வழங்கப்படுகிறது. அறுவடை செய்யப்பட்ட பிறகு 14 நாட்கள் வரை மழை அல்லது இயற்கை சீற்றத்தால் சேதம் ஏற்பட்டாலும் காப்பீட்டு நன்மை கிடைக்கும். இதனால் விவசாயிகள் முழுமையான பாதுகாப்பை பெறுகின்றனர். இந்த திட்டத்தில் விவசாயிகள் வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் அல்லது இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யலாம். பயிர் கடன் பெறும் விவசாயிகள் தானாகவே இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுகின்றனர். கடன் பெறாத விவசாயிகளும் விருப்பத்தின் அடிப்படையில் இணையலாம்.

விவசாயிகள் தங்கள் நில விவரங்கள், பயிர் விவரங்கள் மற்றும் ஆதார் விவரங்களை வழங்கி பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயிர் சேதம் ஏற்பட்டால் அரசு அதிகாரிகள் மற்றும் காப்பீடு நிறுவனங்கள் ஆய்வு நடத்துகின்றன. அதன் அடிப்படையில் இழப்பீட்டுத் தொகை கணக்கிடப்பட்டு நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. தற்போது தொழில்நுட்ப வசதிகள், செயற்கைக்கோள் படங்கள், ட்ரோன் ஆய்வு போன்ற நவீன முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டமானது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. பயிர் தோல்வியால் ஏற்படும் பொருளாதார இழப்புகளை குறைக்கிறது. விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து பாதுகாப்பை பெற முடிகிறது. இயற்கை பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணமாக இந்த திட்டம் விளங்குகிறது. மேலும் இது விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் ஆர்வத்தையும் அதிகரித்துள்ளது. இந்த திட்டம் விவசாய உற்பத்தியை நிலைப்படுத்துவதிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்களிப்பை செலுத்துவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட பயனுள்ளதாக விளங்கி வருகிறது.

0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் தமிழ் அருவி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் தமிழ் அருவி. சீவக சிந்தாமணி காப்பியத்தின் சிறப்புகள் குறித்த உரை வழங்குகிறார் கவிஞர் வாமு ரா ரவி அவர்கள்.
1: பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் உங்களோடு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தை பற்றி, அதன் சிறப்புகளை பற்றி பகிர்ந்து கொள்கின்றேன். பண்டைய காலத்தில் தமிழர்களின் பெரும் அறிவு பெட்டகமான ஐம்பெரும் காப்பியங்களில் மூன்றாவது காப்பியமாக திகழ்வது சீவக சிந்தாமணி ஆகும். சீவகன் என்ற இளவரசனை பற்றியும், அவன் கழுத்தில் அணிந்துள்ள சிந்தாமணி மணிமாலை என்ற சிறப்பை பற்றியும் கூறுவதுதான் சீவக சிந்தாமணி. இந்த காப்பியத்தை எழுதியவர் திருத்தக்க தேவர் என்ற சமண முனிவர். இது எழுதப்பட்ட காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு ஆகும். கிட்டத்தட்ட 3145 பாடல்களை கொண்ட விருத்தப்பாக்களால் இந்த காப்பியம் எழுதப்பட்டிருக்கின்றது. திருத்தக்க தேவர் சோழர் குடி மரபிலே வந்தவர் என்று அறியப்படுகின்றார். இவர் இளவரசராக இருந்தாலும் தவச்சீலராகவும் ஒழுக்கச்சீலராகவும் ஆடல் பாடல் கலை மற்றும் வீர தீர்வுகளாக திகழ்ந்தார். இவர் இறைப்பணியை மேற்கொண்டு சமண சமயத்தை ஏற்கொண்டு சமண இலக்கியங்கள் படைக்க ஆரம்பித்தார். அந்த வகையிலே இவர் இயற்றியதுதான் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் முதல் பாடலாக இறை வணக்கத்தை இவர் அமைத்திருக்கின்றார். அந்த பாடலிலே முதலில் வருவது, மூவா முதலா உலகம் முற்றும் எத்த தாவாத இன்பம் தலையாது தன்னில் எய்தி வாவாது நின்ற குன்னத்து ஓல்நிதி செல்வன் தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்ந்து அன்றோ என்று எழுதுகின்றார். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அழியாத தோற்றமும் முடிவில்லாத மூன்று உலகமும், அதாவது மேலுலகம் நடுவுலகம் கீழ் உலகம் ஆகிய மூன்று உலகத்தாரும் போற்றத்தக்க நிலையான வீடு பேறு இன்பத்தை, தன் ஒப்பாரில்லாத நாணத்தை அடைந்து நீங்காத நல்ல குணங்களையும் அழியாத அறிவாகிய ஒளியும் உடைய செல்வன் அருகன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், அத்தகைய அருக பெருமானின் திருவடிகளை வணங்குகின்றோம் என்று இவர் அந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை காப்பியத்தில் காட்டப்படும் இடங்களாகிய காவிரி பூம்பட்டினம், மதுரை மற்றும் உறையூர் போன்ற நகரங்கள் இந்த காப்பியத்திலே காட்டப்படவில்லை. ஏனென்றால் இது ஒரு கற்பனை கதை போல அமைக்கப்பட்டிருக்கிறது. மாயாஜால காட்சிகள் நடப்பது போலவும் வேறு உலகத்தில் நடப்பது போன்றும் இந்த காப்பியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நடைமுறை வாழ்வில் நம் உலக நடப்போடு இணைந்து செல்லுகின்ற காப்பியமாக இது இருக்கவில்லை. அதனால்தான் நல்ல பல கருத்துக்களும் நல்ல மனித வாழ்வின் நெறிகளும் காட்டப்படும் காப்பியம் என்று சீவக சிந்தாமணியை குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக சிந்தாமணி என்பது ஒளி நிறைந்த ஒரு வைரத்தை அல்லது ரத்தனத்தை குறிக்கின்றது. இந்த

காப்பியம் 13 இலம்பகங்களை கொண்டது. இலம்பகம் என்பது உட்பிரிவு அல்லது அதிகாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். காப்பிய நாயகனான சீவகன் 8 பெண்களை மணம் முடிப்பதால் இதை பண்டைய காலத்திலே மணல் நூல் காப்பியம் என்றே அழைத்தார்கள். இதன் உட்பிரிவான அந்த 13 இளமகங்கள் என்னவென்று சொன்னால், 1 நாமகள் இளமகம், 2 கோவிந்தையர் இளமகம், 3 காந்தர்வதத்தை இளமகம், 4 குணமாலை இளமகம், 5 பதுமையார் இளமகம், 6 கேமசரியார் இளமகம், 7 கனகமாலையார் இளமகம், 8 விமலையார் இளமகம், 9 சுரமஞ்சரியார் இளம்பகம், 10 மண்மகள் இளம்பகம், 11 பூமகள் இளம்பகம், 12 இலக்கணையார் இளம்பகம், 13 வருவது முக்தி இளம்பகம். இந்த 13 இளமகங்களை கொண்டு இது காப்பியம் கட்டமைப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. காப்பிய நாயகன் சீவகன் தன் திறமையாலும் வீரத்தாலும் தனது நாட்டை மீட்டெடுத்து தன் தாய் தந்தையரை கொன்றவனை பழிதீர்த்து ஆடல் பாடல் இசைக்கலைகளில் சிறந்து விளங்கி 8 பெண்களை திருமணம் செய்து வாழ்வின் அனைத்து இன்பதுன்பங்களை நுகர்ந்த பின்னர் சமண முனிவராக அவன் துறவரம் கொள்வதையே இந்த காப்பியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்போது காப்பியத்தின் நடைக்குள் செல்வோம். ஏமாங்கத நாடு என்ற ஒரு நாட்டை சச்சந்தன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வருகின்றான். அவன் விசையை என்ற பேரழகு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான். இந்த ஏமாந்த நாடு என்பது பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நாடாக காட்டப்படுகின்றது. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் அனைத்திலும் நீர் நிளம்பி தழும்புவதாகவும், எங்கும் பசுமையான சூழ்நிலை இருப்பதாகவும், மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதாகவும் ஏமாந்த நாடை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. திருமணம் முடிந்த பின்பு மன்னன் சச்சந்தன் அவன் மனைவி விசையையோடு உல்லாச பயணமாக பல இடங்களுக்கு சென்று மகிழ்ந்து வருகின்றான். இந்த வேளையிலே அவன் வேட்டைக்கு செல்வது, பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செல்வது, ஆறுகளிலும் கடலிலும் குடித்து மகிழ்வது மற்றும் தன் மனைவியோடு ஆனந்த வாழ்வு வாழ்ந்து நாட்டையே மறந்திருக்கின்றான். அதனால் அவன் தனது நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவனது அமைச்சர்களில் ஒருவனாக இருக்கின்ற கட்டியங்காரன் என்பவனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு அவன் நாட்டுக்கு வெளியிலே வாழ்ந்து வருகின்றான். ஆனால் அந்த கட்டியங்காரனோ ஆட்சி தன் கைக்குள் வந்துவிட்ட காரணத்தால் சீவகனுக்கும் ராணி விசையைக்கும் வேண்டியதை செய்து கொடுத்துவிட்டு தனது இஷ்டம் போல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றான். மக்கள் மீது அதிக வரியை விதிக்கின்றான். கொடுங்கோலனாக மக்களை துன்புறுத்துகின்றான். மக்கள் மன்னன் சச்சிதனனை சந்திக்க முயன்ற போதெல்லாம் அவன் தடுத்து விடுகின்றான். அதனால் மக்கள் தனது மன்னனை கண்டு முறையிட முடியாமல் தவித்து வருகின்றார்கள். இப்படி இருக்க கட்டியங்காரன் தானே மன்னனாக வேண்டும் என்ற பேராசை கொண்டு மற்ற அமைச்சர்களையெல்லாம் தன் பேச்சால் தன் பக்கம் வளைத்து போட்டு கவர்ந்து விடுகின்றான். மன்னன் சச்சந்தனை பற்றி தவறான தகவல்களை சொல்லி அந்த அமைச்சர்கள் மனத்தை மாற்றி விடுகின்றான். இதனிடையே பக்கத்து நாட்டுகளுக்கு ரகசியமாக தூது அனுப்பி அந்த அரசர்களின் ஆதரவையும் அவன் பெறுகின்றான். தக்க சமயத்தில் திடீரென்று தாக்குதல் நடத்தி சச்சந்தனை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற திட்டம் தீட்டுகின்றான் கட்டியங்காரன். வருகின்ற ஆபத்தை உணராமல் அரசன் சச்சந்தனோ கட்டியங்காரனை முழுமையாக நம்பி விடுகின்றான். இந்த சூழ்நிலையில் ராணி விசையை ஒரு நாள் விசித்திரமான கனவு ஒன்றை காணுகின்றாள். அந்த கனவு என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய அசோக மரம் பச்சை பசேல் என்று செழித்து காணப்படுகின்றது. திடீரென்று அந்த அசோக மரம் பட்டுப்போய் விடுகிறது. ஆனால் அதன் வேர்ப்பகுதியில் சின்னம் சிறியதாக ஒரு துளிர் முளைக்கின்றது. அந்த துளிர் சிறிய அசோக மரமாக வளர்கின்றது. அந்த அசோக மரச் செடியின் மீது 8 விதமான மணிமாலைகள் வந்து விழுகின்றன. அந்த சிறிய அசோக மரம் மீண்டும் தழைத்து வளருவதாக ராணி கனவு கண்டுகின்றாள். திடீரென்று கண் விழித்தவள் இந்த கனவின் அர்த்தம் புரியாமல் தன் கணவனான சச்சந்தனிடம் வந்து தன் கனவை பற்றி விளக்கம் கேட்கின்றாள். மன்னன் சச்சந்தனுக்கு ஓரளவுக்கு அந்த கனவின் அர்த்தம் புரிந்துவிடுகிறது. ஆனாலும் அவன் அரண்மனைக்கு இருக்கின்ற ஜோதிடரிடம் சென்று தன் கனவை பற்றி விவரம் கேட்கின்றான். ஜோதிடர் பின்வருமாறு அந்த கனவின் அர்த்தத்தை கூறுகிறார். மன்னா, அந்த பெரிய அசோக மரம் என்பது நீதான். அது உன்னைத்தான் குறிக்கின்றது. அது பட்டு போவது என்று சொல்லுவது உனக்கு வருகின்ற எதிர்காலத்திலே ஆபத்தையும் விபத்தையும் குறிக்கின்றது. அதற்கு கீழே பட்டு போன பிறகு துளிர் விடுகின்ற அந்த சிறிய துளிர் உன்னுடைய வாரிசை குறிக்கின்றது. ஆக உன்னுடைய இறப்புக்கு பிறகுதான் இந்த நாட்டுக்கு உன்னுடைய வாரிசு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதை கேட்ட பிறகு சச்சிதானந்தன் மனம் உடைந்து போகின்றான். அவன் அரண்மனைக்கு திரும்பும் போது அங்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கின்றது. அதாவது, அரசி விசையை கற்பம் தரித்திருப்பதாக கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றான். அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை அவன் உணர்ந்து கொண்டிருக்கின்றான். உடனே அவன் தனது அரசவையில் இருக்கின்ற மற்ற அமைச்சர்களை எல்லாம் அழைத்து தன் நாட்டிலே

என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று வெகுவாக கேட்கின்றான். அதற்கு அந்த அமைச்சர்கள், மன்னா, கட்டியங்காரன் கொடூரம் அஞ்சக எண்ணத்தை கொண்டு மக்களை வாட்டி வதைக்கின்றான். ரகசியமாக ஒரு படையையும் உருவாக்கி வருகின்றான். தக்க சமயத்திலே தங்கள் மீது போர் தொடுத்து ஆட்சியை கைப்பற்ற திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை உணர்ந்த சச்சிதன் தனது நாட்டை தவறான ஒருவர் கையிலே ஒப்படைத்து விட்டதாகவும் மீண்டும் மீண்டும் வருந்துகின்றான். தான் செய்த தவறு எப்படி தானே தனக்கு எதிராக வந்துவிட்டது என்று அவன் மீண்டும் மீண்டும் கலங்குகின்றான். இருந்தாலும் அவன் மன்னன் அல்லவா, மனம் தளரவில்லை. விவேகமான சில முடிவுகளை எடுக்கின்றான். தனது மனைவி, தனது வாரிசு இருவரையும் காப்பாற்ற வேண்டி அவன் அரண்மனைக்குள்ளே மயில் போன்ற ஒரு வாகனத்தை அவன் இரகசியமாக தயாரிக்க சொல்லுகின்றான். அந்த மயில் வாகனம் என்பது ஒரு விமானம். வானத்திலே பறக்கும் சக்தி கொண்டது அந்த மயில் வாகனம். அதனை எப்படி இயக்க வேண்டும், அதன் மீது எவ்வாறு அமர்ந்து கொண்டு பறக்க வேண்டும் என்று ராணி விசயைக்கு தினமும் ரகசியமாக பயிற்சி கொடுக்கின்றான். இந்த பயிற்சி எல்லாம் எதற்காக நமக்கு கொடுக்கிறார்கள் என்று ராணி விசயைக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் கூட அந்த வாகனத்தை, அந்த விமானத்தை இயக்குகின்ற நல்ல பயிற்சியை அவை பெற்று விடுகின்றாள். இப்போது அரசவையில் இருக்கும் வைத்தியர்கள் வந்து ராணிக்கான பிரசவ நாளை குறித்து தருகின்றார்கள். ஆனால் அதே நாளில் கட்டியங்காரன் சச்சந்த மன்னனை எதிர்த்து போர் புரிய வருகின்றான். இதனை அறிந்த மன்னர் ராணி விசையை மயில் வாகனத்தில் ஏற்றி அவளது தாய்நாட்டிற்கு சென்று விடுமாறு அனுப்பி வைக்கின்றான். நிறைமாத கற்பனையாக இருக்கின்ற ராணி எதற்காக மன்னன் நம்மை அனுப்பி வைக்கிறான் என்று தெரியாமல் அந்த விமானத்தில் ஏறி பறக்கின்றாள். அவ்வாறு வானத்திலே அவர் பறந்து கொண்டிருக்கின்ற போதே கீழே போர் ஏற்பட்டு விட்டிருக்கிறது. மன்னரும் அவரது விசுவாசிகளும் கட்டியங்காரன் எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் கட்டியங்காரனோ மிகப்பெரும் படையை வைத்திருந்த காரணத்தினால் மன்னனோடு போரிட்டு மன்னன் சச்சந்தனை கொள்ளுகின்றான். கொன்றுவிட்ட பிறகு அங்கு வெற்றி முரசு கேட்கின்றது. இதை வானத்திலே பறந்து சென்று கொண்டிருக்கின்ற விசையை தன் காதுகளால் கேட்டதால் கண்ணீர் சிந்துகிறாள். கீழே நடந்தது என்ன என்று உணர்ந்து கொள்கின்றாள். தன் கணவன் வீரமணம் அறந்துவிட்டதை நினைத்து தன் இரு கரங்களையும் தன் கண்களை மூடிக்கொண்டு ஓ என்று கதறுகிறாள். அவ்வாறு அவர் கதறும் பொழுது அந்த விமானம் அதற்கு மேல் பறக்க முடியாமல் தரையிலே இறங்குகிறது. அவ்வாறு அந்த விமானம் இறங்கக்கூடிய இடத்தும் அந்த நாட்டில், அதாவது ஏமாந்தக நாட்டிலே உள்ள ராசமாபுரம் என்ற ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள ஒரு மயானமாகும். அந்த நாட்டின் அரசியான விசைக்கு அந்த சுடுகாட்டில் வைத்துத்தான் பாவம் பிரசவம் நடைபெறுகிறது. அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. இறந்த தன் கணவனை நினைத்து அழுவதா அல்லது பிறந்த குழந்தையை நினைத்து சிரிப்பதா என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. குழம்புகின்றாள். மன்னனின் வாரிசை காப்பாற்ற வேண்டும் என்று திடமான முடிவு எடுக்கின்றாள். அதனால் யாரிடமாவது பொறுப்புடன் தன் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாள். அந்த நேரத்தில் அந்த சுடுகாட்டிற்கு யாரோ ஒருவன் மூடிய போர்வையோடு வருகின்றான். அவன் யார் என்று இவள் மறைந்து நின்று பார்க்கின்றாள். ஆம், அவன்தான் ஏமாந்த நாட்டிலே வசதியாக இரு வாழுகின்ற கந்துக்கடன் என்ற ஒரு பெரும் வணிகன். அவன் தனக்கு பிறந்து இறந்து போன குழந்தையை இரவிலே கொண்டு வந்து புதைப்பதற்காக அந்த சுடுகாட்டுக்கு வருகின்றான். அவ்வாறு அவன் வரும் பொழுது ராணி விசையை தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய ராஜ முத்திரை மோதிரத்தை அணிவித்து, அவள் தன் கழுத்திலே அணிந்திருந்த சீவக சிந்தாமணி என்ற அந்த மணிமாலையின் குழந்தைக்கு மாட்டிவிட்டு கீழே கிடத்திவிட்டு ஒரு மரத்தின் பின்னால் போய் மறைந்து கொள்கின்றாள். சிறிது நேரத்திலே அந்த கந்துக்கடன் தன் குழந்தையை புதைத்துவிட்டு திரும்பும் பொழுது குழந்தை அழுகின்ற சத்தத்தை கேட்டு திடுக்கிடுகின்றான். பிறகு அருகே வந்து பார்த்தபோது ஒரு அழகான குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அதை எடுத்து பார்க்கிறான். அதன் கைகளிலே முத்திரை மோதிரம் பளிச்சென்று தெரிகின்றது. மேலும் அதன் கழுத்திலே சிந்தாமணி மாலையும் இருக்கின்றது. அவன் ஓரளவுக்கு புரிந்து கொள்கின்றான். நாட்டில் நடந்த நடப்புகள் அனைத்தும் அவன் புரிந்திருக்கின்றான். ஏற்கனவே சிந்தாமணி மாலையை அவன் பார்த்திருக்கின்றான். இந்த குழந்தை நம்முடைய அரசனுடைய குழந்தைதான் என்று அவன் அப்போது புரிந்து கொள்கின்றான். உடனே அந்த இருட்டிலே யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றான். வீட்டுக்கு சென்றவன் அந்த குழந்தையை தன் மனைவியிடம் காட்டும் பொழுது அவள் திடுக்கிட்டு இந்த குழந்தை யாருடையது என்று பதறுகிறாள். அப்பொழுது அவன் ஒரு பொய்யை சொல்லுகிறான். இந்த குழந்தை வேறு யாருடையதும் அல்ல, நம்முடைய குழந்தைதான். இந்த குழந்தையை கொண்டு போய் நான் புதைக்கின்ற நேரத்திலே இறைவனுடைய அருளால் மீண்டும் இதற்கு உயிர் வந்துவிட்டது. ஆகவே இந்த குழந்தையை நாம் மீண்டும் மிக நன்றாக வளர்க்க வேண்டும் என்று தன் மனைவியிடம் பொய்யை சொல்லி அந்த குழந்தையை வளர்க்க சொல்கின்றான். அந்த குழந்தைக்கு அந்த இருவரும் சீவகன் என்று பெயர் வைத்து வளர்க்கின்றார்கள். ராணி விசையை தன் குழந்தை மிக பத்திரமாக ஒரு பெரும் செல்வந்தனிடம் வளருவதை கண்டு மகிழ்ச்சி கொள்கின்றாள். தான் யார் என்பது தெரிந்தால் கட்டியங்காரன் தன்னையும் தன் குழந்தையும்

திருடுவான் என்ற அச்சத்திலே அவள் பயந்து துறவரம் பூண்டு ஒரு சமணத்துறவியாக அவள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுகின்றாள். கந்து கடனும் அவன் மனைவியும் சீவகனை மிக சிறப்பாக வளர்க்கின்றார்கள். அவனுக்கு தான் யாருன்ற உண்மை தெரியாமலே அவன் வளர்கின்றான். அப்போது அவனை அச்சநந்தி என்ற ஒரு முனிவரிடம் கொண்டு போய் அவனை அனுப்புகிறார்கள். அந்த குருவிடம் கலைகள் அத்தனையும் அவனை கற்றுக் கொடுக்க சொல்லுகிறார்கள். அச்சநந்தி முனிவரும் சீவகனை பார்த்த விதத்திலே அவர் தன் ஞான திருஷ்டியால் இவன் யார் என்பதை தெரிந்து கொள்கின்றார். மன்னன் மகன் இவன்தான் என்று தெரிந்தாலும் அவர் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மற்ற மாணவர்கள் மத்தியிலேயே அவனை சாதாரண ஒரு மாணவனாக வைத்து அனைத்து கலைகளையும் அவனுக்கு கொடுக்கின்றார். இந்த நிலையிலே கட்டியங்காரனுடைய ஆட்சி மிக கொடூரமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, நில அபகரிப்பு, கடுமையான வரி விதிப்பு மற்றும் பெண்களை கடத்துதல் போன்ற எத்தனையோ சித்திரவதைகளை அந்த நாட்டு மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட அச்சநந்தி முனிவர் ஒரு நாள் சீவகனை தனியே அழைத்து கட்டியங்காரனை பற்றியும் அவனது கொடூர ஆட்சி முறையையும் பற்றி கூறி, அந்த ஆட்சியை நீதான் மாற்ற வேண்டும், நீதான் புரட்சி செய்ய வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒரு சுதந்திரத்தை நீ பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது வாலிபனாக இருக்கின்ற சீவகன் அச்சநந்தி முனிவரை பார்த்து சொல்லுகின்றான், குருவே, நாமோ சாதாரண ஆட்கள், நான் ஒரு சாதாரண குடிமகன், நான் இந்த நாட்டை எப்படி மீட்க முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அச்சநந்தி முனிவர் அவனை தனியாக அழைத்து, சீவகா, உன் பிறப்பின் ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லுகிறார். நீ சாதாரண குடிமகன் அல்ல, இந்த நாட்டின் மன்னன், அதாவது இறந்து போன சச்சந்தனுடைய மகன் நீ. உன் தாய் உன்னை பிரிந்து விட்டு போய்விட்டாள். யாருக்கும் தெரியாமல் உன்னை மன்னன் மகன் என்று ஊருக்கு தெரியாமல் உன்னை நான் வளர்த்தி இந்த கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தேன். ஆகவே நீ இனிமேல் ஒரு படையை திரட்டி கட்டியங்காரனை பழிவாங்கி இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவனிடம் சத்தியம் வாங்குகின்றார். இந்த சூழ்நிலையிலே கட்டியங்காரனுடைய ஆட்சி ஒருபுறம் வேக வேகமாக மேலும் மேலும் கொடூரங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட சீவகனுடைய திறமை நாள்பட நாள்பட வளர்கிறது. அவன் வாள்சண்டை, வேல்சண்டை, வில்லம்பு மற்றும் யானை குதிரைகளை ஏறி விவேகத்துடன் பல்வேறு வீரக்கலைகளை கற்றுத் தருகிறான். மற்றும் தன் உடன் பயிலுகின்ற நண்பர்களுக்கு வேண்டிய சிறு சிறு உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்து ஒரு திரண்ட சிறிய படையை அவன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். இந்த நேரத்தில் அந்த நாட்டின் எல்லையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் வேறு தேசத்திலிருந்து வரக்கூடிய கல்வர்கள். அந்த கல்வர்களை அடக்கக்கூடிய சக்தி கட்டியங்காரனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு முறையும் கட்டியங்காரன் தோற்று போய்விடுகின்றான். இந்த தகவலை அந்த மாடு ஆடு வளர்த்து கொண்டிருக்கிற ஆயர் குலத்து தலைவன், அதாவது வேடுவர் குல தலைவன், எங்களுடைய ஆடு மாடுகளை மீட்டு வரக்கூடிய எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் அவனுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று கூறுகிறான். இதை கேட்ட சீவகனும் அவனுடைய நண்பர்களும் ஆடு மாடுகளை மீட்பதற்காக காட்டுக்குள்ளே புகுந்து அந்த வேடுவர்கள் குலத்திற்கு உதவி செய்வதற்காக கல்வர்களை எதிர்த்து போராடுகின்றார்கள். போராடி வெற்றி பெற்று அதனை எல்லாம் திரும்பி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்கு அவனுக்கிடம் சிவனிடம் சீவகனிடம் ஒப்படைக்கிறார் அந்த வேடுவர் குல தலைவர். ஆனால் சீவகனோ, நான் தற்சமயம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, எனக்கென்று பல கடமைகள் இருக்கிறது, ஆகவே என்னுடைய நண்பனுக்கு இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். இவ்வாறு இருக்க இவனுக்கு ஆடல் பாடல் இசைகள் மற்றும் இசைக்கலைகள், அழகுபடுத்தும் கலைகள் மற்றும் பல்வேறு விதமான கலைகளையும் கற்றுத் தெளிகின்றான். அதன் பிறகு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனங்கமாமலை என்ற பெண்ணோடு அவனுக்கு நட்பு ஏற்படுகிறது. அனங்கமாலை என்பவள் ஒரு நாட்டிய பெண். அவள் ஒரு நாட்டிய நடன பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறாள். அங்குதான் அவன் எப்போதும் இருக்கின்றான். அவளோடு அவன் இருக்கின்ற காரணத்தால் அனங்கமாலை சீவகனை விரும்புகிறாள், ஒருதலை காதல் படுகிறாள். ஆனால் சீவகனோ அனங்கமாமலையை விரும்பவில்லை. இந்த சமயத்திலே நாம் எப்போதும் தோல்வியடைந்து கொண்டிருந்தாலும் கூட வேடுவர்களை அவர்கள் நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை காப்பாற்றி ஆயர் குலத்திற்காக உதவி செய்தவன் யார் என்று கட்டியங்காரன் கேட்கின்றான். அமைச்சர்கள் அவனிடத்திலே சென்று சீவகன் என்ற ஒரு சிறிய வாலிபன் சில நண்பர்களை துணைக்கு அழைத்து சென்று அவர் கல்வர்களை வேட்டையாடி துரத்திவிட்டு மீட்டு வந்தான் என்று சொல்லும்போது கட்டியங்காரன் பொறாமை கொள்கின்றான். நம்மையோட வலிமையான ஒருவன் இந்த நாட்டிலே வாழக்கூடாது, அவனை எப்படியும் கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான். அவன் என்ன நினைக்கின்றான், ஒரு முறை சீவகனை தேடி வரும்பொழுது அனங்கமாலை வீட்டிலே இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அனங்கமாலையும் சீவகனும் காதலர்கள் என்று தவறாக புரிந்து கொள்கின்றான். உடனே வற்புறுத்தி தன்னுடைய அதிகாரத்தை காட்டி அனங்கமாலையை கவர்ந்து சென்று திருமணம் செய்து கொள்கின்றான். ஆனால் சீவகனுக்கு இதில் விருப்பமில்லை. இப்படி சீவகனுடைய

காதலிதான் அனங்கமாலை என்று அவளை கொடுமை செய்கின்றான். இந்த சமயத்திலே ராசமாபுரத்திலே காந்தர்வதத்தை என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் வித்யாதர நாடு என்று ஒரு நாட்டிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வித்யாதர நாடு எங்கிருக்கிறது என்று சொன்னால் அது அந்தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாயாஜால நாடு என்று சொல்லப்படுகிறது. அந்த வித்யாதரா பெண் எப்படி இங்கு வந்தாள் என்று அதற்குள்ளே ஒரு கிளைக்கதை செல்லுகின்றது. ராசமாபுரத்தின் எல்லையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் காந்தர்வ தத்தை. கந்துக்கடன் எப்படி ஒரு மிகப்பெரிய வணிகனோ அதை போலவே அந்த நாட்டிலே ஸ்ரீதத்தன் என்று ஒரு பெரும் வணிகன் வாழ்ந்து வருகின்றான். அவன் கடல் வணிகன். அவன் ஆண்டுதோறும் கடல் கடந்து சென்று பல்வேறு தேசங்களிலிருந்து அணிமணிகளை வாங்கி வந்து வியாபாரம் செய்து பெரும் செல்வந்தனாக திகழ்கின்றான். அவன் ஒரு முறை மிக பெரும் கப்பலிலே அதிகமான இளைஞர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு தீவை நோக்கி செல்கின்றான். அந்த தீவிலே அவன் வியாபாரம் செய்து அந்த தீவு மன்னனை சந்திக்கும் பொழுது அந்த மன்னன் அவனுக்கு அணிமணிகள், முத்துமணிகள், இரத்தனங்களை போன்றவற்றை கொடுக்கின்றான். அந்த மன்னன் ஸ்ரீதத்தனை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கின்றான். என்ன என்று அவன் கேட்கின்றான். என்னுடைய மகளின் பெயர் காந்தர்வ தத்தை. அவளை நீங்கள் தத்தெடுத்து கொண்டு உங்கள் நாட்டிற்கு, அதாவது ராசமாபுரத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றான். இப்படி இருக்க அந்த கப்பலிலே இவனோடு வந்தவர்கள் அனைவரும் பெரும் புயல் அடித்து அந்த கப்பல் சாய்ந்துவிட எல்லோரும் இறந்து விட்டதாக ஸ்ரீதத்தன் நினைக்கின்றான். பிறகு வேறொரு கப்பலை கொடுத்து அந்த ஸ்ரீதத்தனோடு காந்தர்வ தத்தையை அந்த அரசன் ஏமாந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றான். இப்படி வரும்போது வித்யாதர நாட்டை ஆண்டு வந்த அந்த கரண் அங்கு தோன்றுகின்றான். அவனே ஸ்ரீதத்தன், நீ யார் என்று கேட்க, உன்னை காப்பாற்றத்தான் நான் இங்கு வந்தேன். உன்னையும் வித்யாரத நாட்டை சார்ந்த இந்த காந்தர்வ பெண்ணையும் பத்திரமாக அழைத்து சென்று உன்னுடைய நாட்டிலே விடச் சொல்லி என்னுடைய மன்னன் ஆணையிட்டிருக்கிறான் என்று சொல்ல, அவன் ஆட்டுக்கடா போன்ற ஒரு தோற்றமுடைய ஒரு பறக்கும் வாகனத்தை எடுத்து வந்து ஸ்ரீதத்தனையும் காந்தர்வதத்தையும் இப்போது ஏமாந்த நாடுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த நாட்டிலே அவனுடைய பெண்ணாக, அதாவது ஸ்ரீதத்தனுடைய வளர்ப்பு பெண்ணாக காந்தர்வதத்தை வாழ்ந்து வருகிறாள். இப்போது காந்தர்வதத்தைக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்கிறான் ஸ்ரீதத்தன். ஏனென்று சொன்னால் வித்யாதர நாட்டில் இருந்து கொண்டு வந்த அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதாக அவளுடைய தந்தையிடம் அவன் வாக்கு கொடுத்திருக்கின்றான். இப்போது ஸ்ரீதத்தனை தன் மகளாக வளர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த காந்தர்வதத்தைக்கு ஒரு சுயம்வரம் வைக்க ஏற்பாடு செய்கின்றான். சிறிது அந்த காலத்திலே காந்தர்வதத்தை திருமணத்தை மறுக்கிறான். ஏனென்று சொன்னால் ஆடல் பாடல் இசைக்கலைகளை வல்லவனாக இருக்கக்கூடிய ஒருவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். மேலும் சொந்த உழைப்பாலும் தன்னுடைய வீரத்தாலும் இந்த உலக மக்களை காக்கின்ற ஒரு வீரனைத்தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று அவள் சொன்னதனால் காந்தர்வ தத்தைக்காக ஸ்ரீதத்தன் ஒரு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்கின்றான். அப்படி சுயம்வரம் ஏற்பாடு செய்வதாக இருந்தால் அந்த நாட்டை அப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்டிங்காரனிடம் தான் அனுமதி வாங்க வேண்டும். இப்போது கட்டிங்காரனிடம் சென்று ஸ்ரீதத்தன் தன்னுடைய வளர்ப்பு மகனான காந்தர்வதத்தையை திருமணம் செய்வதற்காக ஒரு சுயம்வரத்திற்கு அனுமதி வேண்டி கேட்கின்றான். அப்போது கட்டிங்காரன் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு உன் மகளுக்கு சுயம்வரம் நடத்து என்று சொல்கின்றான். ஸ்ரீதத்தன் மிகப்பெரிய ஒரு சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்கின்றான். அந்த சுயம்வரத்திலே பல்வேறு விதமான நாடுகளைச் சேர்ந்த இளவரசர்கள் வந்து கலந்து கொள்கின்றார்கள். அப்படி கலந்து கொண்ட அந்த இளைஞர்கள் மத்தியிலே சீவகனும் மாறுவேடம் தரித்து தன் நண்பர்களோடு சென்று கலந்து கொள்ளுகின்றான். யாழ் இசைக்கும் போட்டி ஒவ்வொரு அரசர்களும் தோற்று போய்விடுகிறார்கள். காந்தர்வ தத்தையை போன்று யாராலும் யாழ் இசை படிக்க முடியவில்லை. இறுதியாக
சீவகனை யாழிசைக்கு அழைக்கின்றார்கள். சீவகன் தன்னுடைய ஆடல் பாடல் இசைக்கலைகளை வல்லவனாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் ஒரு மகர யாழை எடுத்து இசைக்கின்றான். சீவகனுக்கும் காந்தவருதத்தைக்கும் இசைப்போட்டி மிக அழகாக நடங்குகின்றது. அப்போது அந்த போட்டியிலே வென்றுவிட்டால் காந்தர்வதத்தையை சீவகன் மணந்து கொள்வான் என்ற கெட்டெண்ணத்தை கொண்ட கட்டியங்காரன் சுயம்வரம் முடிவதற்குள் சீவகனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். அப்பொழுது ஏற்கனவே கட்டியங்காரன் சீவகனுடைய காதலி என்று நினைத்து ஒருத்தி திருமணம் செய்திருந்தான் அல்லவா, அவள் அங்கனமாலை அவள் சீவகன் மீது கரிசனம் கொண்டு சீவகனை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்திலே ஒரு இரகசிய ஓலையை எழுதி அனுப்புகின்றாள். யாழிசையை பாடிக்கொண்டிருக்கின்ற சீவகனுக்கு இரகசியமாக வந்த அந்த ஓலையை படித்து பார்க்கின்றான். இந்த சுயம்வரம் முடிந்தபோது மிக பெரும் ஆபத்து காத்திருக்கிறது, ஆகவே உடனடியாக அந்த இடத்தை விட்டு நீ புறப்படு என்று அதில் எழுதியிருக்கின்றது. இருந்தாலும் சீவகன் பயப்படாமல் அந்த யாழை இசைக்கின்றான். இறுதியான பாடல் பாடும் பொழுது காந்தர்வத்தத்தை சீவகன் மீது கொண்ட காதலால் அந்த பாடல் வரிகளை மறந்து விடுகின்றாள். ஆக சீவகன் கடைசியாக பாடிய பாடல் மூலம் காந்தர்வத்தத்தையை வென்று விடுகின்றான். இப்பொழுது காந்தர்வத்தத்தை தன் கையில் இருக்கின்ற சுயம்வர மாலையை சீவகனுக்கு அணிவிக்கப் போகும்போது ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது போல கட்டிங்காரனுடைய வீரர்கள் சீவகனை தாக்க முற்படுகின்றார்கள். ஆனால் திடீரென்று அந்த அவையிலே மறைந்திருந்த சீவகனுடைய நண்பர்கள் தாக்குதல் நடத்தி சீவகனையும் காந்தர்வதத்தையும் அந்த இடத்திலிருந்து பத்திரமாக அழைத்து சென்று விடுகிறார்கள். இவ்வாறு காந்தர்வதத்தையோடு அவன் சில காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாட்டை காப்பாற்ற எண்ணத்தோடு நாட்டிலே புரட்சி செய்து தன்னுடைய பலத்தையும் திறத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆதரவு திரட்டுவதற்காக பல்வேறு தேசங்களுக்கு சச்சந்த மன்னனாகிய சீவகன் பயணம் செய்கின்றான். அப்படி பயணம் செய்யும்போது அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய மனைவியாகிய காந்தர்வதத்தை சில இரகசிய மந்திரங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். சீவகனும் அந்த மந்திரங்களை கற்றுக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கின்றான் ஒரு நாட்டிலே. அப்பொழுது ஒரு அடிப்பட்ட ஒரு நாய் கதறிக்கொண்டு கிடக்கின்றது சாலை ஓரம். அந்த நாயை யாருமே பராமரிக்கவில்லை, யாருமே ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் ஜீவகாரணியை கொண்டிருக்கின்ற அந்த சீவகனுடைய மனம் பதைக்கின்றது. அவன் அந்த நாய்க்கு மருத்துவம் பார்க்கின்றான், பிறகு உணவளிக்கின்றான். இருந்தாலும் அந்த நாயால் எழுந்து நடக்க முடியவில்லை. இந்த நேரத்திலே காந்தர்வதத்தை சொன்ன சில மந்திரங்கள் அவனுக்கு நினைவுக்கு வருகின்றது. அந்த மந்திரங்களில் ஒரு மந்திரத்தை அந்த நாயின் காதிலே அவன் மெல்ல படிக்கின்றான். என்ன ஒரு ஆச்சரியம், திடீரென்று அந்த அடிபட்டு கிடந்த நாய் ஒரு கந்தர்வனாக உருவெடுக்கின்றான். அவன் பெயர் சுஜந்தனன்.

0: இதுவரை இந்த காப்பியத்தில் ஒரு பகுதி உங்கள் முன்னால் நான் பகிர்ந்து கொண்டேன். சீவக சிந்தாமணி காப்பியம் மிகப்பெரியதாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களோடு இந்த காப்பியத்தின் இறுதி பகுதியை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இதுவரை இந்த காப்பியத்தின் வரலாற்றை சுருக்கமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தமிழ் அருவி. இன்றைய நிகழ்ச்சியில் சீவக சிந்தாமணி காப்பியத்தின் சிறப்புகள் குறித்த உரை வழங்கினார் கவிஞர் வாமு ரா ரவி அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், உம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025.

0: 0000159.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி. கட்சவியல் கலக்கல் பாடல்கள். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை எஸ்எம்எஸ் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரே ஒரு விதிமுறை தாங்க, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. செந்தமிழ் கேட்டிருக்காங்க, தர்மபுரியிலிருந்து பிரியமுடன் திரைப்படத்தில் இருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: 3:08 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவேல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெண்ணாகரம் பகுதியிலிருந்து மஞ்சு, மற்றும் தும்பலல்லி பகுதியிலிருந்து தீபிகா அரவிந்தன் இணைந்து கேட்டிருக்காங்க. அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து அவங்க இருவரும் கேட்கக்கூடிய பாடல்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

3:14 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் என்னான 0:43:42:24:40 இந்த எண்ணிற்கு. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலும் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள்

0: பேர் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்பி வையுங்க.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

கச்சவியில் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திப்பட்டி பகுதியிலிருந்து சரஸ்வதி கேட்டிருக்காங்க. ஜே ஜே திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, சிகே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: 3:22 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சவேல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாப்பாரப்பட்டி பகுதியிலிருந்து கபிலன் வெண்ணிலா கேட்டிருக்காங்க. சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற

0: பொறியியல் கல்லூரி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

நிலைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 3:31 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சவேல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இளம்பிள்ளை பகுதியிலிருந்து மணி, கீர்த்தனா, பூங்கொடி, தேவி, கோபால் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை நம்ம பண்பலையில் கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்பி வைங்க.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம் சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தர்மபுரி.
4: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:38 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து பிரணயா கேட்டிருக்காங்க. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மூன்று மணி 45 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததாக இருக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சவுளூர் பகுதியிலிருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. மழை திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்டு 100% கடல எண்ணெய்.
0: நேர்கள் கவனத்திற்கு தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனை துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம். எனவே அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
9: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
10: ஸ்ரீனி சார், நீங்களா?
9: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
10: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
9: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
11: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
12: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
13: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 3:54 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஹவுசிங் போர்ட் பகுதியிலிருந்து விஜயா கேட்டிருக்காங்க. ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

அடுத்த இந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

என் இசை சார்லோடு பயணித்துக் கொண்டு இருக்கும் நேயுறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் சரியாக 4 மணி. இதா இணைய காத்திருக்கின்றோம். இது விடுத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியோட

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களே, ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பாக சூப்பராக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். 4 மணி அப்படின்னாவே ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு வேலை கொடுக்குற ஒரு டென்ஷனான ஒர்க்காகவும் இருக்கும். ஆனால் நிறைய நேர்கள் வந்து நீயா நானானு போட்டி போட்டு அவங்களுடைய விடையை சொல்கிறதுக்காக ஆவலோடு இருப்பாங்க. நீங்கள் புதிய நேயர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இன்னொரு வாட்டி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தோ உங்களுக்கான நம்பர் தான் 0-3-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிடம், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிடம் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-025 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட ரொம்ப சிரிப்பாகவே இருக்கிற ஒரு தோழி இணைய போகிறாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சிவகாமி, என்னோட பேர் சொல்கிறதுக்கே நீங்கள் அடி ஒரு ஸ்மைலோடு சொல்கிறீங்க.
1: இல்லை, உங்களோட பேரை நான் சொல்கிறத விட நீங்களே சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த கேப் விட்டேன்.
2: அப்படிங்களா? இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி.
1: அது எப்படி சொல்லுங்க கதிரொளி, இன்னைக்கு என்ன ரொம்ப சூப்பராக இருக்கீங்க
2: அப்படிங்களா? இன்னைக்கு வந்து வைகாசி விசாகம், எனக்கு பிடித்த முருகக்கடவுள் அவதரித்த நாள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய முருக பக்தர்கள் வந்து இன்னைக்கு விடைய சொல்லி பரிசு பாடலாம் வெல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஏங்க, நான் சிவன் பக்தர், நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பார்வதி பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஜாலியா விறுவிறுப்பா போறதுக்கான என்ன முயற்சிகள் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்திருக்கீங்க, நிறைய குறிப்புகள்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா?
2: கண்டிப்பாக.
1: மற்றும் ஒருமுறை நேயர்களுக்காக நம்பர் சொல்லிடலாமா? 04-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-105 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் நேயர்கள். நதியே நைல் நதியே,
2: என்னக்கா ஒரே பாட்டா இருக்கு, அதுவும் நதியே நதியேன்னு பாடுறீங்க. அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது நதியை பத்தி குறிப்பு கொடுக்க போறீங்களா?
1: கண்டிப்பா, அத்தனை குறிப்பும் உனக்காகவும் நேர்களுக்காகவும் கொடுத்துடலாம்.
2: எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சனா?

0: நீ யாரு? நீ சரியான சயின்டிஸ்டே. சொல்லுங்க கதிரொலி, முதல் நேயரை இணைப்பில் இணைச்சிடலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வர்க்க வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயஸ்ரீன் குழமாண்டப்பட்டிமா.
0: சரிங்கய்யா, முதல் நேயரா வந்துட்டீங்க. முத்தான மூன்று குறிப்புகள் உங்களுக்காக கொடுக்கப்படும். முதல் நேயரா நீங்களே
1: சொல்லுங்க.
0: சொல்லிட்டீங்கன்னா மாடலும் கொடுத்துடலாம்.
1: சரிம்மா, கொடுத்துருவோம்.
0: சரி,
2: பாட்டு மூலியமே சிவகாமி அக்கா வந்து உங்களுக்கு அழகான குறிப்பு கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி கொடுக்குறேன். இது வந்து ஒரு நீர்நிலைங்க ஐயா. இந்த நதி வந்து சர்வதேச வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு அந்த மூன்று குறிப்பு கொடுத்தாச்சு, பதில் சொல்லலாமே.
1: அது நதி பேர் சொல்லுங்களாமா?
2: ஆமாங்க ஐயா. இது என்ன நதின்னு சொல்லுங்க.
1: நைல் நதி.
2: நைல் நதிங்களா? சிவகாமி அக்கா பாட்டு பாடினதுனால அதுலயே புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: இருந்தாலும் ஒரு கெஸ்ஸிங் தான், நீங்க சரியா தப்பான்னு மட்டும் தான் சொல்லணும்.
2: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றிமா.
0: இனிப்பில் இணையும் அடுத்த நீ.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பெண்ணகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
11: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
12: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
13: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
14: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
13: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
14: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
15: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
0: இன்னிசை சார்லோடும் இசை மலையோடும் இணைந்திருக்கின்றோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியோடு இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
16: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
16: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சந்திரசேகர். உங்களுக்கான அடுத்த குறிப்பு ரெடியா இருக்கு.
16: ரொம்ப நாள் இந்த பக்கம் காத்து வீட்டு தான் நினைக்கிறேன்.
0: கரெக்டா நீங்க லைன் பிடிச்சு வந்துட்டீங்கல்ல.
16: ரொம்ப நாள் பிடிச்சு
0: வந்திருக்கீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல்.
2: கருங்கடல்ல கலக்குது
16: அப்படின்னு
2: சொல்றாங்க. கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வணக்கம்.
17: வணக்கமா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
17: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான அடுத்த குறிப்பு ரெடியா இருக்கு.
17: குடுங்கம்மா.
2: பண்டைய ரோம பேரரசின் வடக்கு எல்லையா கூட இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கய்யா.
17: இது எந்த நாட்டுலமா இருக்குது?
2: நம்ம நாடு இல்ல, வெளிநாடுதான். அதாவது ஒரு குறிப்புனா நீங்க அடுக்கடுக்கா வந்து நிறைய குறிப்புகள் வாங்கிருவீங்க போல இருக்கே.
0: இல்ல எங்களோட தாட் என்ன அப்படின்னா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் நாங்க விடைய சொல்லிருவோம்ல.
17: அதுக்காக அடுத்த நம்பருக்கு வாய்ப்பு கொடுத்தாருமா.
0: நன்றி நன்றிங்க ஐயா, இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேரம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: பண்டாரிலி விஸ்வநாதன், மேட்டூர்ல இருந்து.
0: சரிங்க ஐயா, விடையோட வந்திருக்கீங்களா?
1: தனுபி ஐரோப்பிய கட்டத்தில் உள்ளது.
0: எப்படிங்க ஐயா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
1: தினசரி பேப்பர் படிக்கிறதுலாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா.
0: சூப்பர்ங்களா, அப்டேட்ல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இந்த நதியை பத்தி மேலும் ஏதாவது குறிப்புகள் தெரிஞ்சா சொல்லலாமே.
1: குறிப்பு சொல்றதுக்கு படிக்கிற
0: பிடிக்க முடியாதுன்னு வந்துட்டீங்களா? சரிங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: உங்களுக்கான
0: ஒரு பாடல அழகா கொடுத்தல்லாம். நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு.
1: நன்றி.
0: சொல்லுங்க கதிரவேலி, நிறைய குறிப்பு எல்லாம் வச்சிருக்கீங்க.
2: ஆமா, நேயர் வந்து சரியான பதில சொல்லிட்டாங்க. வேற
0: இப்ப எனக்கான பாடல் நீங்க கொடுக்க போறீங்களா?
2: அதுக்கு முன்னாடி இந்த நதியை பத்தின மேலும் குறிப்புகள் தெரிஞ்சுக்கலாமே.
0: அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
0: சொல்லுங்க கதிரொலி, அந்த
2: இந்த நதியோட பேர் பார்த்தீங்கன்னா டான்யூப் நதி. ஐரோப்பாவில் 2வது மிக நீளமான நதி இதுதான்.
0: சரி,
2: இந்த நதி சர்வதேச வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவுக்கு மிகவும் புகழ் பெற்றது. 10 நாடுகளை கடந்து கருங்கடல்ல கலக்குதுன்னு சொல்றாங்க. பண்டைய ரோம பேரரசின் வடக்கு எல்லையா கூட இது இருந்திருக்கு. இதன் அழகிய நீர்பரப்புகளும் நதிக்கரை நகரங்களும் உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குது. இந்த நதியில ஈட்டி மீன், சாந்தர், உச்சன், கெழுத்தி, விலாங்கு வகை சார்ந்த நன்னீர் மீன்கள் போன்ற நூற்றுக்கணக்கான மீன் இனங்கள் வாழிடமா அமைந்துள்ளது இந்த நதி.
0: ஓ, சரி சரி.
2: இதன் கழிமுகத்திலும் ஆற்றின் கீழ்பகுதியிலும் முழு உவர் மீன்களும்
0: வாழ்தான். சரி,
2: இது பிளாக் ஃபாரஸ்ட் பகுதியில். இது பிளாக் ஃபாரஸ்ட்னா நம்ம என்ன நினைப்போம்? கேக்க தான் நினைப்போம். ஆனா இங்க வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட்ன்ட்டு பிராக்கக் மற்றும் பிரேக் ஆகிய இரு நீரோடைகள் வந்து இணைந்து உருவாகுதான். ஐரோப்பிய 4 முக்கிய தலைநகரங்கள் வழியாக தான் இந்த நதி பாயுது அப்படின்னு சொல்றாங்க. இது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட சதுப்பு நிலங்களை உருவாக்குது இந்த நதி. இந்த நதியோட பேர் பாத்தீங்கன்னா டான்யூப் நதி.
0: அப்படியா? சூப்பராக, அருமையான குறிப்புகள்லாம் சொல்லிட்டீங்க. நன்றி. நேயர்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்பாக
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
9: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254.
10: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
11: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன்

0: மற்றும் ஹைமார்க் முத்திரியுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி 28 PR சீனிவாசராவ் தெரு தர்மபுரி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: டப்புன்னு ஒரு நாலஞ்சே குறிப்பில் இந்த நேயர் வந்து வெளியே சொல்லிட்டாங்க. அந்த நேயருக்காக இனிதான ஒரு பாடல் இது உங்களுக்காகவும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான

0: ரீப்ளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: என்னிசை சார்லோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற முது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: அப்படிங்களா, சரி உங்களுக்கு கணக்குறிப்பு கொடுக்கலாமா? இது வந்து ஒரு பழ வகை, அரிய வகையானது. படரும் புதர் செடியில் பூத்து குழுங்கும் காய்க்கும் வகையை சார்ந்தது இது. முயற்சி இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நாங்க மதுரம்பாளையம் ராமகாயிருந்து ஒன்னாவது.
0: நலமா இருக்குங்க ஐயா. போன் நம்பர் சொல்ல, ஒன்னும் முழுசா அட்ரஸ் சொல்லுங்க ஐயா. நீங்க
2: தெரிஞ்சுட்டேனம்மா.
0: சரிங்க ஐயா, சாப்பிட்டீங்களா?
2: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேங்க ஐயா. உங்களுக்கு கணக்குறிப்பு கொடுக்கலாமா?
2: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: இது வந்து பாத்தீங்கன்னா காட்டு பகுதியில வளரக்கூடியதுங்க ஐயா. கத்தாழையில பழம் வரும், ஆனா நாம சாப்பிடுறோமா அந்த பழத்தனே எனக்கு தெரியல. சரியா?
2: அது சாப்பிடுங்க சின்ன வயசுல.
0: சரிங்க, நீங்க சப்பாத்தி கள்ளி சொல்றீங்கல்ல, சப்பாத்தி கள்ளி சொல்றீங்களா?
2: கொல்ல வாரம் இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும்.
0: அந்த நாதேரி பழம் சொல்றீங்க, அப்படி அப்படியா? அது இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நெய்யறி வரப்போம். வரவேற்போம். வருக வழக்கம்.
2: இனிமையான
0: நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்த பழ வகையை வந்து முதன் முதல்ல ஐரோப்பாவில தான் கண்டுபிடிச்சாங்க. சாப்பிடக்கூடிய பழ வகை தான் இது. கோவப்பழமா? நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம் சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தர்மபுரி.
5: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
6: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
5: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
6: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
5: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில் தர்மபுரி.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
0: 4:23 இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம்.
8: அன்பு சகோதரிக்கு அற்புதமான இரு
0: மாலை வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: இந்த ஐயா மழை வந்ததுமே லைட்டா இருட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால இரவு நினைச்சிட்டாங்கன்னு
0: நினைக்கிறேன். அப்படியா? சரிங்க ஐயா, அடுத்தவங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுக்கலாமா? ஊதா நிறத்துல இருக்கும். நம்ம திராட்சை பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய வடிவுல அந்த அந்த சைஸ்க்கு தான் இருக்கும். அந்த பழம் இல்லைங்கய்யா. நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
10: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? இது நாவற்பழம் இருக்கு இல்லையா, அது போல கலரா இருக்கும். அதனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறிது புளிப்பும் சிறிது இனிப்பும் சேர்ந்தது போல இருக்கும். அதுல நிறைய வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு.
9: என்னங்க டேட்ஸா? பேரிச்சம்பழம் சொல்றீங்களா?
0: பாத்தீங்களா, எனக்கே கேட்கல அந்த குறிப்பு. ஆனா நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வந்ததுனால கரெக்டா டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க தானே கதிரொலி.
9: கண்டிப்பா, இந்த தம்பி பேரிச்சம்பழம் சொன்னதுனால நமக்கு வாங்கி போஸ்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். முயற்சி, நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்து

0: தென்னகிரி வரவேற்போம். வருக வணக்கம். வருக
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: என்எம்துரை நாகசம்லேருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா,
1: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: மேலும் உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இது வந்து மலை சரிவுகள்ல அதிகமா காணப்படும் இந்த பழம்னு சொல்லலாம். அதே போல
1: பழம்
0: இல்லைங்க ஐயா. நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேயரிடம் சந்திக்கும் முன்பாக,
2: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
0: சொல்லுங்க கதிரொலி, ஏதாச்சும் உங்களுக்கு கெஸ்ஸிங் இருக்கா, என்ன பழத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு?
3: இந்த பழம் பார்த்தீங்கன்னா, இனிப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் இரண்டு சுவையும் கலந்த மாதிரி இருக்கும்.
0: அதுக்காக மாம்பழம் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது நீங்கள், சரியா? இப்போ சீசனில் விற்கிறதுனால நான் சொன்னேன். இனிப்பில்லை நீங்கள் மடத்தினே இறை வரவேற்போம். பருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கய்யா?
1: ரெண்டு பேர் நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கோங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: என்னென்ன பழம் உங்க கடையில இருக்கோ அதெல்லாம் ஒரு எத்தனை கிலோ சொல்லலாம் சிவகம்?
0: இல்ல, உங்களோட விருப்பம் தான், நான் எது கேட்க விருப்பப்படல.
3: 260 இருப்பாங்களா?
0: இருங்க, அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்க ஐயா, உங்களுக்கு சொல்லுங்க. ஈசம் பழம் இல்லைங்க ஐயா. நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேரிடம் பேச முன்பாக,
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா, பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
10: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500-84-8820.
0: விறுவிறுப்பான வெடித்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்துகிட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களும் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, இருந்தாலும் நானும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற நேயர்களுக்காக மற்றும் ஒரு முறை பண்பலையினுடைய நிலையை நம்பர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81 1-0-21-94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வரவேற்போம். வருக வணக்கம்.
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம். யாரைங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: நான் காரி மலப்புக்கூடிய குமார்.
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த குறிப்பு, அழிந்து வரும் சிவப்பு பட்டியலில் காணப்படும் ஒரு தாவரம் தான் இது. இது வந்து 188 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க.
3: இணைப்பிலையும்
0: அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: இணைப்பில் இணையம் நேயர் வருக வணக்கம்.
12: வணக்கம். ராஜேஸ்வரி.
3: ராஜேஸ்வரி அம்மா, ஆன்சரோட வந்திருப்பீங்க நினைக்கிறேன்.
12: நலமா
0: இருக்கோங்க. உங்களுக்கான குறிப்பு குடுக்கறோம், கேளுங்க.
3: 1850 இது பரவலாக காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இது வந்து குளிர் பிரதேசத்துல மலைச்சரிவுகள்ல அதிகமா காணப்படும்.

0: செரி பழம் இல்லம்மா முயற்சிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் உங்களுடைய தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருக்கின்றோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடுத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியோடு.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: கதிரொலி
0: சொல்லுங்க. சிவகாமி
1: ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க.
0: நிறைய பழம் எல்லாம் கேட்டுட்டு எனக்கும் நிறைய பழம் எல்லாம் சாப்பிடணும். விதவிதமா பழங்கள் எல்லாம் சொல்லி நேயர்கள் வந்து உசுப்பித்திட்டாங்க.
1: அப்படியா? 4:31 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி பிள்ளையும் அடுத்த நீரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரீங்க இது பேசுறீங்க? சரிங்கய்யா, உங்களுக்கான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இது படரும் புதர் செடியிலேருந்து கிடைக்கக்கூடியது, மலைச்சரிவுகளில் குளிர் பிரதேசத்தில் விளைவிக்கக்கூடியது. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஊதா நிறம் மேலே இருக்கும் கலர் கொண்ட இந்த பழத்தில் வெட்டினால் லைட் கிரீன் கலரில் காணப்படும். 4 குறிப்பு சொல்லிட்டாங்க
2: உங்களுக்கு.
1: என்னங்க இல்லைங்கய்யா, அந்த பழம் அல்ல. நன்றி, நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நேரில் வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம். தர்மபுரி தங்க பண்பலைக்கு தர்மம்.
1: வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லலாமா?
3: மூர்த்தி.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான அடுத்த குறிப்பு சொல்லலாமா?
3: நானே சொல்றேன் பாருங்க மேடம். தப்பா ரைட்டானே?
1: சூப்பர், சொல்லுங்கய்யா.
0: நான் பதிலோட வந்திருக்கேன், நீங்க குறிப்பே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க.
1: ஈச்சம்பழம் இல்ல, நிறைய பேர் பேரிச்சம்பழம் ஈச்சம்பழம் இதே சொல்லிட்டீங்க, ஆனா குறிப்பு கேட்ட விடை அதுவல்ல. நன்றி நன்றி நன்றி. கதிரொலி, இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பா இப்ப நீங்க வந்து விடையே சொல்லுவீங்களா இல்ல நான் விடையே சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம். இனிப்புல இருக்கீங்க?
1: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமாங்கய்யா?
4: சொல்லுங்க.
1: இந்த பழத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஆரஞ்சு கலர்ல விதை இருக்குங்கய்யா. முதன் முதல்ல ஐரோப்பாவில தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் கிரிஃபித் என்பவரால் 1836 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அரிய வகை பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா 188 வருடங்களுக்கு தற்பொழுது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
4: என்னங்க? மிர்கில் பெர்ரி.
1: பெர்ரி, கரெக்டான விடையை சொல்லிட்டீங்க. நன்றி. எப்படி கண்டுபிடிச்சிங்க?
4: இணையத்தில்தான் பார்த்தீங்க.
1: சரிங்க சரிங்க. என்ன படத்துலேருந்து பாடல் கொடுக்கலாங்க உங்களுக்காக?
0: சரியான பதில். அந்த நேயரம் வந்து சரியான பதில சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு அரிய வகை பழம்னு கூட சொல்லலாம், ஏன்னா 188 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. படரும் புதர் செடியில் பூத்து காய்க்கும் வகையை சார்ந்தது. இது நாவல் பழம் கலர்ல இருக்கும், ஆனா அதை வெட்டினீங்கன்னா லைட் கிரீன் கலர்ல இருக்குமா. புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவை கொண்டது இது. கண்டிப்பா இந்த குறிப்பு சொன்னதுனாலே நீங்க எனக்கு வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்ல, அந்த பழத்தினுடைய பேரை சொல்லும் போது அப்படியே டெம்ட் ஆகுது இல்ல?
0: ஆமா கண்டிப்பா. உருளை வடிவத்துல ஒரு திராட்சை அளவுலதான் இருக்குமா இது.
1: இது வந்து பார்த்தீங்கன்னா 188 ஆண்டுகளுக்கு பிறகு ப்ளூபெரியில் ஒரு இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இனத்தினுடைய பேர் தான் சுரேஷ் ஐயா கரெக்டாக சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு கழகத்தினால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் ஆராய்ச்சியின் பொழுது இந்த ப்ளூபெரி அப்படிங்கிற அந்த பழத்தினுடைய மற்றும் ஒரு வகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கனடா மற்றும் அமெரிக்காவின் தேசிய பழமாகவும் உள்ளது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். சிறப்பான பதிலை சொன்ன அந்த நேயருக்காகவும் கதிரொலி உங்களுக்காகவும் ஒரு இனிய பாடல் கொடுத்துடலாமா?
0: கண்டிப்பா.

0: பிரீஃப்ஸ். விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னுதான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: இன்னிசை சாரலோடு ரசித்துக் கொண்டிருக்கின்ற விடை தேடும் மின்னாக்கள் நிகழ்ச்சி 4:41. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைப்பில் இணையும். அடுத்த நேரைய வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யாரீங்க இருந்து பேசுறீங்க?
9: ஈரோடு மாவட்டம்.
8: ஆ, சரிங்க ஐயா, உங்களுக்கான அடுத்த குறிப்பு கொடுக்கலாமா?
10: இது வந்து ஒரு மரங்க ஐயா, சுமார் 30 சென்டிமீட்டர் மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஒரு மரம். சங்க காலத்துல புகழ் பெற்ற மரம் கூட சொல்லலாம். சங்க இலக்கியங்கள்ல இந்த மரத்தை பத்தி புகழ் பாடி இருக்காங்க. 30 மீட்டர் உயரம் வளரக்கூடிய மரமும் இது. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர், வருக, வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
11: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
10: பாபையா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? இது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா, நேபாளம், வங்காளதேசத்துல எல்லாம் அதிகமா காணப்படுமா இந்த மரம்?
11: ஓகே, வேற குறிப்பு? ஒரு குறிப்பு வேற மேடம்.
10: உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்புனா, உறுதியான மர வகைகளில் ஒன்று.
12: நடைபெறுகிறது.
13: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின்
14: பண்ணு.
15: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
16: வணக்கம் அம்மா.
8: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
16: திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா, இளங்கோவன்.
8: சரிங்க ஐயா, விடையோட வந்திருக்கீங்களா? சொல்லுங்க கதிரொலி, என்ன குறிப்பு அடுத்து?
10: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, நீர்நிலைகளில், ஆற்றோரங்களில், மலை பகுதிகளில், அதாவது அடர்ந்த காட்டோர பகுதிகளில் இந்த மரம் அதிகமா காணப்படும் சொல்றாங்க. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
8: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
10: வருக, வணக்கம்.
17: வணக்கம் மேடம்.
10: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
17: தர்மபுரி மாவட்டம், ஆண்டியல்லி பஞ்சாயத்துலேருந்து நடமாடும் பஞ்சர் கடை கோயில் தான் பேசுகிறேன்.
8: ஐயா, இப்போ பஞ்சர் போடணும் அப்படின்னா எவ்வளோ ரேட்டுங்க ஐயா வாங்குவீங்க? இப்போ ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு பஞ்சருக்கு எவ்வளோங்க ஐயா ரேட் வாங்குவீங்க?
10: நினைச்சுங்க,
17: பொதுமக்களுக்காக
8: நல்லது ஒரு

0: செஞ்சிட்டு இருக்கீங்க, சிறுக்கட்டும் உங்களுடைய தொழில்.
1: மாற்றுத்திறனாளிங்க மேம், நான்
0: அப்படிங்களா,
1: மாற்றுத்திறனாளிங்க.
0: சூப்பர்.
1: ஏதோ என்னால் முடிஞ்சத ஒரு சேவை மாறுது.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
1: கொடுங்க மேம்.
2: இந்த மரத்தினுடைய கட்டைகள் வந்து வீட்டின் கதவு, ஜன்னல் சட்டங்கள்லாம் செய்ய பயன்படுதுங்க ஐயா.
1: தேக்கு மரம்.
2: தேக்கு மரம் முயற்சிங்க. நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
6: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா,
10: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
11: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
0: 4:46 இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். உங்களுக்கான குறிப்பு ரெடியா இருக்கு, சொல்லிடலாமா?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாடம், சண்முக சுந்தரம்.
0: சூப்பர், சொல்லுங்க கதிரொலி, உங்களுக்கான குறிப்பு.
2: சண்முக சுந்தரம் ஐயா, உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, அட நிறமுடைய மரப்பட்டைகளை கொண்டது இந்த மரம்
1: கற்பக வருஷ மரம்.
2: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
12: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
12: என்ன
2: கிளாஸ் படிக்கிறீங்க கௌதம்?
12: 4th ஸ்டாண்டர்ட்.
2: 4th படிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்ன குறிப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்? மரத்தை பத்தி கொடுத்துட்டு இருக்கோமா? நீங்க உங்க கிளாஸ்ல எல்லாம் நிறைய மரமெல்லாம் படிச்சிருப்பீங்க
12: தானே?
2: இப்போ வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விடை தெரியுமா? சொல்லலாமே. அரச மரங்களா? முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நிறைய குறிப்பு கொடுத்துட்டோம் கதிரொலி, என்ன மரம் சொல்ல போறீங்க நீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், சொல்லிடுங்களேன்.
2: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குறிப்பு.
0: சொல்லுங்க.
2: இந்த மரம் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நோய்களுக்கு சிறந்த நிவாரணியா இது இருக்கு.
0: சூப்பர். நிறைய புக்கெல்லாம் படிப்பீங்களா நீங்க?
2: ஆமா, மருத்துவம் சார்ந்தது. இந்த மாதிரி நமக்கு தேவையானதை மட்டும்
0: சொல்லியிருந்தா, நேற்று நைட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், இப்படியே உங்கள் வீட்டுக்கே வந்துருப்பேன், ஒரு 300 மீதியாக இருந்திருக்கும்.
2: அதாவது அது தப்பா போயிடுச்சுன்னா வந்து என்னை கேட்கக்கூடாது. அதனால சிறந்த மருத்துவத்துக்கு டாக்டர் தான் அணுகணும். சரிங்களா, மறுபடியும் என்னவே டாக்டர் மாதிரி பேச வச்சிட்டீங்க.
0: கரு மருது மரம் அப்படிங்கிற குறிப்பு தானே, அதுக்கேற்ற குறிப்புகளை தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க.
2: சரியான பதில். ஆனா உங்களுக்கான பரிசு பாடல் இல்லை, எனக்கான பரிசு பாடல் தான் கரு மருது மரம். இந்த மரத்தோட பேரு ஆந்திர மாநிலம் பப்பிகொண்டா தேசிய பூங்காவில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மழை காலத்துல தண்ணீரை உறிஞ்சி கோடை காலத்துக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் கொண்டது இந்த கருமருது மரம். ஒட்டக மாதிரி கோடை காலத்துக்காக
0: இப்பவே போயிட்டு ரெண்டு மரம் வாங்கிட்டு வரலாம் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா, காடுகள்லாம் இருக்கு, தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து உங்க வீட்டை நட்டுக்கோங்க.
0: சரி,
2: அதுக்கப்புறம் இந்த பட்டைகள் வந்து இதய நோய்களுக்கான மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுதாம். செழுமையான நிழலை தருதுன்றதுனால மருத்துவ குணம் மிக்கது இல்லைங்களா? இந்த காற்றை சுவாசிக்கும் போதே நம்மளுடைய குடல்லாம் வந்து புத்துணர்ச்சி பெறுதுன்னு சொல்றாங்க. குடல் புண், பல் சொத்தை, ஒற்றை தலைவலி, தசை பிடிப்பு, உடல் பருமன், இதுக்கெல்லாம் கூட பயன்படுதான் இந்த மரம்.
0: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால கண்டிப்பா நான் இது வரைக்கும் மரமே வைக்கல, இந்த மரத்தை தான் நான் வாங்கிட்டு வந்து வளர்க்கப்போம்.
2: கண்டிப்பா வைங்க. இதன் இலைகளை வந்து பட்டுப்பூச்சி உணவா உட்கொள்ளுதுன்னு சொல்றாங்க. அந்த நோய்கள் மட்டும் இல்ல, மஞ்சள் காமாலை, காச நோய்க்கு கூட இந்த மரம் வந்து பயன்படுதுன்னு சொல்றாங்க.
0: சூப்பர், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கண்டிப்பா.

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் கேட்டு வசித்துக் கொண்டிருக்கின்ற நேர மாலை 4:53. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல் 94-86-81-1-0-5, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
9: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
10: வணக்கம்.

0: கதிரொலி, இப்போ ஒரு அற்புதமான மருத்துவ மூலிகையான ஒரு மரத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ
1: கண்டிப்பா
0: உங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நான் ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
1: இனிப்பிள்ளி நேயர் வர்க்க வணக்கம்.
2: வணக்கம் மேடம், என் பேர் அதியம்மன், தருமபுரி மாவட்டம் நல்லமலை ஒன்றியம் தமணப்பட்டி கிராமத்திலிருந்து பேசுகிறேன்.
1: சரிங்க, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: அந்த மரத்தினுடைய பேர் தானே மேடம்?
0: ஐயோ, மரத்தினுடைய பேர் நாங்களே சொல்லிட்டோம். அடுத்து உங்களுக்கான குறிப்பு, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு ஆடைங்கய்யா, புகழ்பெற்ற உடையை சார்ந்தது, நெசவு தொழிலுக்கு ஒரு உன்னதம் தரக்கூடியது இந்த ஆடை.
1: ஒரு ட்ரெஸ்ஸுங்கய்யா, இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு நீங்க சொல்லலாம்.
2: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: இனிப்பு இனியும் நேயர் வருக வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மேம், தருமபுரி மாவட்டம் ஏறுபள்ளி பேசுறோம்.
0: உங்க வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவை குறைச்சிடலாமா? அடடா, குறையுமா குறையுமா, நானே இப்பதான் லைன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? சரி சரி, உங்களுக்கான அடுத்த குறிப்பு சொல்லலாமா? இந்த உடை வந்து நெய்யப்படுறது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல மட்டும் நெய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடைக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. புடவைதான், சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த குறிப்பு, என்ன புடவைன்னு சொல்லணும் இல்லையா?
1: நிறைய புடவை இருக்கு இல்லைங்களா? காட்டன் இருக்கு.
3: காட்டன்,
1: நான் சொன்னதுனால திருப்பி நீங்க அதே காட்டன் சொல்லிட்டீங்களா? கடந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயரிடம் பேச முன்பாக,
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்,
8: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
9: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
10: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
9: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
10: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
12: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
13: வணக்கமா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
13: மதிவன் பாலி, மோகன் பேசுறேம்மா.
0: சரிங்க, விடையோட வந்திருக்கீங்களா?
13: முயற்சி பண்றேம்மா.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இது 14th century பாட்னாவை சேர்ந்த தேவ் அப்படிங்கிற மன்னர் தான் இந்த புடவையை வந்து அறிமுகப்படுத்தினாரு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் மட்டும்தான் பிரதானமாக நெய்யப்படும் ஒரு புடவை.
13: நம்ம ஒரே ஒரு பரிச்சி சேலைன்னு சொல்லிட்டு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க, அது
0: இல்லைங்க. இல்ல இல்ல, இந்த புவி 2009 தான் இது புவிசார் குறியீடு பெற்ற ஒரு புடவையை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரை சந்திக்கும் முன் பார்க்க,
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
17: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
18: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட்

0: பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: கதிரொலி இப்ப நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம்.
4: கண்டிப்பா
3: இந்த புடவையை பத்தி பத்தி நிறைய பேசலாம், நேரம் குறைவா இருக்கு. இது வந்து வெளிநாடுகள் வரை ஏற்றுமதி செய்யப்படும் ஒரு பொருளாக இருந்தது. பெருகி வரும் விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் அதனுடைய காரணமாக ஃபேமஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஷோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கட்டாயமாக காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் இது அப்படின்னு சொல்லலாம். எங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் கஞ்சம் மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த புடவை வந்து ரொம்ப ஃபேமஸ். 2009 புவிசார் குறியீடு பெற்ற இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா பந்தா ஊசி வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு புடவை அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன், தாமரை, ஆமை, சக்கரம் போன்ற அம்மாநிலத்தினுடைய பாரம்பரியத்தை உணர்த்தும் உருவங்கள் அமைய பெற்றிருக்குது. சிறிய மீன் வடிவம் பாரம்பரியம் செழிப்பையும் உணர்த்தக்கூடியது அந்த மீன் சின்னம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா புடவையிலும் ஒரு மீன் சின்னம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா ராய் வருவாங்க தெரியுமா?
4: கண்டிப்பாக.
3: அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராய் இவங்களுடைய திருமணத்தில் கூட ராதா குஞ்சா அப்படிங்கிற இந்த பொம்மக்காய் புடவையை வந்து அவங்க அணிஞ்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகத்தினால் மட்டும் நெய்யப்படுறதுனால இதனுடைய நெசவு வந்து கொஞ்சம் இப்போ டவுன் ஆகிடுச்சு. அதனால் இதை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கம் வச்சு நடத்திட்டுருக்காங்க ஒடிசா மாநிலத்தில். இது என்ன புடவை அப்படிங்கறத நீங்க சொல்றீங்களா கதிரொலி?
4: பொம்காய் புடவை.
3: சூப்பரா இருக்குல்ல?
4: சரியா இருக்கே. எனக்கு ரெண்டு புடவையை வாங்கிட்டு வந்துருங்க.
3: கண்டிப்பா வாங்கிடலாம். இனிசை சரல் தர்மபுரி பண்பலை 102.5 இதுவரை கேட்டு ரசித்தும்
4: விடை தேடும் வினாக்கள்.
3: நன்றி. இணைப்பில் இணைந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை.

0: உங்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:08.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல்.

0: எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: ஹே, தெரியுமா, நேற்று சுந்தர் சூயிசைட் அட்டம் பண்ணிட்டான்.
5: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
6: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
6: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

மலைக்கன்றல்ல முதலாவதாக ஒலிக்கவரக்கூடிய பாடல் வித்யாசாகர் இறை இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து.

0: வங்கி பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி, நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
7: நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
12: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
13: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. B.Pharm, D.Pharm, B.Sc நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, B.Ed போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
15: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
16: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
15: அப்படியா?
16: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
17: மாணவர்கள்

0: விவசாயிகளின் ஊற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தர்மபுரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: 5:24 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல் மாலை தென்றல். அடுத்ததா ஒலிக்க வரக்கூடிய பாடல் கார்த்திக் ராஜா இசையில பழனி பாரதி, வரிகள்ல ஹரிஹரன், வைபவ் சர்மா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்தில் இருந்து.

0: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் College Counseling Code 2610.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன்
4: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
1: மாலைத்தன்றல்ல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் தேவா இசையில உன்னிகிருஷ்ணன் பாப்ஷாலினி பாடியிருக்கக்கூடிய பாடல் அப்பு திரைப்படத்திலிருந்து.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஐந்து மணி 40 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் ஏ ரஹ்மான் இசையில, பா விஜய் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் தென்னாலி திரைப்படத்தில் இருந்து.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
5: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 5:47 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒளிபரக்கூடிய பாடல் வித்யாசாகர் இசையில ஸ்ரீனிவாஸ் KK ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
7: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
10: ஐந்து வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
11: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
12: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
11: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
12: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா.

0: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது.
1: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் திருக்கோவில்.

0: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் உள்ள அருள்மிகு கெங்கையம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் சிரசு ஊர்வலம் என்பது ஒரு முக்கியமான மற்றும் பாரம்பரியமான திருவிழாவாகும்.
1: அம்மா குடியாத்தம் கங்கையம்மா, நீதாமா எங்களுக்கு துணை, உன்னை விட்டா எங்களுக்கு யாருமா? நாங்க நினைச்சதெல்லாம் நீ நடத்து கொடுக்கணுமா அம்மா. தாயே ஓம் சக்தி.
0: இந்த விழா ரேணுகாதேவி மற்றும் அவரது மகன் பரசுராமனின் புராண கதையை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகிறது. ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகாதேவி தாமரை குளத்தில் நீராடும்போது ஒரு கந்தர்வனின் நிழலை கண்டு சில நொடிகள் மயங்கினார். இதை தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்த ஜமதக்னி தன் மகன்கள் மூலம் மனைவியின் தலையை வெட்டுமாறு கட்டளையிட்டார். 3 மகன்கள் மறுத்த நிலையில் பரசுராமன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றினார். பின்னர் தந்தையின் ஆசீர்வாதத்தால் தாயை உயிர்ப்பித்தார். அப்போது தவறுதலாக வெட்டிய மனைவியின் உடலில் தாயின் தலையை பொருத்தியதால் கெங்கையம்மன் உருவானார். இந்த கதையை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் வைகாசி 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு தரணம்பேட்டையில் உள்ள முத்தியாலம்மன் கோயிலில் இருந்து கெங்கையம்மன் சிரசு ஊர்வலமாக புறப்படுகிறது. சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபாலபுரத்தில் அமைந்துள்ள கெங்கையம்மன் கோயிலில் சிரசு கொண்டு வரப்பட்டு சண்டாளச்சி உடலில் பொருத்தப்பட்டு கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும்.
2: தலைமேலே சிரசு வைத்து நடந்து வரும் ஊர்வலம், தடைகள் யாவினையும் விலக வைக்கும் ஊர்வலம்.
0: சிரசு ஊர்வலத்தின் போது பக்தர்கள் வழிநெடுகளும் பூமாலை சூட்டும், கற்பூரம் ஏற்றும், தேங்காய் உடைக்கும் வழிபாடுகளை செய்கின்றனர். சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த ஊர்வலத்தில் திரளுவார்கள். இந்த விழாவின் போது சுமார் 3 டன் தேங்காய்கள் உடைக்கப்படுவது வழக்கம். கெங்கையம்மன் கோயில் கவுண்டன்ய மகாநதியின் கரையில் அமைந்துள்ளது. கோயிலில் கெங்கையம்மன் மூலவர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார். அம்மன் சன்னதியின் பின்புறம் நாகக்கன்னிகளும் நாக தேவதை சிலைகளும் அமைந்துள்ளன. மூலவர் சன்னதியை ஒட்டியபடி அம்மன் சிரசு மண்டபம் அமைந்துள்ளது. இந்த திருவிழா பக்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். கெங்கையம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வழங்கி அருள் புரிகிறார்.

0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
1: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Minister for Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan today said the Khet Bachao Abhiyan should be made a comprehensive national campaign connecting farms, farmers and villages. The minister said this while chairing a high-level meeting regarding the preparations of the Khet Bachao Abhiyan in New Delhi. During the meeting, he said the focus of the campaign will be on balanced and judicious use of fertilizers, timely advice to farmers in the view of weather.

0: இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைகிறோம். இது பாட்டுத்தான் நிகழ்ச்சி. 6:10 ஆயிடுச்சு. காப்பி எப்படி இருக்கு? சூடா கசப்பா? ஆனா குடிச்சா இதமா இருக்கு இல்லையா? முன்தினம் பார்த்தேன் பாட்டும் அப்படிதான், கேட்டா மனசு கணக்கும், ஆனா முடிஞ்சதோ ஒரு நிம்மதி இருக்கும். சூரிய சாரோட ஏக்கம், ஆரிஸ் ஜெயராஜோட இசையில மாலை நேர காப்பி குடிச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேளுங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் இருந்து.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன்.

நான் இதை சொல்லியாகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு மேடம்?
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி,
8: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
9: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
10: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
11: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
12: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
13: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
14: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். Pre-KG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
16: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
17: அந்தி மாலை வேலையில இசையால் இணைகிறோம். இது பாட்டு தான் நிகழ்ச்சி. உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. முன்தினம் பார்த்தேனே அப்படின்னு கேட்ட உடனே நம்மளுடைய காலேஜ் பழைய நினைவுகளாக ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு டிராஃபிக்ல பஸ்ல மாட்டிக்கிட்டீங்களா? கவலையே வேண்டாம். இப்போ நம்மகிட்ட அடுத்த பாடல் வித்யாசாகர் சாரோட இசையில அப்படியே அழகூரில்னு பீட்டு போட்டதுமே பஸ் ஆட்டோவா மாறிடும், நம்ம மனசும் மெட்ரோவா பறக்கும். தளபதி விஜய் பிளஸ் கிராமத்து கெத்து ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஃபுல்லா எனர்ஜி டானிக்கா இருக்கும்ல. பாட்டுதான் நிகழ்ச்சின அடுத்த பாடல் திருமலை திரைப்படம்.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: உங்கள் அபிமான பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற

0: புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிமவள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதை நெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க

0: பொறுப்புணர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியுங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஏனிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நீ உறவுகளுக்கு மாலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்க.
1: வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, நிலக்கரி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் பிரிவில் 221 காலி பணியிடமும், சிவில் பிரிவில் 178 காலி பணியிடமும், மெக்கானிக்கல் பிரிவில் 145 காலி பணியிடமும், சிஸ்டம் பிரிவில் 43 காலி பணியிடமும், எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 38 காலி பணியிடமும், இண்டஸ்ட்ரியல் பிரிவில் 20 காலி பணியிடமும், புவியியல் பிரிவில் 15 காலி பணியிடம் என மொத்தம் 660 காலி பணியிடங்கள் அறிவிப்பு தான் இது. பிஇ பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக

₹180 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் 11 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் அறிந்திட coalindia.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, துணை இராணுவமான சகஸ்ரா சீமாப்பால் படையில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதற்கான கல்வி தகுதி 10 முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 25 இருக்க வேண்டும். இதற்கு கூடுதல் தகுதியாக சர்வதேச பல்கலைக்கழக இடையிலான விளையாட்டு போட்டிகளில் சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் 7. மேலும் விவரங்கள் அறிந்திட இணையதள முகவரியான ppylyssb.com என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. MTS பிரிவில் 45 காலி பணியிடமும், டெக்னீஷியன் பிரிவில் 20 காலி பணியிடமும், கிளர்க் பிரிவில் 8 காலி பணியிடமும், வனக்காப்பாளர் பிரிவில் 7 காலி பணியிடமும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 4 காலி பணியிடமும், ஸ்டோர் கீப்பர் பிரிவில் 3 காலி பணியிடமும், நூலக தகவல் உதவியாளர் பிரிவில் 2 காலி பணியிடம் என மொத்தம் 91 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதற்கான கல்வி தகுதி 10 +2 ITI பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடும். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹1500 செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹700 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 2026 ஜூன் 3. மேலும் விவரங்கள் அறிந்திட fridu.edu.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. இதில் நிர்வாக அதிகாரி பிரிவில் 27 காலி பணியிடமும், உதவி பேராசிரியர் பிரிவில் 4 காலி பணியிடமும், மைனிங் என்ஜினியர் பிரிவில் 4 காலி பணியிடமும், அக்கௌண்டன்ஸ் ஆபீசர் பிரிவில் 3 காலி பணியிடமும், ரிசர்ச் ஆபீசர் பிரிவில் 2 காலி பணியிடமும், மொழிபெயர்ப்பாளர் பிரிவில் 2 காலி பணியிடம் என மொத்தம் 45 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு BE, BTEC, ME, MTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 18 to 40 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹25 செலுத்த வேண்டும். உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி இம்மாதம் 31. மேலும் விவரங்கள் அறிந்திட upsc.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய ராணுவத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. SSC எக்ஸிக்யூட்டிவ் IT பிரிவில் மொத்தம் 15 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதில் BE, MSC, MCA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 to 24 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் 1. மேலும் விவரங்கள் அறிந்திட joinindiannavy.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணைந்திருந்தோம் இது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியோடு. இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் வலம் வந்த செய்தி குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி நேயர்களே.

6:45 இணைந்திருக்கின்றோம். இது வானிலை அறிக்கையோடு. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிந்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமான மழை பொழிந்த இடம் கிருஷ்ணகிரி பகுதியில் 76 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவானது. வெப்பநிலையின் நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் வரை குறைந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக பெரிதாக குறிப்பிடத்தக்க எதுவும் மாற்றமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளியில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிடும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் பகுதியில் 22 டிகிரி செல்சியஸ் அளவிடும், மலைப்பகுதியான கொடைக்கானல் பகுதியில் 13 டிகிரி செல்சியஸ்

அளவும் பதிவானது. அடுத்த 7 தினங்களின் வானிலை முன்னெச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை மத்திய மேற்கு, தென்மேற்கு மற்றும் குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருந்தது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலேயே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

0: 6:50 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம். உள்ளூர் உலா. உள்ளூர் உலாவில் முதலாவதாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையானது வருகின்ற ஜூன் மாதம் 3 வரை நடைபெற உள்ளது. இதற்கு www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிக்கு 8 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். 14 முதல் 40 வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITI பயிற்சி பெறுபவர்களுக்கு அரசு வழங்கும் தேசிய தொழில் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்பும்

0: உள்ளது. எனவே ஆர்வம் உள்ளவர்கள் ITI சேர்க்கைக்கு விண்ணப்பிக்குமாறும், இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கிருஷ்ணகிரி ஆகிய சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும், இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு 043-44-26-24-57 என்ற எண்ணிலோ அல்லது 94-42-52-56-08 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் இணையதளத்தில் தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினால் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. எனவே அனைத்து சேவைகளையும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் பயன்பெறலாம். எனவே பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம். எனவே அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கிராம பிரியா கோழி குஞ்சுகள் 4 முதல் 5 வார கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளது. தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனம் கிராம பிரியா இறைச்சி மற்றும் முட்டைக்கு ஏற்றது. வருடத்திற்கு 180 முதல் 220 முட்டைகள் இடும் கோழி குஞ்சுகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் விவசாய பெருமக்கள், கோழி பண்ணை வைத்திருப்பவர்கள், தொழில் முனைவோர்கள் அனைவரும் இந்த கோழி குஞ்சுகளை வாங்கி பயன்பெறலாம் என்றும், இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 90-95-51-31-02 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை கேட்டது உள்ளூர் உலா. இதுவரை உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி. நன்றி நேயர்களே.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு.
4: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தர்மபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். அர்ஜுனன் வந்து துரோணருடைய பிரதம சீடர். அவர் 105 பேருக்கும் சந்த சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா படிக்கிற எல்லாரும் கலெக்டர் ஆகிறது இல்ல, படிக்கிற எல்லாரும் டாக்டர் ஆகுறதுல இன்ஜினியர் ஆகுறது இல்ல இல்லையா, அல்லது நோபல் பரிசு வர விஞ்ஞானி ஆகுறது இல்ல இல்லையா. அது போல வில்லுக்கு விஷயங்கிற பேர் வாங்கினவ யாருன்னு கேட்டா துரோணருடைய மகன் கூட இல்லங்க, அஸ்வத்தாமன் கூட இல்ல, அர்ஜுனன் தான். அர்ஜுனன் தான் துரோணர் அப்படி உள்வாங்க.

0: உடைய ஆற்றல் உள்ளவன். ஆனா அவனே ஒரு இடத்துல எப்ப அதிர்ந்து போனா அப்படின்னா, தனக்கு மட்டுமே பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்த ஒரு வில்வித்தைய காட்டுக்குள்ள ஒரு வேடன் ஒருவன் பயன்படுத்துறத அர்ஜுனன் பார்த்து வியப்படைகிறான். குழச்சிக்கிட்டே வந்த ஒரு நாய அம்புகள் மூலமா அந்த வாயை கட்டி போடுறான் அர்ஜுன. இதே செயல்பாட்ட அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒருத்தனும் செய்யறான். அர்ஜுனனுக்கு கோபம் மட்டும் இல்ல, நான் குருநாதர் மேல சந்தேகமே வந்துருச்சு. போய் வெளிப்படையா கேட்டான். அவர் சொன்னார், அப்பா நான் உன்னே தவிர யாருக்கும் சொல்லித்தல, என் மகனு கூட சொல்லித்தல, யார் அவன் அப்படி தேடி போறான். ராமாயணத்துல வந்து ஒரு படகோட்டியா காட்டு மணி நான் வர்றவன் யாருன்னு கேட்டா குகன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஏகலைவன் என்கின்ற வேடர்குல தலைவன். அவன் அனாயாசியமா அர்ஜுனன் செய்யற அத்தனை வேலையும் செய்யறத பார்த்து துரோணருக்கு ஆச்சரியம் ஏற்படுது. அப்ப அவனை கூப்பிட்டு கேக்குறாரு, உனக்கு குரு யாரு? நீங்க தான் அப்படிங்கிறா. இன்னும் அச்சயம் ஏற்படுது அர்ஜுனனுக்கு, இவருக்கு திகைப்பு ஏற்படுது துரோணருக்கு. நான் எப்ப உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்கவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களை போல ஒரு பதுமை உருவத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு அது முன்னாடி இருந்து நீங்க என்னென்ன எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது பூராத்தியம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அபாவினால நான் ஒவ்வொரு நாளும் அதை உள்வாங்கினேன். அப்படி உங்களை மானசீகமாக நீங்க இல்லாமலே உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக நான் இந்த வித்தையை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப நியாயப்படி துரோணர் பெருமை அடைஞ்சிருக்கணும். சே, நம்மளை பார்க்காமலே ஒருத்தர் நம்மள மாதிரி வர்றானே அப்படின்னு, அல்லது அவனை பாராட்டியிருக்கணும். அவர் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல அவர் செஞ்ச தப்பா ரைட்டான்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அது நிறைய விஷயத்த பேசுவோம், அதுல இது ஒண்ணு. இப்ப அப்படியா, சரி நீ உன்னுடைய ஆற்றலை நான் பாராட்டுறேன், குருவுக்கு ஏதாவது தச்சனை கொடுக்கணுமே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, கட்டாயம் கொடுக்கணும். என்ன வேணும்னு சொல்லுங்க, மான் வேணுமா, மீன் வேணுமா, தேன் வேணுமான்னு அவன் கேக்குறான். அதெல்லாம் இல்லப்பா, நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல, தேன் கூட வேண்டாம் எனக்கு, உன்னுடைய கட்ட விரலை தர முடியுமான்னு கேக்குறாரு. இது உண்மையிலேயே அது கொடூரமான ஒன்று இருக்கேன். ஏந்திரிங்களா, மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இந்த விரலுங்க, கட்ட விரல். வெற்றியா கட்ட விரலை காட்டுவோம். அதனாலதான் பெருங்காமநல்லூர்ல அந்த விரல் ரேகை சட்டத்தை வச்சு அவர்களை அடிமைப்படுத்துறாங்க. இப்ப இந்த விரல்ங்கிறது இது இல்லைன்னா என்னங்கிறது நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். சாப்பாட்டை அள்ளி சாப்பிட முடியாதுங்க, எந்த ஆயுதத்தையும் பிடிக்க முடியாது. இதெல்லாம் இந்த விரல் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. அவன் சற்றும் தயங்காம அந்த விரலை வெட்டி கொடுத்தாங்க. இது அர்ஜுனனுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அவன் வம்சத்தை சார்ந்தவர்கள், இன்னைக்கும் அந்த நாகர்கள் சொல்லக்கூடிய அவர்கள், தங்களுடைய அந்த வேட்டையாடுகிற திறனில் இந்த விரல் இல்லாமலே, அதாவது கட்ட விரல் இல்லாமலே, இந்த நான்கு விரலை வைத்துக் கொண்டு அம்பு விடுகிற ஆற்றலை காலங்காலமாக வளர்த்து கொண்டார்களாம். அவர்கள் ஏகலைவனின் வாரிசுகள், வழிவந்தவர்கள் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கதை தான் கம்போடியால சொல்லப்படுது, இந்த செய்தி தான் பாகுபலியில் சொல்லப்படுது. துரோணர் செஞ்சது சரியா தப்பா, ஏகலைவன் அப்படி கொடுக்கலாமா, அர்ஜுனனுக்கு அப்படி கோவம் வரலாமா, எல்லாம் கதைக்குள்ள இருக்கட்டுங்க. ஆனால் ஒரு சீடன் குரு இல்லாமலே இன்றைக்கு கற்றுக்கொள்ள கூகுள் இருக்கிறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கிறது என்றாலும், குருவை உள்வாங்கி கொண்டு அந்த கலையை கற்று வாழ்ந்து குரு கேட்டவுடன் தயங்காமல் கொடுத்தானே ஏகலைவன், அவனுடைய அந்த சீட மனப்பான்மையை நாம் இன்றைக்கும் பார்த்து வியக்கின்றோம். காலங்காலமாக சொல்லப்படுகின்ற செய்திகள் ஓவியங்களில், காவியங்களில், கற்சிற்பங்களில், அயல் நாடுகளில் எங்கும் நிறைந்திருக்கின்றன. நாம் பயணப்படுகிற போது, படிக்கிற போது, படங்களை பார்க்கிற போதுதான் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நாம் பயணப்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தேடி கண்டடைய வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. நேர்களை இனி கேட்கலாம் திரு இசை நிகழ்ச்சியில். முதல் பாடலாக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் அருண்மொழி கே சித்ரா குரல் வண்ணத்தில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
4: இசை நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வைரமுத்து, பாடல் வரிகளில் ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம், குரல் வண்ணத்தில்

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணைந்திருந்தது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபயண அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்று பண்ணை கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எர்ரபயண அள்ளி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 ஆண்டின் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ₹3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் வெதரம்பட்டி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்பு

0: அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம் சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோளையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விச முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும், தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ரூபாய் 29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.

0: கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3 பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான

தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின்

இருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம், சுவாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் 7:25. இனிமையான இரவு வணக்கம் அன்பு நேயர்களே.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின்னு தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500509984.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை இனி கேட்கலாம் வயல்வெளி.

0: ராமசாமி, ஏன்பா ராமசாமி?
1: சொல்லுண, ரொம்ப பாசமா கூப்பிடுற, என்ன விஷயம் தெரியலையே.
0: அட ராமசாமி, என்ன முகமெல்லாம் ஒரே ஜொலிப்பா தெரியுது, வீட்டுல ஏதாவது விசேஷமா?
1: விசேஷம் எல்லாம் ஒன்னு இல்லண்ண, ஒரே வெயில் காலம், வயலெல்லாம் கரம்பா இருக்கு, என்ன பயிர் பண்ணலாம்னு ஒரே யோசனையில இருக்கண்ண.
0: அட நீயாவது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஏர் ஓட்டி விட்டதோட சும்மாவே இருக்கேன்.
1: நீங்களாவது கோடை உழவு எடுத்து வச்சிருக்கீங்க, நான் அத கூட எடுக்கலண்ண.
0: அட உனக்கு என்னப்பா, எப்பவுமே எதையுமே ஜாலியா எடுத்துக்கிற ஆளு, இது எல்லாம் பெருசா எடுத்துக்கவியா என்ன?
1: ஜாலியா எடுத்துக்கோ தான், ஆனா பண்ணையனும் வரும்போது ஏதாவது பண்ணிதானே ஆகணும் இல்லண்ணா?
0: பண்ணலாம்பா பண்ணலாம். இப்போ நான் ஏரோட்டி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்ல.
1: நீங்க என்கிட்ட ஆலோசனை கேக்குறீங்க, நான் அதை தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேனா? அதை தெரியாம தானே உட்காந்து இருக்கேன்.
0: இத பாரு, ஐடியா கேட்க வந்த இடத்துல ஐடியா குடுக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த காய்கறி பயிர்லாம் பண்ணலாம்ல நீதான்?
1: அந்த யோசனை எல்லாம் இருந்துச்சுன்னு, இந்த கோடை காலத்துல தக்காளி பயிர் பண்ணலாம்னு நினைச்சேன்.
0: சரி,
1: தண்ணி வேற பற்றாக்குறையா இருக்குது, அது இல்லாம ஏற்கனவே தக்காளி போட்டு நிறைய நஷ்டம் ஆயிருச்சுன்னு, வேரழுகல் நோய் எல்லாம் வந்துச்சு, அதனால இந்த வருஷம் பண்ணலண்ண.
0: அட அதுக்குதான்ப்பா, கோடை காலத்துல என்னென்ன நோய் தாக்கம் ஏற்படும், அதுல இருந்து நம்ம எப்படி முன்கூட்டி சமாளிக்கலாம்ன்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னன்னா உங்களுக்கு தெரியுங்களா?
0: எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ராமசாமி, ஆனா நான்லாம் சொன்னா நீ கேப்பியா?
1: அப்ப வேற யாருன்னு சொல்ல போறாரு?
0: அதுக்குதான் உன்னைய ரேடியோ கேளு ரேடியோ கேளு அப்படின்னு சொன்ன, நீ தான் கேக்கறதே இல்லையே.
1: இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இப்ப கேட்டுறேன்ன, தகவலை சொல்லுங்க.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தருமபுரி பண்பலை 102.5லயும் ஏற்காடு பண்பலை 103.7லயும் இத பத்தி தான் சொல்ல போறாங்க. கோடை காலத்துல ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மை அப்படின்ற தலைப்புல தான் உனக்கு நிறைய ஆலோசனை சொல்ல போறாங்க. இப்ப உனக்கு ஒரு சந்தேகம் வருமே, யார் சொல்ல போறாங்கன்ட்டு?
1: ஆமாண்ண, அது கேட்கலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க.
0: யார் சொல்ல போறாங்கன்னா, பையூர் மண்டல வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா?
1: ஆமாண்ண,
0: அதோட உதவி பேராசிரியர் முனைவர் தெய்வமணி அவங்க தான் சொல்ல போறாங்க. அத கேட்டீனா, கோடை காலத்துல உன்னோட நிலத்துல என்ன பயிர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணணும், என்ன பண்ண கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ராமசாமி.
1: உடனே தெரிஞ்சுக்கிறேன. வயல்வெளி நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மை பையூர் மண்டல வேளாண் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தெய்வமணி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா, நம்ம இந்த கோடை காலங்களில் பயிர் நோய் மேலாண்மை பண்றதை பத்தி பார்ப்போம். கோடை காலங்களில் பயிர் நோய் மேலாண்மை, அது பொதுவாகவே கோடை காலங்களில் வந்து பெருசா நம்ம எந்த பயிரும் பண்ண மாட்டோம், எல்லாமே கரம்பா தான் விட்டுருப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணோம்னா, மழை வந்து அடுத்த மாசம் எப்படி ஜூன் மாசம் வந்து ஆடி எல்லாருமே வந்து பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, இந்த கோடை மழை வரும் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கோடை உழவு பண்ணி வைக்கணும். கோடை உழவு பண்ணி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஒரு பக்கம் வந்து அந்த மழை பெய்யக்கூடிய தண்ணி வந்து வாய்க்காலில் நின்று வந்து நிலத்தடி நீர் மட்டும் சீராக பரவும். இன்னொரு பக்கம் வந்து அதில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்கள் வந்து மேலே வந்து அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து பட்டு இறந்து போயிடும். அடுத்ததான் வந்து அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து மண்ணில் வந்து மண்வழி பரவக்கூடிய பூஞ்சான வித்துக்கள் மண்ணில் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதை வந்து நம்ம இந்த கோடை உழவு பண்றது மூலியமா வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பூசண வித்துக்களை வந்து மேலே எடுத்துட்டு வந்து அதை வந்து வெயில் பட்டு நம்ம அழுக்கி வைக்கலாம். இது வந்து ஒன்னாவது முறை. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு நோய் கட்டுப்பாடு கிடைக்குது, நூற்புழுக்கள் கட்டுப்பாடும் கிடைக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து ப்ராப்பரா அந்த சன்லைட் வந்து அந்த மண்ணில் போறதுனால இது எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அடுத்தது வந்து இந்த மழைநீர் வந்து நிலத்தடி நீர் மட்டும் சீராகுது. அடுத்ததான் வந்து நம்ம எந்த ஒரு பயிர் சாகுபடி பண்ணாலும் நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணணும், தரமான ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு பண்ணணும். எப்படி நம்ம தரமான ரகங்கள்னு பாக்கிறது, அதாவது வந்து பார்த்தோம்னா, ஒன்று வந்து பன் தாங்கி வளரக்கூடியதா இருக்கலாம், இல்ல நோய் தாங்கி வளரக்கூடியதா இருக்கலாம், இல்ல பூச்சிகள வந்து தாங்கி வளரக்கூடியதா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நடவு பண்ணணும். அது நெல் ஆகட்டும், பயிர் வகை பயிர்கள் ஆகட்டும், எண்ணெய் வித்து பயிர்கள் ஆகட்டும், காய்கறி பயிர்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஆரம்ப நிலையிலேயே வந்து தேர்வு செய்யும் போது நோய் தாக்காத மாதிரி இருக்கக்கூடியதை தேர்வு செஞ்சு நம்ம நடவு பண்ணலாம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, நம்ம எந்த ஒரு விதை நடவு பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து விதை நேர்த்தி பண்றது வந்து அவசியம். விதை நேர்த்தி வந்து பார்த்தோம்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், மழை வந்துருச்சு அப்படின்னாக்குல நம்ம அந்த மானாவரில் விதைக்கக்கூடியது மழை பெஞ்சு அடுத்த நாள் எல்லாமே விதைச்சு விட்டுருவோம். இதே வந்து இப்ப நெல் நடவு பண்றோம்,

அந்த மாதிரி நாக்கெல்லாம் நம்ம விதை நேர்த்தி பண்ணி நடவு பண்ணலாம். விதை நேர்த்தி ஏன் பண்றோம்னா, ஒண்ணு வந்து பார்த்தோம்னா அந்த விதையில இருக்கக்கூடிய நோய்களை வந்து ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திடலாம். அதே மாதிரி விதை நேர்த்தி பண்றதுனால அந்த மண்வெளி வரக்கூடிய நோய்களை வந்து ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இந்த இப்ப காய்கறி பயிரெல்லாம் வந்து நம்ம நடவு பண்ணோம்னா அந்த நாற்றழுகல் நோயின் ஒரு பிரச்சனை இருக்கு. நாற்றழுகல் நோய் வர்றதுனால என்னன்னு பார்த்தோம்னா அந்த நாற்று வந்து ஆரம்ப நிலையிலேயே அழுகிறது, சில சமயம் வந்து மண்ணுக்குள்ளேயே விதைங்க வந்து அழுகி போயிருது. இந்த மாதிரி வர்றதுனால நம்ம 100 விதைங்க போடுறோம்னா 100 வந்து ஒரு 60-70 தான் வந்து முளைக்குது, மீதி வந்து ஒரு 30-40% வந்து நமக்கு நோய் தாக்கி வந்து மண்ணுக்குள்ளே இறந்து போயிடுது. நம்ம என்ன நினைப்போம், விதை தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி நினைப்போம். அது ஆல்ரெடி நம்ம தரமான விதையை தேர்வு செஞ்சதுனால வந்து இந்த இடத்துல வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணோம்னா இந்த மாதிரி ஆரம்ப நிலையில வரக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். நம்ம விதை நேர்த்தி பண்றதுக்கு எந்தெந்த உயிர் எதிர்கொல்லிகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைகோடர்மா விரிடி இருக்குது, பேசிலஸ் சப்டிலிஸ் இருக்கு. இது என்ன பண்ணலாம்னா, ட்ரைகோடர்மா விரிடி வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வந்து எடுத்துக்கணும். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் எடுத்துக்கிறோம். அந்த 4 கிராம 1 கிலோ விதையோட நல்லா கலந்து நம்ம நடவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு நைட்டோ வந்து வச்சு அடுத்த நாள் வந்து நடவு பண்ணலாம். இது நெல்லாகட்டும், பயிர் வகை பயிர்கள் ஆகட்டும், காய்கறி பயிர்கள் ஆகட்டும், எது வேணாலும் இந்த விதை நேர்த்தி பண்றதுனால ஆரம்ப நிலையில வரக்கூடிய விதை அழுகல் நோய் வந்து கட்டுப்படுத்துது. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா உயிர் எதிர் நுண்ணுயிர்கள்லயே வந்து பார்த்தோம்னா அந்த பேசிலஸ் சப்டிலிஸ் ஒரு நுண்ணுயிர் பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அதுவுமே வந்து அந்த விதையில் மூலம் பரவக்கூடிய நோய்கள் மண்ணில் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துது. அது வந்து விதை நேர்த்தி பண்றதுக்கு 10 கிராம் வந்து 1 கிலோ விதைக்கு வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ண வந்து எடுத்துக்கிறோம். சோ அந்த மாதிரி என்னென்ன நோய்கள் கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா, விதை கருகல் நோய், வேரழுகல் நோய், இந்த நாற்றழுகல் நோய், இந்த மாதிரி நோய்கள் வந்து நம்ம வராம தடுக்கலாம். இதே ரசாயன முறையில பண்ணோம்னா நம்ம கார்பன்டிசம் இருக்கு இல்லைங்களா, கார்பன்டிசம் வந்து 2 கிராம் வந்து 1 கிலோ விதைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இப்ப புதுசா வர கெமிக்கல் அசாக்சிஸ்டோபின் ஒரு கெமிக்கல் இருக்கு, அது வந்து 1 கிராம் 1 கிலோ விதைக்கு வந்து நம்ம எடுத்து வந்து விதை நேர்த்தி பண்ணலாம். அப்ப இந்த விதை நேர்த்தி பண்ணும்போது இந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். கருகல், மண்வெளி பரவக்கூடிய வேரழுகள், அப்புறம் நாற்றழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததான் வந்து எப்ப நம்ம ஒரு பயிரை நடவு பண்ணாலும் வயலை வந்து சுத்தமா வச்சுக்கணும். நம்ம வயல் சுத்தம் தான் வந்து மெயினா இருக்கணும். ஏன்னா வயல் ஏன் சுத்தம் பண்றோம்னா, நம்ம முன்னாடி ஒரு பயிர் பண்றோம், ஒரு பயிர் வகை பயிர்களோ இல்ல தானிய பயிர்களோ இல்ல எண்ணெய் வித்து பயிர்களோ காய்கறி பயிர்களோ பண்ணிருப்போம். அதுல ஒரு சில நோய்கள் தாக்கி இருக்கலாம், வாடல் நோய் தாக்கி இருக்கலாம், அல்லது இலைக்கருகள் அந்த மாதிரி தாக்கி இருக்கலாம், சாம்பல் நோய் தாக்கி இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நோயினுடைய வித்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தாவர கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த தாவர கழிவுகள்ல இருக்கும். சில இது மண்வெளி பரவக்கூடியது வந்து பார்த்தோம்னா மண்ணில வந்து இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த வயலோட சுத்தி பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா அந்த தாவர கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அழிக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தோம்னா நச்சுயிரி நோய்கள், அதாவது வைரஸ் நோய்னு சொல்லுவோம், அதுவுமே வந்து பார்த்தோம்னா அந்த தாவரத்துல அந்த வரப்போட ஓரம் இருக்கக்கூடிய பயிர்கள்ல வந்து சில சமயம் வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த நம்ம மறுபடியும் பயிர் பண்ணும்போது நமக்கு இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து அந்த வரப்பில் இருக்கக்கூடிய களையில் இருக்கக்கூடிய சாரை வந்து உறிஞ்சிட்டு போயிட்டு வயல்ல வந்து நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்றதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு தக்காளியில வரக்கூடிய இலை சுருள் நோயை சொல்லலாம், அப்புறம் தக்காளியில புள்ளி வாடல் நோயை சொல்லலாம், மிளகாயில இலைச்சுருள் நோய் சொல்லலாம், அப்புறம் வந்து இந்த பயிர் வகை பயிர்கள்ல மஞ்சள் தேமல் நோய்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த வரப்போரங்கள் இருக்கும்போது அந்த சாரை உறிஞ்சி போயிட்டு ஈஸியா பரப்பிடும். அப்ப இந்த மாதிரி சமயத்துல வந்து நமக்கு வயல் சுத்தம் வந்து தேவையானது, அவசியமானது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, எப்ப நம்ம ஒரு பயிர் பண்ணாலும் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, அதிகமா வந்து வாட்டரை வந்து விடக்கூடாது. அதாவது வாட்டரை வந்து தேவையான அளவுக்கு பயிருக்கு தேவையான அளவுக்கு விடணும். அதே மாதிரி அந்த உரக்கட்டுப்பாடும் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். சில சமயம் நம்ம வந்து அதிகமான அளவு நீர் பாய்ச்சும் போது என்ன பார்த்தோம்னா, ஆரம்ப நிலையில தாவரங்கள் வந்து தண்ணில மூழ்கி அழுகக்கூடிய தன்மைக்கு வந்து உண்டாயிரும். அப்ப அந்த மாதிரி அழுகி போச்சேன்னா நமக்கு வந்து அந்த ஆரம்ப நிலையிலேயே நஷ்டம் மாதிரி ஆயிடுது இல்லைங்களா. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அதிக அளவு நீர் பாய்ச்சறத வந்து தடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஆட் வெதராவும் விட்டக்கூடாது, சீரான அளவு நீர் பாய்ச்சணும். நமக்கு வந்து சில சமயம் வந்து ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி இருந்தா கூட நமக்கு வந்து நல்ல எஃபெக்டா இருக்கும். ட்ரிப் இரிகேஷன் கூட நாம போட்டுக்கலாம். அப்ப போட்டோம்னா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு மட்டும் போதும், அதே மாதிரி களைகள் வந்து அதிகமா வராது. அப்ப இந்த மாதிரி சமயத்திலயும் வந்து களைகள்ல இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று வந்து மற்ற தாவரங்களுக்கு வந்து நம்ம அந்த பயிர்களுக்கு

வந்து பரவாம நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி இந்த காய்கறி பயிர்கள், அதாவது தக்காளி, வெண்டைக்காய், அப்புறம் இந்த இதெல்லாம் சுரக்காய், அந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் என்னன்னா, நம்ம அந்த இது பண்ணும்போது சம்மர்ல தான் வந்து அந்த சக்கிங் பெஸ்ட், அதாவது சாறு உறிஞ்சி பூச்சிகள் வந்து அதிகமா இருக்கும். அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த நச்சு உரி நோயை வந்து, அப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பயிர்களில் மஞ்சள் வண்ணாட்டையை வந்து நாம அங்கங்க ஒரு ஏக்கருக்கு வந்து 12 ஒரு ஹெக்டேருக்கு வந்து 25 வரையும் வந்து நம்ம வைக்கலாம். அப்ப அந்த மாதிரி வைக்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு வந்து அந்த மஞ்சள் கலர் வந்து அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கும். அப்ப என்ன ஆகும், அதுங்க எல்லாமே போயிட்டு அந்த மஞ்சள் கலர் அட்டையெல்லாம் வந்து ஒட்டிக்கும். அப்ப அதன் மூலியமா வந்து பார்த்தோம்னா நம்ம ஓரளவுக்கு அந்த நச்சுரி நோய்கள் பரப்புறத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இந்த சாம்பல் நோய், ஆல்டர்னேரிய இலைக்கருகள் நோயெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த இதுல வரும், குக்கர் பிட்ஸ் காய்கறிகள்ல வரும். அப்ப அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சிஸ்டமிக் பங்கிசைடை தான் வந்து யூஸ் பண்ணும். அது டெபுகோனசோல், புரபிகோனசோல், இந்த மாதிரி, அப்புறம் சல்பர் பங்கிசைடு, சல்பர் பூஞ்சான கோழி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அடிச்சு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அந்த நோயினுடைய தாக்கம் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது அதே மாதிரி இப்ப இந்த பல பயிர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரூனிங் வந்து பண்ணணும். ப்ரூனிங் எப்ப பண்ணணும்னா அந்த சில இது வந்து நோய் தாக்கியிருக்கும், சில கிளைகள் வந்து இறந்து போயிருக்கும், சில இலைகள் வந்து அந்த சின்ன சின்னதா பிரான்ச் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கிளைகள் வந்து காஞ்சி இலைகள்லாம் தொங்கி போயிருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ப்ரூனிங் மாதிரி பண்ணணும். அந்த கிளைகளை வந்து கட் பண்ணி அப்புறப்படுத்திட்டு அடுத்ததா வந்து பார்த்தோம்னா அந்த காப்பர் பேஸ்டு பங்கிசைடு இல்ல போடோ பேஸ்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கட் பண்ண இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணும். நம்ம அந்த இடத்துல அது பேஸ்ட் பண்ணாம விட்டோம்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த இது வந்து அதுல இருந்து சில சாறு உறிஞ்சி பூச்சிகள் ஆகட்டும், இல்ல சில வண்டுகள் ஆகட்டும், சின்னதா தொலை மாதிரி போட்டு அதுக்குள்ள போயிடும். சில சமயம் வந்து கம்மு மாதிரி நீர் மாதிரி வடிந்தாக்குல அந்த மூலியமா வந்து அந்த பூஞ்சான தொற்றுகள் வந்து தாக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம அந்த போடோ பேஸ்ட், அதாவது வந்து போடோ பேஸ்ட்ன்றது வந்து பார்த்தோம்னா சுண்ணாம்பும் நீர்த்த சுண்ணாம்பு பிளஸ் வந்து காப்பர், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை வந்து அங்கங்க பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டுறலாம். அப்ப அந்த பெயிண்ட் மாதிரி அடிக்கிறதுனால இந்த முன்னாடி சொன்ன இல்லைங்களா இந்த பூச்சி தாக்குதல் இருக்காது, அந்த நோய் தாக்குதல் வந்து இருக்காது. அதே மாதிரி சில சமயம் வந்து இந்த பல ஈக்கள்லாம் வந்து நிறைய இருக்கும், அந்த பல ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மெத்தில் யூஜினால் என்ற வந்து ப்ரமோன் ட்ராப்பை வந்து ஆர்ச்சர்ல வந்து வச்சு மானிட்டர் பண்ணலாம். அப்ப அந்த மாதிரி மானிட்டர் பண்ணும்போது நம்ம அதை வச்சும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப பயிர் வகை பயிர்கள் பண்றீங்க, அதுல வந்து பார்த்தோம்னா இந்த மஞ்சள் தேமல் நோயினுடைய தாக்கம் வந்து இந்த கோடை காலங்கள்ல வந்து அதிக அளவு. அப்ப அந்த மஞ்சள் தேமல் நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், மஞ்சள் வண்ணாட்டையை வந்து வைக்கணும். மஞ்சள் வண்ணாட்டையை எதுக்கு வைக்கிறோம், முன்னாடியே சொன்னது போல வந்து அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் வந்து மஞ்சள் வண்ணாட்டையை பார்த்தோம்னா அட்ராக்ஷனா இருக்கும், அப்ப அதுல போயிட்டு வந்து ஒட்டிக்கும். அப்ப மஞ்சள் வண்ணாட்டை வச்சோம்னா அந்த வெள்ளை ஈக்கெல்லாம் போய் அதுல ஒட்டிக்குது. இப்ப அதன் மூலியமா வந்து நம்ம அந்த வெள்ளை ஈக்கலை வந்து ஓரளவுக்கு மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். அதே வந்து பார்த்தோம்னா சில சமயம் வந்து அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு டைமீத்தியோட் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நம்ம அடிச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சில சமயம் வந்து பார்த்தோம்னா அந்த பூச்சிகளினுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா நீமாயில் வேப்பர்னா இருக்கு இல்லைங்களா, அதை கூட அடிச்சு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றது மூலியமா என்னன்னு பார்த்தோம்னா இந்த நச்சு உயிரி நோய், அதாவது வைரஸ் நோய்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து உறிஞ்சிட்டு இன்னொரு செடிக்கு வந்து பரப்பாது. அதாவது வந்து பார்த்தோம்னா என்ன சொன்ன, இந்த மஞ்சள் தேமல் நோயெல்லாம் மட்டும் கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் வண்ணாட்டை வைக்கணும், அடுத்ததா வந்து பார்த்தோம்னா வேப்பெண்ணை ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பயிர் சுழற்சி முறைகளை கடைபிடிக்கிறோம். பயிர் சுழற்சி முறைகளை ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த இப்ப மண்வழி பரவக்கூடிய நோய்கள், தக்காளியில வந்து வாடல் நோய் இருக்கு, இல்ல பருத்தியில வாடல் நோய் இருக்கு, இல்ல பயிர் வகை பயிர்கள்ல வாடல் நோய் இருக்குன்னா அது என்னன்னு பார்த்தோம்னா அதனுடைய வித்துக்கள் வந்து மண்ணிலேயே தான் இருக்கும். அது வந்து 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், தொடர்ந்து மறுபடியும் அதே பயிரை போட்டீங்கன்னா போன வருஷம் வந்து 10% வந்தது, இந்த வருஷம் வந்து ஒரு 15-20% வரும், அடுத்த வருஷம் வந்து ஒரு 30%-50% வரும். இப்ப வருஷம் அந்த பூஞ்சானங்களுடைய தீவிரம் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இது பண்றதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, அதாவது பயிர் சுழற்சி முறையை வந்து நம்ம கடைபிடிக்கணும். விவசாயிகள் வந்து பயிர் வந்து ஃப்ரீயா இருப்பதான் இருக்கும். அப்ப அந்த கோடை மழை பெய்ஞ்ச உடனே வந்து நம்ம ஒரு தக்கப்பூண்டோ ஒரு சனப்பையோ இல்ல அதோட சேர்த்து ஒரு நவதானியங்களோ இல்ல இந்த சோளம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிரை வந்து நம்ம விதைச்சு விடலாம். அப்ப அந்த விதைச்சு விடும் போது என்னன்னு பார்த்தோம்னா மண்ணினுடைய வளம் வந்து அதிகமாகும்.

0: மண்ணினுடைய வளம் அதிகமான ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா அந்த நோயினுடைய தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம பயிர் சுழற்சி முறையா வந்து கடைபிடிக்கலாம். அதே மாதிரி ஜென்ரலா இன்னொரு முறைகள் என்னன்னா, நம்ம எப்ப அந்த பாதிப்பு இருக்கோ, அதாவது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோடை உழவு பண்றோம், அடுத்ததை வந்து நோய் எதிர்ப்பு தன்மையுள்ள ராங்கலை அல்லது நோய் தாங்கி வளரக்கூடிய தன்மையான்றாங்களை விதை நேர்த்தி பண்றோம், அடுத்ததை வந்து பார்த்தோம்னா உரம் வந்து தண்ணீர் மேலாண்மை வந்து சீரா பண்ணும், அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பயிர் சுழற்சி முறையை வந்து கடைபிடிக்கலாம். பயிர் சுழற்சி முறை கடைபிடிக்கிறதுனால நமக்கு இந்த மண் வழி பரவக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இந்த மண்ணினுடைய வளம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி இந்த பயிர் சாகுபடி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன நோய் இருக்கு, என்ன பூச்சி இருக்குன்னு நம்ம கரெக்டா பார்த்து வந்து மருந்தடிக்கணும். இப்போ வந்து இலைக்கருகள் இருக்கா, அதுக்கு வந்து நம்ம புரப்பி கோண சொல் அப்படின்ற மருந்து அடிக்கலாம். இல்ல ரொம்ப ரேட்டு கம்மியான மருந்துன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மேங்கோ சப் 2 கிராம் வந்து போதுமானது. இது எல்லாமே எப்ப பண்ணா, நம்ம ரெகுலரா வந்து போய் வயலுக்கு வந்து மானிட்டர் பண்ணோம், அந்த மானிட்டர் பண்றது மூலியமா தான் வந்து பார்த்தோம்னா என்ன பூச்சி தாக்கியிருக்கு, என்ன நோய் தாக்கியிருக்கு, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம தெளிவா வந்து கண்காணிப்பின் மூலமா மட்டும்தான் வந்து நம்ம அந்த நோயினுடைய தீவிரத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த இலைவழி பரவக்கூடிய நோய்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஒன்னும் மழைக்காலங்களில் ஒரு சில நோய்கள் வரலாம், சில நோய்கள் வந்து வெயில் காலங்களில் வரும். இப்போ கருகள்லாம் பார்த்தோம்னா வெயில் காலங்களில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மேங்கோ சப் மருந்தே வந்து அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி முறைகளை கையாள்றதுனால, அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த ஒருங்கிணைந்த நோய்கள் மேலாண்மை கண்ட்ரோல் பண்ற சாரி கையாள்றதுனால நமக்கு வந்து என்னென்ன பலன் கிடைக்குது, மண்ணில் வந்து அந்த நோயினுடைய தீவிரம் குறையுது, அது கோடை உழவு பண்றதுனால மண்ணினுடைய அந்த நோயினுடைய தீவிரம் குறையுது, அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு ராங்களை நோய் தாங்கி வளரக்கூடிய ராங்களை தேர்வு செய்யறதுனாலே நம்ம நோயினுடைய தீவிரத்தை குறைக்கலாம், விதை நேர்த்தி பண்றதுனாலே நோயினுடைய தீவிரத்தை குறைக்கலாம். அடுத்ததா நம்ம பயிர் சுழற்சி முறையை கையாண்டாலையும் நோயினுடைய தீவிரத்தை குறைக்கலாம். அதே மாதிரி நச்சுயிரி நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை எப்படி நச்சுயிரி நோய்களை பரப்பக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தோம்னா மஞ்சள் வனாட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தோம்னா ஊடுருவி பாயக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை அடித்து வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்தணும். அப்போ அந்த மாதிரி செயல்படுத்தும் போது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு நோய் கட்டுப்பாடு கிடைக்கும். இதுலயே வந்து நம்ம இந்த கல்ச்சரல் மெத்தடு, கல்ச்சரல்னா அந்த பயிர் சுழற்சி முறை சொன்ன ஊடு பயிரை போடுறது, அடுத்தது வந்து ஆழமா சம்மர் பிளவிங் பண்றது, இது எல்லாமே வந்து கல்ச்சரல் பிராக்டிஸ்ல வரும். உயிரியல் முறை கட்டுப்பாடுனா அந்த விதை நேர்த்தி சொன்னோம் இல்லைங்களா, விதை நேர்த்தி அந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் ட்ரைகோடர்மா விருடி பேசல் செப்டிலிஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி விதை நேர்த்தி பண்றது. அடுத்தது மண்வெளி இடலாம், மண்வெளி இடறதுக்கு வந்து பார்த்தோம்னா 2.5 கிலோ வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து ட்ரைகோடர்மா விருடியோ பேசல் செப்டிலிஸோ வந்து பயன்படுத்தலாம். இப்ப அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த இனாக்குளம் அந்த பூச்சியினுடைய பூஞ்சாத்தினத்தினுடைய வித்துக்கள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா வேப்பமுனாக்கு அந்த மாதிரியும் போடுறதுனாலையும் வந்து அந்த மண்மொழி பரவக்கூடிய நோய்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் மெத்தட்னு சொன்னோம்னா இந்த ஸ்டிக்கி ட்ராப்பு, லைட் ட்ராப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து பிரமோன் ட்ராப் இதெல்லாம் வைக்கிறதுனால இந்த புழுக்கள் பூச்சிகளை வந்து சாரோனிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி கெமிக்கல்ன்றது வந்து பார்த்தோம்னா ரசாயனன்றது எப்ப தேவையோ அப்ப மட்டும் அடிக்கணும். தினசரி வந்து கெமிக்கலே யூஸ் பண்ணாலும் சில சமயம் என்ன பண்ணும், பூச்சிகளோ நோய்களோ வந்து அதை தாங்கி வளரக்கூடிய தன்மைக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த மாதிரி இதுல எப்ப நோய் இருக்கு, எப்ப பூச்சி இருக்கு, அது அந்த பொருளாதார சேத நிலையை தாண்டி இருக்கா இல்ல அதுக்கு கம்மியா இருக்கா அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம இப்ப எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த ரிமோட் சென்சிங் பேஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய டெக்னிக் வந்துருச்சு. இப்ப அந்த மாதிரியும் வந்து நம்ம பேஸ் பண்ணி எல்லாமே அந்த போர்காஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, இப்ப வந்து மழை பெய்யுது இந்த மழைக்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்ப அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து வந்து குவாரண்டைன் பண்றது வந்து பார்த்தோம்னா இந்த ரெகுலேட்டரி புரோட்டோகால், அது வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு செடியோ ஒரு விதையோ எடுத்துட்டு போகும்போது அது வந்து ஹெல்த்தியா இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்து நம்ம எடுத்துட்டு போலாம். ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து நம்ம கையாண்டோம்னா நமக்கு வந்து அந்த நோய்கள் தாக்கக்கூடிய அளவை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி நம்ம கட்டுப்படுத்தி பயிர்களில் வந்து மகசூலை வந்து அதிகம் பெறலாம்னு கூறி வந்து வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த பயிர்களில் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் என்னுடைய அலைபேசி என்னவென்னு நோட் பண்ணிக்காங்க. 96 26 67 48 84 இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க. ஏதாவது டவுட்னாக்கில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
1: என்ன

0: ராமசாமி, நம்ம தெய்வமணி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டியா? உனக்கு புரிஞ்சுதா? இதுக்கு மேல அதை செய்தியா?
1: தானே குழப்பத்துல இருந்தவனுக்கு தெளிவு கிடைச்ச மாதிரி நம்ம ஐயா தெளிவா சொன்னாருண்ண. இப்பவே கோடை காலத்திற்கேற்ற பயிரை என்ன பண்ணலாம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டேன். இப்பவே செய்ய போறண.
0: விடிஞ்சொன்னே போய் நாத்து வாங்கினு நெட்டுறேன் அப்படின்ற.
1: அதான் செய்ய போறண.
0: அடடா, அதுக்குள்ள எங்க எழுந்துட்ட? நாத்து வாங்கறதெல்லாம் நாளைக்கு காலையில வாங்கிக்கலாம். இன்னொரு சங்கதியும் இருக்கு.
1: என்னன்னா சங்கதி?
0: இப்போ காய்கறி பயிரை பத்தி சொல்லியாச்சு, அதை நீ தெரிஞ்சுக்கிட்ட நாளைக்கு வாங்க போற. இந்த வீட்டுல விசேஷம் நடக்கும் போதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு போவியா நீ?
1: என்னன்னா ஒரே வாசமா அடிக்குது. உங்க வார்த்தையில வாசம் வருதா இல்ல நீங்க சொல்ல போற விஷயத்துல வாசம் வருதான்னு தெரியலண்ணா.
0: ரெண்டுமே தான்ப்பா. நிறைய நிலம் வச்சிருக்க இல்லையா? காய்கறி பயிர் கொஞ்ச நிலத்துல பண்ணாலையும் மீதி இருக்கிற நிலத்துல நீ பூச்செடி ஏதாவது வைக்கலாம்ல?
1: நான் இது வரைக்கும் பூச்செடியே வச்சதில்லண்ண.
0: இப்படி இருக்கிற நிலத்துலதான் வைக்கணும் ராமசாமி.
1: என்னென்ன பூ வைக்கிறது?
0: இப்ப குண்டு மல்லி பூ எல்லாம் இருக்கு இல்லையா? சமயத்துல பாத்தனா அதோட விலையெல்லாம் ஆயிரக்கணக்கில் போய்கிட்டு இருக்கும். அந்த சீசன் சொல்றாங்க இல்லையா, அந்த விழா காலங்கள் எல்லாம் நல்ல விலை கிடைக்கும் ராமசாமி.
1: அது வேணா உண்மைதான. ஒரு சில காலகட்டத்துல பூ வாங்க முடியாத சூழ்நிலை கூட போயிருது.
0: அதனால நீ குண்டு மல்லி சாகுபடி வையு, நல்ல லாபம் கிடைக்கும்.
1: அந்த வழிமுறை எல்லாம் எனக்கு தெரியாது. என்ன
0: அட, அடுத்தது அதுதான் சொல்ல போறாங்க. அதான் சொல்ல வந்த நானு. யார் சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்ரள்ளி பகுதியை சேர்ந்த பி கோவிந்தராஜ் அவங்க தான் சொல்ல போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மணக்கும் மல்லிகை சாகுபடி அப்படின்ற தலைப்புல சொல்ல போறாரு. குண்டு மல்லி செடியை எப்படி வாங்கணும், எந்த ரகம் வாங்கணும், எந்த பருவத்துல நடணும், அது எப்படி பராமரிக்கணும், பாதுகாக்கணும், எப்போ அது விளைச்சல் கொடுக்கும், எத்தனை மாசத்துல அறுவடை பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய தகவல் சொல்ல போறாங்க. அதெல்லாம் கேட்டினா உன்னோட வியாபாரமும் மணக்கும், வீட்டு பொருளாதாரமும் மணக்கும் இல்ல?
1: அடடா, சிறப்பான விஷயத்த சொன்னீங்கண்ணா, உடனே கேட்டுறேன்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரி பண்ணத்தை பொறுத்த வரைக்கும் தென்பண்ணை ஆறு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு விவசாயிகளுக்கு. தண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி தண்ணி வசதி?
3: எங்களுக்கே எப்படி தண்ணி தான் பாயுது சார், பிரச்சனை இல்ல.
2: எத்தனை ஏக்கர் இடம் வச்சிருக்கீங்க?
3: 4 ஏக்கர் வச்சிருக்கேன் சார்.
2: ஒரே இடத்துல இருக்கா, பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கா?
3: ரெண்டு பக்கம் பக்கமா இருக்கு.
2: ரெண்டுத்துக்குமே தண்ணி வசதி நல்லா இருக்கா?
3: தண்ணி வசதி, டம் தண்ணி கேற்பிட்டு தண்ணி பாயுது.
2: எப்பயுமே தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு கிணறோ ஏதோ போர் எல்லாம் தேவை இல்லையா?
3: கிணறு இருக்கு சார், கிணறு டேம் தண்ணி நின்ன பின்னாடி அப்புறம் கிணத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணுவாங்க கிணத்து தண்ணி.
2: என்னென்ன பயிர் எல்லாம் போடுறீங்க நீங்க?
3: இப்ப பூச்செடி 1 ஏக்கரா வச்சிருக்கேன் சார்.
2: என்ன பூ?
3: மல்லி, குண்டு மல்லி.
2: சரி,
3: பெங்களூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேங்க.
2: ஓ, பெங்களூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்களா? சரி, வேற
3: அவரை இது நெல் 1 ஏக்கரா வச்சிருக்கேன் சார். தென்னந்தோப்பு 1 ஏக்கரா, ஒரு தீவனத்துல 1.5 ஏக்கரா வச்சிருக்கேன்.
2: மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? மாடு. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
3: 5 மாடு இருக்குது.
2: எல்லாம் என்ன, HF ஜெர்சியா?
3: HF 3, ஜெர்சி 2.
2: சரி, மல்லிகை வச்சிருக்கேன் நீங்க இல்ல? மல்லிகை வந்து மண்ணு என்ன மாதிரியான மண்ணு?
3: அது செம்மண் சார், மேடு.
2: ஓ, எவ்வளவு இடைவெளியில வச்சிருக்கீங்க? மொத்தம் 1 ஏக்கர்ல எத்தனை செடி இருக்கு?
3: 4 அடிக்கு 4 அடி சார்.
2: மொத்தம் எத்தனை செடி இருக்கு?
3: செடி ஒரு 1500 செடி வரும் சார்.
2: எங்க இருந்து வாங்கினீங்க நாத்தெல்லாம்? அது
3: நாத்து ராமேஸ்வரம் சார, ஆர்டர் போட்டோம்ல. அவங்க சில
2: நட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க?
3: இப்ப நட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சு சார்.
2: 5 வருஷம்
3: ஆச்சா?
2: இப்போ 5 வருஷத்துல இப்போ எப்படி இருக்காது, நல்லா இருக்கா அந்த செடி எல்லாம்? நல்லா இருக்கா?
3: செடி சில போயிட்டு சார், அது திருப்பி போயிட்டா திருப்பி வைக்கணுங்க. ஒரு 10 வருஷம் இருக்கலாம்.
2: இப்ப குளிர்காலத்தை தவிர மித்த சமயத்துல நமக்கு அது அறுப்பு வருது. பூ
3: அறுப்பு வந்து?
2: சரிங்க, இப்ப 5 வருஷம் ஆச்சு இல்ல, வருஷம் அந்த செடியை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வச்ச சமயத்துல என்னெல்லாம் பராமரிப்பு பண்ணீங்க அதெல்லாம் சொல்லுங்களேன்.
3: செடி வச்சுட்டு சார் ஒரு 7 மாசம் செடியை வளர்க்கணும் சார். வளர்த்துட்டு செடி கொஞ்சம் பெருசா கட் பண்ணி விடணும். கட் பண்ணி உரம் வைக்கணும். உரம் பண்ணி மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சா பூ அப்புறம் வரும், 15 நாள் பூ இருக்கும் சார். அப்புறம் திருப்பி கட் பண்ணி திருப்பி உரம் வச்சு திருப்பி மருந்து அடிக்கணும்.
2: இப்ப 1 வருஷத்துக்கு 1 வாட்டி அதை வந்து இந்த கவாத்து இதெல்லாம் பண்ணுவீங்களா? இது பூச்செடியை கட் பண்ணி போடுறது?
3: ஆமா சார், அது 1 மாசத்துக்கு 1 டைம் கட் பண்ணி தான் வரணும்.
2: 1 மாசத்துக்கு 1 வாட்டி பண்ணுங்க?
3: 1 மாசத்துக்கு 1 கட் பண்ண தான் பூ வரும்.
2: இல்ல வருஷத்துக்கு 1 வாட்டி இது பண்ணி விடுறது, அந்த மாதிரி
3: அது பூ அறுக்க முடியாது சார். 1 மாசத்துக்கு பூ அறுப்பு முடிஞ்சுன்னா 1 கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு 1 மாசம் விட்டு பூ வரும். 14 இருக்கும். 14 தான் திரும்பி கட் பண்ணும்.
2: தண்ணி வசதி எப்படி இருக்கு? அதுக்கு ஏதாவது ட்ரிப் மாதிரி போட்டுருக்கீங்களா?
3: அதெல்லாம் இல்ல சார், அப்படி டேம் தண்ணி பாய்ச்சிடுறீங்க.
2: எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வைப்பீங்க?
3: ஒரு 10 நாளைக்கு 1 நாளைக்கு.
2: களை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
3: களை அடிக்கிறதுக்கு அதிகமா இருந்தா களை கொல்லி அடிச்சிருவாங்க சார்.
2: களைக்கொல்லியே அடிச்சிருவீங்க?
3: களை கொல்லி அடிச்சிருவாங்க. மீடியம் வந்து ஆள் வச்சு களை எடுத்து செதுக்கி எடுத்துருவாங்க.
2: சரிங்க, இப்ப இந்த பூவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த புழு வைக்கிறது, பூச்சி வைக்கிறது, அப்புறம் அப்பப்போ உளுந்து போயிரும், மொட்டை வைக்கும், மொட்டில இருந்து உளுந்து போயிரும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குமே, உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க?
3: வாரத்துக்கு 2 டைம் மருந்து.

0: பச்சையான சார் அவசியம்.
1: மருந்து அடிச்சதான்
0: பூ அறுக்க முடியும். எல்லாம் பூ ஒரு ஒரு மருந்து கரெக்டான டைம்ல அறுக்காம விட்டீங்கன்னா பூ அறுக்க முடியாது, எல்லாம் புழு அடிச்சிடும்.
1: அது மருந்தெல்லாம் நீங்க எங்க அங்க இருக்கிற கடைகிட்ட கேட்டு அடிச்சுக்கிறது தானா?
0: ஆமா சார், கவர் பண்றதுல.
1: இப்ப நமக்கு இந்த மருந்து செலவு தான் பெரிய செலவாகுதுல்ல நமக்கு?
0: ஆமா சார், மருந்து செலவாகும். விலை வைக்கும் போது பிரச்சனை இல்ல, விலை கம்மியாக்கும் போது அது கரெக்டாக தான் இருக்கும். ஒன்னும் மிச்சம்
1: உரம் வைக்கிறதுனா உரம் இப்ப என்னென்ன உரம் வைப்பீங்க? ஏன்னா இப்ப இது வந்து உங்களுக்கு 5 வருஷமா இருக்க ஒரு செடி தான் அது. ஒரு சிலர் 10 வருஷம் கூட வச்சு அறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம உரம் வைக்கிறது என்னென்ன விஷயம் பண்ணலாம்?
0: உரம் வைக்கிறது டிஏபி வைக்கலாம் சார், காம்ப்ளெக்ஸ் வைக்கலாம், கலப்புறம் வைக்கலாம். வச்சாதான் பூ அறுக்க முடியும். 15 மாசத்துக்கு ஒரு முறை கம்பல்சரா தலை கட் பண்ணி உரம் வச்சாதான். உரம் வச்சு துளுப்பு மருந்து அடிக்கணும். ஃபர்ஸ்ட்
1: துளுக்கிறதுக்கான மருந்து அடிக்கணும்.
0: துளுப்பு மருந்து அடிக்கணும். அடிச்ச பின்னாடி அப்புறமேட்டு ஒரு 4-3 மருந்து அடிக்கணும்.
1: விலை இப்ப எந்தெந்த மாசத்துல விலை நல்லா கிடைக்குதுங்க? மல்லிகைப்பூ
0: கல்யாண சீசன்ல நல்ல விலை விற்கும் சார். பனி டைம்ல அப்புறம் நல்ல விலை போகும். கொஞ்சம் வெயில் சீசன்ல மேரேஜ் டைம்ல கொஞ்சம் விலை இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கு.
1: இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு ஏக்கர்லனா உங்களுக்கு ஆவரேஜா எவ்வளவு அறுப்பு வருதுங்க ஒரு மாசத்துக்குன்னு கேக்குறேன். அந்த இதை விட்டுருவோம், நம்ம இந்த குளிர்காலத்தை விட்டுருவோம், நவம்பர் டிசம்பரை விட்டுருவோம். மித்தபடி மித்த மாசங்கள்ல எவ்வளவு தூரம் அறுப்பு வரும்?
0: 20 கிலோ வரும் சார். ஒரு நாளைக்கு
1: 20 கிலோ.
0: 20 கிலோ வெயில் டைம் நல்லா வரும்.
1: அங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா காலையிலேயே?
0: இல்ல சார், வண்டி வருது நம்ம தோட்டத்து பக்கமே. வண்டி பெங்களூர் போறதுக்கு நாங்க அறுத்து அங்கேயே போட்டுறோங்க.
1: அங்கேயே போட்டுருங்க, வண்டியிலே போட்டு
0: விட்டுருங்க.
1: ஏஜென்ட்டு தான்
0: ஏஜென்ட் அவங்க 15 ஒரு பில் கொடுத்துருவாங்க.
1: இப்ப பூ பறிக்கிறதுக்கு ஆட்களை கூலிக்கு தான்
0: வச்சுக்கிறீங்க? கிலோவுக்கு 50 ரூபா.
1: ஆள் கிடைக்கிறாங்களா?
0: ஆள் கிடைக்கிறாங்க. ஒரு கிலோவுக்கு 50 ரூபா.
1: ஏன்னா காலையில நேரத்துலதான்?
0: காலையில நேரத்துல, காலையில 6 மணில இருந்து.
1: லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா தோட்டத்துல?
0: லைட் எல்லாம் இல்ல சார், நைட்ல இருக்கிறதுல பகல். அப்படி நைட்ல எடுத்தா நெத்தி பேட்டரி எதாவது போட்டுக்கிறாங்க. நெத்தி பேட்டரி எதாவது நெத்தில மாட்டிக்கணும்னு இருப்பாங்க.
1: காலையில எந்த நேரத்துல இருக்கிறாங்க?
0: 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள, 8:30 முடிச்சிருவாங்க சார்.
1: அதுக்குள்ளே எல்லாத்தையும் அறுத்து பண்ணிடுவாங்க. சரிங்க. இப்போ மித்த விஷயங்கள் நம்ம மல்லிகை பொறுத்தவரைக்கும் பராமரிப்புக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லாங்க? கரெக்டா செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல இது வரும்னா என்னென்ன விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கணும்? மருந்து தான் நீங்க கேட்டா.
0: கரெக்டா சார், தலை கட் பண்ணா தலை கட் பண்ணி மருந்து வைக்கணும். மருந்து அடிச்சு துளுப்பு மருந்து அடிச்சு அது 4 டைம் மருந்து கரெக்டா அடிச்சுனா சார் பூக்கு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். நீங்க மருந்து அடிக்காம விட்டீங்கன்னா பண்ண செலவுக்கு வராது போயிடும். ஒரு நாள் ஒட்டங்களாவே போனா வெள்ளை பூச்சி புழு வால்பேன் அடிச்சிடும். மல்லிப்பூவை பொறுத்தவரையில முள்ளி எல்லாம் அடிக்க தேவையில்ல, முல்லை வந்துடும். முள்ள வச்சுங்கிறங்க அதுலயே ஒரு 7-8 செடி.
1: சரிங்க,
0: அதுக்கு அந்த செலவு கண்டி அதை ஏற்றுறோம்.
1: சரி, இப்ப தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் வச்சிருக்கேன் இல்ல, அதை வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு?
0: அது இப்பதான் சார் வச்சுங்க, வச்சு ஒரு 3 வருஷம் ஆகும்.
1: என்னது நெட்டையா வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க? அரசம்பட்டியா? என்ன எங்க நட்டு வச்சீங்க?
0: அது இங்கே லோக்கல் தான், நம்ம நாத்து விட்டு வச்சது சார் அது.
1: ஓ சரி. இப்ப 3 வருஷத்துல வந்துருச்சா? ஓரளவுக்கு வந்திருக்கா?
0: ஒரு 10 மாதம் வந்து.
1: ஏன் திடீர்னு தென்னைக்கு போயிடலான்ற முடிவு கொண்டீங்க? செய்ய முடியல, வயசாயிடுச்சுன்னா?
0: இல்ல சார், இப்பெல்லாம் ஆள் பற்றாக்குறா. விவசாயம் ஒரே ஆகிற அது பண்றதுக்கு ஆள் வரதில்ல. அவங்கவுங்க எல்லாம் போ, இப்ப மேக்சிமம் விவசாயம் வேலை செய்யறதுக்கு ஆளுங்க வரதில்ல. பக்கம் கம்பெனி எங்க போயிடுறாங்க, ஒசூர், பச்சமல்லி, ஓலா கம்பெனி, டெல்டா கம்பெனி, அது மாதிரி வேலைக்கு போயிடுறாங்க. வில்லேஜ் இருக்கிறவங்களே வேலை செய்யறதுக்கு யாரும் ஆள் வரதில்ல. அதனாலதான் தெரிஞ்சாடி வச்சிட்டுங்க.
1: சரி பரவாயில்ல. இப்போ அதாவது ஒரு யோசனை பண்ணி இப்ப ஏன்னா தென்னையை பொறுத்த வரைக்கும் எப்ப வச்சாலும் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது ஒரு குறைந்தபட்ச பராமரிப்புலயே நமக்கு வந்துடும். ஒரு எப்ப தேவையோ ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி காய் அறுத்து போட்டோம்னா என்ன காசு வருதோ அதை பாத்துக்கலாம். அதனால அதுவும் ஒரு வகையில சரியா போச்சு. இப்ப நெல்லு போட்டிருக்கேன் நீங்களே, நெல் வீட்டுக்காக போட்டதா இல்ல குடுக்கறதுக்காக போட்டா?
0: நெல் வீட்டுக்கு வச்சுன்னு கொடுத்துருங்க.
1: என்ன ரகம் போட்டீங்க
0: இந்த வாட்டி? NRL. வீட்டுக்கு ஒரு 50 மூட்டை வச்சாரு, வீட்டுக்கு ஒரு 20 மூட்டை வச்சுன்னு ஒரு 30 மூட்டை விலைக்கு போட்டேங்க சார்.
1: இப்ப நீங்க அதுக்கு விதை எங்க வாங்கினீங்க?
0: விதை உரக்கல்ல சார்.
1: எத்தனை நாள் பயிர்னு சொன்னாங்களா? சன்ன ரகமா?
0: சன்ன சன்ன ரகம்.
1: சாப்பிட்ற மாதிரி?
0: சாப்பிட்ற மாதிரி சன்ன ரகம்.
1: இப்போ ஃபுல்லா 1 ஏக்கருமே போட்டீங்களா?
0: 1 ஏக்கர்.
1: எந்த பட்டத்துல போட்டீங்க?
0: இப்போ கார்த்திகை பட்டத்துல சார.
1: கார்த்திகை பட்டத்துல போட்டீங்க. இது நேரடி நெல் விதைப்பு மாதிரி பண்ணீங்களா இல்ல நாத்து விட்டு
0: பண்ணீங்களா? நாத்து விட்டு சார்.
1: நாத்துக்கு எவ்வளவு விதை தேவைப்படுச்சு ஒரு ஏக்கருக்கு?
0: 1 ஏக்கருக்கு நாங்க 30 கிலோ விட்டோம் சார்.
1: ஜாஸ்தியெல்லாம் இருக்குது.
0: அது எங்க ஊர் எல்லாம் மித்தது லைன் நடவு செய்வாங்க, நடுவாங்க சார். நாங்க வந்து அப்படியே நம்ம டேம் தண்ணியதுனால அப்படி மொத்தமா நடுவோங்க நாங்க.
1: பழைய முறைப்படி அப்படியே கொத்து கொத்தா?
0: ஆமா.
1: எத்தனை நாள் நாத்துல இருந்து எடுத்து நடுவீங்க?
0: ஒரு மாசக்குள்ள, ஒரு 28 நாள், ஒரு மாசக்குள்ள, 30 நாளுக்குள்ள நட்டுருங்க சார்.
1: 30 நாளுக்குள்ள நட்டுருவீங்க. நட்டதுல இருந்து தண்ணி அப்படியே கட்டியே தான் வச்சிருப்பீங்க?
0: அதெல்லாம் தண்ணி அப்படியே ஜவுறு சார், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதே பாஞ்சிடும்.
1: உரம் எல்லாம் ஏதாவது போடுவீங்களா?
0: உரம் போடுங்க சார்.
1: நல்லா ரசாயன உரமே போட்டுக்கிறது?
0: ரசாயன உரம் தான் சார் போடுறேங்க.
1: ஏன் இப்ப நிறைய பேர் இயற்கைக்கெல்லாம் மாறுறாங்களே, உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் யோசனை இல்லையா?
0: இயற்கை

0: இயற்கை போட்டா அது எலக்ஷன்ல கம்மியா வருது சார். வெளியே பண்ணுங்களா அதுல
1: இது வந்து நமக்கு பண்ணி பழகிருச்சே
0: பழகிருச்சு. ஆமா உரம் போட்டாதான் நடுக்கு மகசல் வருது, உரம் போடலாம் பயிர் வளர்ச்சியே வராதுல.
1: என்னென்ன உரம் எல்லாம் போடுவீங்க நெல்லுக்கு? எவ்வளவு நாளுக்கு ஒரு ஓட்டி போடுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் ஒரு நட்டு ஒரு 15 நாள்ல துணுக்கிற மருந்து போடுங்க சார், பக்கெட் மருந்துங்க. அது பக்கெட் போட்டு ஒரு களை எடுத்துட்டு கலப்புரம் எல்லாம் கலந்து போடுவாங்க, யூரியா பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் களை எடுத்துட்டு ஒரு 1.5-2 மாசத்துல களை எடுத்துட்டு அதை போடுவாங்க. போட்டு அது அப்புறம் மருந்து ஒரு 2 மருந்து அடிப்பீங்க சார், 2 மருந்து அடிச்சா அறுவடைக்கு சரியா போயிடாது.
1: சரிங்க. இப்போ அதுல பூச்சி இது மாதிரி தொந்தரவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
0: பூச்சி அதான் மருந்து அடிச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க சார்.
1: என்ன பூச்சின்றத அங்க பக்கத்திலேயே காட்டி இது பண்ணிருக்காங்க.
0: புழுதான் அதிகமா அதிகமான மல்லிப்பூ மாறிக்காது. ஒரு மருந்து 2 மருந்து அடிச்சுங்களா நெல்லுக்கு வந்துடும்.
1: இப்போ மாடு வச்சிருக்கீங்களா? மாடெல்லாம் யாரும் சமாளிச்சுக்கிறா? இது எல்லாத்தையும் வச்சுட்டு மாட்டையும் எப்படி பாத்துக்கிறீங்க?
0: மாடும் பாத்துக்கிறேங்க சார்.
1: எப்படி சமாளிப்பீங்க எல்லா வேலையும் ஒரே ஆளு?
0: வீட்டுல எங்க வீட்டுலங்கிறாங்க சார்.
1: ரெண்டு பேர் பாத்துக்கிறீங்க? பசங்க எல்லாம்
0: பசங்க படிக்கிறான் சார். ஒருத்தன் 10th இப்பதான் முடிச்சிருக்கிறான், அக்சண்ட் எமர்ஜென்சிக்கு முடிக்கிறான். அவ்வளவுதான் 1 மாசங்க சார் முடியறது.
1: சரி சரி சரி. மாடெல்லாம் நீங்களே கறவைக்கெல்லாம் யார் பாக்குறா? கறவைலாம் கறந்து
0: நாங்க தான் சார் கறக்குறங்க.
1: நீங்களே தான் கறக்குறீங்க? ஆமா. இப்ப வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, இந்த வேலைங்கள சரியா இருக்குமே?
0: பாத்தனாமா சார், எல்லாம் பாத்தான் இருக்க முடியாது.
1: எத்தனை மாடு கறவையில இருக்கு?
0: இப்ப 2 மாடு இருக்கு சார்.
1: மிச்சம் 3
0: 2 சென்னைக்கு இது, ஒன்னு சென்னைக்கு வர மாதிரி இருக்கு.
1: கடையா இது? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு போக போதா? சரி சரி. எத்தனை மாடு வரைக்கும் வச்சுக்கலாம்னு இருக்கீங்க நீங்க? ஒரு 5 மாடு இருந்தா
0: அவ்வளவுதான் சார், 5 மாடு
1: சமாளிக்க முடியாது.
0: மேல இருந்தா முடியாது.
1: எவ்வளவு கறவ ஒரு நாளைக்கு மொத்தம் எவ்வளவு பால் காக்குறீங்க 2 மாட்டுல?
0: ஒரு 2 மாட்டுல காலையில ஒரு 20 லிட்டர் வருது சார், சாயந்தரம் ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர்.
1: எங்க பக்கத்துல சொசைட்டி ஏதாவது இருக்கா?
0: இல்ல சார், லோக்கல் அங்கேயே வீட்டானே வராங்க, அவங்களுக்கு ஊத்திடுறேன்.
1: எவ்வளவு குடுக்கறீங்க?
0: 34 ரூபான்னு தராங்க சார்.
1: கட்டுப்படி ஆகுமா? 34 ரூபா?
0: அவ்வளவுதான் சார்
1: தராங்க. அவ்வளவுதான்
0: குடுக்கறாங்க.
1: இல்ல நான் கேக்குறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஏன்னா போடுறோம் நம்ம தீனி போன
0: சார். பரவாயில்ல,
1: ஏதோ ஒண்ணு கூட ஒரு இது வருமானம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். தினசரி ஒரு வருமானம்,
0: தினசரி வரும்.
1: அவர் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி காசு கொடுப்பாரு? வாரத்துக்கு ஒரு வாட்டியா? எப்படி
0: 10 நாளைக்கு ஒரு டைம் தராங்க சார்.
1: அப்போ இது வந்து நமக்கு ஒரு தினசரி வருமானம் மாதிரி இது ஒண்ணு வருது. பூ ஒண்ணு நமக்கு வந்துடும் சீசனை தான். மித்த நல்லா ஒரு
0: பரவாயில்ல பூ வரும்.
1: பூ வந்து ஓரளவுக்கு
0: விவசாயம் கூட பூ பரவாயில்ல சார்.
1: மித்த பயிரை விட பூ பரவாயில்ல.
0: பூ பரவாயில்ல.
1: மல்லிகை பூ தான் வாசனை அடிக்குதுன்றீங்க. விவசாயிகளோட வாழ்க்கையில மனம் முடிக்கணும்னா மல்லிகை
0: வரைக்கும் 2000 ரேக்கும் போதும் சார்.
1: அந்த சமயத்துல கல்யாண சமயத்துல சொல்றது தை மாசம்
0: சமயத்தெல்லாம் கூழு ஒண்ணு லாஸ்ட் 15 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு டைம் வந்துடுது. விவசாயம் 6 மாசம் பாக்கணும், அது பண்ற செலவுக்கு தான் கரெக்டா இருக்கும்.
1: ஆனா மருந்து அடிக்கிறத நிறைய அடிக்கணும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, அதுக்கே பாதிகா செலவாகும் போல இருக்க.
0: மருந்து அடிச்சாதான் பூவா இருக்க முடியலாம், மல்லி எல்லாம் இருக்க முடியாது சார்.
1: சரி, இப்ப உங்க அனுபவத்தெல்லாம் கேட்டா யாருக்காவது சொல்லுவீங்களா?
0: ஆ சார் சொல்லுங்க.
1: போன் நம்பர் சொல்லுங்க.
0: 9944323958.
1: நன்றிங்க.
2: என்ன ராமசாமி, மணக்கும் மல்லி மணந்ததா?
3: ரொம்பவே மணந்ததுனே.
2: இப்ப நாளைக்கு காய்கறி நாத்து வாங்க போகும்போது மறக்காம மல்லிப்பூ செடி நாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. எனக்கும் ஒரு கொஞ்சம் சேர்த்தி வாங்கிட்டு வா, என்னோட நிலத்திலே நடுறான்.
3: மனமா உங்களுக்கும் மல்லி தரேன சாகுபடி செஞ்சு. சரி வரட்டுமாண்ணா.
2: பத்திரமா போயிட்டு வாப்பா, இருட்டிருச்சு.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இளந்தென்றல். இன்னைக்கு என்ன தலைப்புல இளந்தென்றல் வளம் வர போகுது அப்படிங்கிறது நேயர்களாகிய உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பா இளந்தென்றலை கலக்கிட்டு இருக்காங்க நம்ம தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னாவே நிறைய பேர் குசி ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு லைனே கிடைக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான் இந்த 8 மணி ஷோ.

0: இன்றைக்கி இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக தான் நாம் இன்றைக்கி கேட்டு ரசிக்க இருக்க போகிறோம். நீங்களும் வந்து பேச போகிறீங்க. இப்போ எல்லாம் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாக இருந்தாலும் தூய தமிழில் நம்ம பேசுகிறோமா நம்மளுக்கே ஒரு டவுட்டு தான். அப்படின்னா இல்லைன்னு தான் நானே சொல்லுவேன். ஏன்னா தூய தமிழில் ஒரு மொழி அல்ல, பல மொழிகள் கலந்த கலவையை வந்து சின்ன வயசுலேருந்தே நாம் பேச பேச பேச படிக்கிற புத்தகத்துலேயும் அதே மாதிரி மிக்ஸ் ஆகி பல மொழிகளில் பேசிகிட்டு தான் இருக்கும். தூய தமிழாக நம்ம யாருமே பேசுகிறதா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, தூய தமிழில் பேசினா பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம மேலேயும் கீழேயும் பார்க்க மாட்டாங்க, இது யார், இது எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தார் இவர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அட்ரஸே தேவையில்லை, அவங்களே ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலமையில தான் நாம் இருக்கும். சரி வாங்க, நாம இப்ப தமிழ்ல பேசலாம், பேச ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் தான் இது இளந்தெண்டல் நிகழ்ச்சியில இன்னைக்கு தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. என்ன கான்செப்ட் கொடுத்தாலும் சரி, நான் தூய தமிழில் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் 0434-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு சில சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி அதுதான் ட்ரெய்னிங் நம்மளுக்கு தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நம்ம உடைய இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் எங்கிட்ட பேசுறீங்க? உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேக்கல, நல்ல டவர் இருக்க இடத்துல இருந்து பேசலாமா? சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இப்பே தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கான ஆங்கில வார்த்தை நான் கொடுக்கவா? அட்மயர். அட்மயர் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்ல நீங்க சொல்லணும். அட்மயர். ஏ, எங்கயோ தேடிட்டு இருக்கீங்க, பக்கத்துல அம்மா வேற இருக்காங்க இல்லையா? ட்ரை பண்ணீங்களா? நீண்ட நேரம் மௌனம் காக்கக்கூடாது. இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்பதற்கு முன்னாடி உங்கள் வானொலி பெட்டியினுடைய ஒளி அளவை குறைச்சிருங்க. நம்ம இது ஒரு விளையாட்டு ஷோ தான், அதனால் டக்கு டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக பேச ட்ரை பண்ணலாம், இல்லைனா அடுத்த நேயருக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேண்டாம். சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்கய்யா?
2: ஈரோடு மாவட்டம் மொடக்கிருச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: சரவணையா, ரெடியா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கிறேன்.
0: சரிங்கய்யா. சடன்லி அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறேன்.
2: உடனடியாக.
0: உடனடியாக, அது வந்து எப்படின்னா கரெக்டான மேட்சிங்கா? இல்ல. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்பும். வருக வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? Say openly. Say openly. Say, S-A-Y. Say openly. இதுதான் உங்களுக்கான ஆங்கில வார்த்தை. அது கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க. என்னங்க? கிளாஸ் எடுக்கிறாங்க போல. நீண்ட நேரம் மௌனம். இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: சரிங்க, ரெடியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கலாமா? வார்த்தைனா தமிழ் பிற மொழிகள் கலந்த ஒரு வார்த்தை கொடுக்கறேன், அதுக்கு நீங்க கரெக்டான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி அந்த வார்த்தையை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க. என் தோழன் மிகவும் ஆனந்தமாக உள்ளார். அது தமிழ்ல
4: சொல்லுங்களா?
0: அதுல வந்து ஒரு பிறமொழி சொற்கள் கலந்து இருக்கு, அத நீங்க தூய தமிழா மாத்தி சொல்லுங்க.

0: நன்றி நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருகா வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சரிங்க, ரெடியா இருக்கீங்களா?
1: எளிமையா நீங்க எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்க போறீங்க, நான் கண்டுபிடிக்க போறேன்.
0: வரும்போதே ஒரு பாசிட்டிவ் மைண்டடே வரீங்க. சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, நேர்மறை எண்ணத்தோட வர பார்த்தீங்களா? பாசிட்டிவ்.
0: குட் குட். உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா ஃபேக்.
1: மேம் ஸ்பெல் பண்ணுங்க.
0: ஃபேக், FAKE.
1: பொய்யான.
0: பொய்யான இல்ல, கரெக்டான வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கரெக்டான வார்த்தை. தவறான அப்படின்னு சொல்லலாம்.
0: இல்ல, அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா?
1: அப்படி வருமா? ஃபேக், பொய்யான தகவல் பரப்புறதுன்னா சொல்வாங்க ஃபேக் நியூஸ் அப்படின்னா.
0: அது கரெக்டான, நீங்க சொல்ற கான்செப்ட் ஓகே, ஆனா வந்து கரெக்டான வார்த்தையை தான் சொல்லணும், அதுதானே? ஆமா, பொருந்தி இருக்கணும். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவாக்கட்டு தென்ன விவசாயி முருகன்மா.
0: ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்கம்மா.
0: டல். டல். என்னது?
2: சோர்வு.
0: சோர்வு இல்லங்கய்யா. நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்தனே எரி வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாரங்க இருந்து பேசுறீங்க? உங்க இனிப்பு சரியா வரல, நல்ல டவர் இருக்க இடத்துல நின்னு பேசலாமா? ஏற்கனவே பேசுனீங்க
3: தானே?
0: நிகழ்ச்சியில ஒருத்தருக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு தரப்படும், நீங்க நாளைக்கு கூட ட்ரை பண்ணலாம். நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?
4: சேலம் மாவட்டம்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? நீங்க எப்படி தமிழ்லாம் பேசுவீங்களா, இல்ல ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசுவீங்களா, இல்ல மிக்ஸிங்கா பேசுவீங்களா?
4: இல்லங்க மேடம், எனக்கு தமிழ் தான் பேசணும், சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது.
0: சரி, அடுத்து ஓரளவு தெரியும் இல்லையா? சரி, ஹோல்ட், HOLD அப்படிங்கிற ஒரு நாலே நாலு லெட்டர்ஸ் தான் கொடுக்கறேன், அதுக்கு சரியான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லிடுங்க பாக்கலாம்.
4: நிறுத்தி வைக்கப்பட்டா அமைதியாக, காத்திருக்கு.
0: இல்ல, நிறைய வார்த்தை சொல்றீங்க. நன்றி இனிப்பில் இணைந்திருக்கு. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் மக்கமனப்பட்டியில இருந்து சித்தன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
5: கொஞ்சம் எளிமையா கொடுங்க, தமிழ் மாதிரி கொடுங்க.
0: தமிழ் மாதிரி கொடுக்கலாமா? சரி,
5: ஆமா கொடுங்க, கொஞ்சம் எளிமையா சொல்ற மாதிரி கொடுங்க.
0: ஓகேங்க ஐயா. கிளாம். கம்.
5: கேம்ப்.
0: இல்ல, CALM. கம்.
5: சரி, நன்றிங்க.
0: நன்றி நன்றி. இனிப்பில் இணைந்ததற்கு. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துறை அண்ணாமலை புதூர்.
0: சரிங்க, புதுசா இருக்கு உங்களோட குரல் கேக்குறதுக்கு. சரி, நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேக்குறேங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
6: கொஞ்சம் எளிமையா கொடுங்க பாக்கலாம்.
0: சரி, ரிஜெக்ட்.
7: இணைப்பு
0: விட்டு வருது, நல்லா டவர் இருக்கிற இடத்துல நின்னு பேசலாமா? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? கல்ச்சர்.
7: கல்ச்சர். வாய்ப்புக்கு நன்றிங்களா.
0: நன்றி நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
11: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.

0: இனிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியில தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம்ல ஈஸ்வரன் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, ரெடியா இருக்கீங்களா தமிழ் பேச?
2: ஒன்றிய அளவில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜங்கமயனூர் பெண்ணாகரம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 999-443-8384.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
4: அப்பா,
3: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான
8: தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
0: இன்னிசையால் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கய்யா?
1: சேலம் மாவட்டம் பகலகுடி கிராமம்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: சொல்லுங்க.
0: அட்மயர், ADMIRE. அட்மயர், ADMIRE. இந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லுங்க. நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்ததுக்கு இணைப்பில் இணையும் அடுத்த நீரிடம் பேசும் முன்பாக,
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
0: சரி சரி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: அனைவரும் நலங்களாமா?
0: அனைவரும் நலமா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: உங்களுக்கான
0: வார்த்தை, இதுக்கான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லலாம்.

0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
2: பென்னாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜங்கமயனூர் பென்னாகரம். எல்கேஜி முதல் 12 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 999-443-8384.
3: பென்னாகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
4: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம் இளந்தென்றல். இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர்கள் நிறைய பேர் அவ்வளோ பேர் கால் பண்ணிட்டுருக்காங்க. கால் பண்ணணும்னு நினைக்கிற நேயர்க நீங்கள் இருந்தால் உங்களுக்கான நம்பர் இது தான், 04342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பு எண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94 86 81 1025 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,

0: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லாப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: பென்னாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஜங்கமயனூர் பென்னாகரம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9994383884.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
0: எட்டு மணி 26 நிமிடத்தில் பண்பலையோடு இணையும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க இனிப்பு சரியா கிடைக்கல. நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்க வானொலி பெட்டினுடைய ஒலி அளவை குறைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி நல்ல டவர் இருக்கிற இடத்துல நின்று பேசலாம் இல்லையா? இனிப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சூப்பரா எளிமையா கொடுத்துடலாம். சந்தேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது தமிழ் வார்த்தை இல்ல, இதுக்கு சரியான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லணும்.
7: சந்தேகம், சந்தேகமா டவுட்டுமா?
0: நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் கேட்கலங்க. நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
8: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
9: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.

0: உடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
3: சேலம் மாவட்டம்.
2: சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஒரு வார்த்தை இதுக்கு இணையான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லணும்.
3: நன்றி
2: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்தனே இறை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சக்கரவர்த்தி மதிக்கப்பட்ட.
2: சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
4: கொடுங்க.
2: ஜாதகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? நான் நேற்று போய் டைம் சரியில்லைன்னு ஜாதகம் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
4: சொல்லுங்க.
2: அந்த ஜாதகத்துக்கு சரியான தமிழ் வார்த்தை சொல்லுங்க.
4: நன்றி.
2: இணைப்பில் இணைந்ததற்கு இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் போவன் பேசுறேம்மா.
2: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
5: மூன்று வார்த்தையுமே
2: எளிமையா கொடுத்துடலாம்.
5: எளிமையா கொடுத்துருமா?
2: சரிங்க. சரித்திரம் அப்படின்னா என்னங்கய்யா? தூய தமிழ்ல சொல்லுங்க.
5: சரித்திரம் என்றால் என்ன?
2: அது ஒரு க்வெஸ்சன் ஆக்கிட்டீங்களா?
5: வரலாறுன்னு கூறலாமா?
2: வரலாறே கரெக்டான பதில். அடுத்தவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? யாருக்கும் குடுக்கல நானு.
5: அப்படிங்களா? மத நம்பிக்கைன்னு கூறலாமா?
2: இல்ல இல்ல, அப்படி வராது. அது வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம், அந்த மாதிரியான ஒரு வார்த்தை சம்பந்தப்பட்டது. நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு இணைப்பில் இணையும் அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரிடம் வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
4: புரியல.
2: சொல்லுங்க.
4: அதிர்ஷ்டம் இல்லாதவன்.
2: இல்ல இல்ல, அப்படி வராது. நன்றி. இணைப்பில் இணைந்திருக்க. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
7: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்
9: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது இளந்தென்றல். இன்னைக்கு தமிழ் பேசுங்கள் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களிடம் பேசும் முன்பாக,

0: அப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியில தமிழ் பேசுக நிகழ்ச்சியாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். பருக வணக்கம்.
9: அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம்.
8: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: கோட்டையூர்ல இருந்து எம் ஆறுமுகம்.
8: சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
9: எளிமையா கொடுங்கம்மா.
8: சரி, ஈவன் நவ் அப்படிங்கறது ஒரு வார்த்தை, அது எப்படி தமிழ்ல மேட்ச் பண்ணலாம்?
9: அது வந்து ஆங்கில வார்த்தைங்களா?
8: ஆமா, ஈவன் நவ் அப்படிங்கறது ஆங்கில வார்த்தை. இதுக்கு அப்படியே கரெக்டா தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
9: அவன்தான் மனிதன்.
8: நன்றி நன்றி. இனிப்பில் இணைந்து இருக்கு. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
10: ஹலோ,
8: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: கவிப்ரியா, நாமக்கல்ல இருந்து பேசுறேன்.
8: சூப்பர். ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா? தூக்கி எரி அப்படிங்கறத கரெக்டான வார்த்தை. சரி, அடுத்து உங்களுக்கான இது குடுக்கலாமா? சடன்லி. சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை குடுக்கலாமா? பாரத ரத்னா அப்படின்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த பாரத

0: ரத்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே சூப்பர்ப்பா, அழகா ரெண்டு வார்த்தை சொன்னீங்க. நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்தனை இறை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க?
0: சூப்பரா இருக்கேன். சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: சொல்லுங்க.
0: உங்க வாண்டொலி பெட்டியினுடைய ஒலி அளவு குறைச்சிடலாமா?
1: வெளியே வந்துட்டேன்.
0: வெளியே வந்துட்டீங்களா? சரி, இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா பாட்டெல்லாம் பாடுறாங்க இல்லையா, அப்போ சொல்லுவாங்க பஜனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஜனை அப்படிங்கிற வார்த்தைக்கு கரெக்டான தமிழ் வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: மங்களம் பாடுறதுன்னு
0: சொல்லுவாங்க. மங்களம் பாடுறது அப்படிங்கிறது வந்து அந்த தொட்டி கட்டி தூரி ஆடுறது அந்த மாதிரி எல்லாம் தான் அது மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பஜனை அப்படிங்கிறதுக்கு கரெக்டான வேற ஒரு வார்த்தை இருக்கு. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: வணக்கத்துடன் பாகல் பட்டி பெருமாள் மேடம்.
0: சூப்பருங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்க மேடம்.
0: சாப்டர் CHAPTER.
2: பகுதி.
0: பகுதி இல்ல, அது கரெக்டா நீங்க மீனிங் யோசிச்சு பாருங்க, கிடைக்கும். நன்றி.
2: அத்தியாயம் சொல்லுவாங்க. அத்தியாயம்,
0: அது கரெக்டான வார்த்தை. சரி, உங்க வீட்டுல நீங்க எத்தனாவது குழந்தைங்க ஐயா? ஆறாவது குழந்தை. சூப்பர். இப்ப ஜோஸ்ட புத்திரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்படின்னா என்ன? ஜோஸ்ட புத்திரன். ஸ்ரீஹர பையன் வராது. இல்ல இல்ல இல்ல இல்ல, ஜோஸ்ட புத்திரன் அப்படின்னா என்னன்னா மூத்த மகன் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக
3: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
4: அம்மன் TRY TMD கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
6: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
9: சா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமா இணைந்து கேட்டு கொண்டிருக்கின்றோம். இன்று இளந்தென்ற நிகழ்ச்சியில தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக ஒரு இனிய பாடலை கேட்டுவிட்டு வருவோமா?

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். இமைக்கும் நொடிப்பொழுதினையும் இனிதாக்கி தரும் இது இனிசை சாரல். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைப்பிலையும் அடுத்தனே இதை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரீங்க இது பேசுறீங்கயா?
2: சரிங்க,
0: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: ஜஸ்ட் எ லிட்டில்.
2: என்னங்கம்மா?
0: ஜஸ்ட்

0: a little.
1: சிறிய இடைவெளி.
0: அப்படி வராது, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: தாமதம்.
0: நன்றி நன்றி. இனிப்பில் இணைந்ததற்கு இனிப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: புரியற மாதிரி கொடுங்கம்மா.
0: ஸ்பை, ஸ்பை, SPY, ஸ்பை.
2: கை.
0: ஆஹா, ஸ்பை
2: டைகர்னு அர்த்தமா?
0: டே, உன்னை ஸ்பை வச்சு கண்டுபிடிக்க போறாங்கடா அப்படின்னு சொல்றாங்கல்ல. நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: அன்பு சகோதரி அறிவிப்பாளர் சிவகாமி அவர்கள், கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம், கனகநாச்சம்மன் கோயில்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
3: நர்வஸ்.
0: நர்வஸ். NERVOUS. எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படிங்கிறாங்கள, அந்த
3: வார்த்தை
0: அப்படியே மைண்ட்ல இருக்கு, ஆனா வார்த்தை வெளியில வரல இல்லையா? நன்றி நன்றி. நல்லது ஒரு முயற்சி. இனிப்பில் நீயும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
4: காரியமங்கலம் வட்டம், கெங்குச்செட்டி, தீமராஜன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
4: குடுமா.
0: Playfully. Playfully.
4: Playfully.
0: Playfully. PLAY FULLY.
4: விளையாட்டுக்குள்ளி.
0: விளையாட்டு அப்படின்னு வந்துட்டீங்க, ஆனால் அந்த வார்த்தை வந்து முழுமையாக வரல. நன்றி, இனிப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரிடம் பேச முன்பாக
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
9: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: என்னிசைச்சாரலில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தமிழ் பேசுங்கள் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பண்பலையில் அடுத்த நேயராக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, வார்த்தை கரெக்டா முழுமையா வரல, கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல நின்று பேசலாமா?
10: மோகன் கல்லூர்.
0: சரி, ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? கேரி. கேரி.
10: சுமத்தல்.
0: சுமத்தல் வராது, கரெக்டான வார்த்தையை சொல்லணும்.
10: அதான் மேம், சுமத்தல்.
0: கேரி அப்படின்னா தூக்கிச்செல் அப்படிங்கறதான் முழுமையான தமிழ் வார்த்தை. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
11: சரிங்கய்யா,
0: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
11: ஃபர்ஸ்ட் எய்ட், முதல் உதவி.
0: சூப்பர். அடுத்தவங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்தனே இதை வரவேற்போம். வருக வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கான வார்த்தை எளிமையா கொடுக்கலாமா? வித் அவுட்.
12: நல்லதொரு
0: முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்தனே இறை வரவேற்போம். வருக வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கயா?

0: நான் தர்மபுரி உழவர்கள் முடிப்புதான் பேசுறேன்.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
0: எளிமையா கொடுக்க முயற்சி பண்ணலாம்.
1: எக்ஸ்பிரிமெண்ட்.
0: இன்னொரு சொல்லுங்க.
1: எக்ஸ்பிரிமெண்ட்.
0: எக்ஸ்பிரிமெண்ட். தொடர் முயற்சி.
1: நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்திருக்க இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜி. சரி, நாமக்கல்.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
1: இன்ட்ரடியூஸ்.
2: சரி, அறிமுகம்.
1: யார் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறாங்க?
2: பொண்ணு சொல்லி கொடுத்துட்டாங்க.
1: சரி, ஓகே, இந்த வார்த்தையை நீங்களே ட்ரை பண்ணுங்க. சே ஓபன்லி.
2: கேக்கலங்க.
1: சே ஓபன்லி.
2: வெளிப்படையா.
1: அதுல கரெக்டா பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. கரெக்ட்டா சொல்லுங்க பாக்கலாம். நன்றி நன்றி. நேரம் குறைவா இருக்கு. இனிப்பில் இணைந்ததுக்கு நன்றி அம்மா. நல்லது ஒரு முயற்சி. என்னிசை சாரல் இதுவரை கேட்டு ரசித்தோம் இளந்தென்றல். இன்றைக்கி இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக பலம் வந்தது. இதில் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள்லாம் நான் சொன்னேன். அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து புதுசு புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பாக இளந்தென்றல் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி ஒவ்வொரு கான்செப்டாக வந்துட்டுருக்கோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியை கேட்டு ரசனை உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
3: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் நியூஸ் அட் 9. The headlines. D. K. Shivakumar elected leader of Congress Legislature Party in Karnataka to take oath as Chief Minister on Wednesday. Month-long Khet Bachao Abhiyan to be launched from Monday to promote balanced and judicious use of fertilizers. Prime Minister Narendra Modi to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani tomorrow. IMD forecasts thunderstorms accompanied by hailstorms over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and Vidarbh tomorrow. In badminton, Sattvik Sai Raj and Ki Reddy and Chirag Shetty advanced to men's doubles final of Singapore Open. And in women's cricket, England set a target of 169 runs for India in the second T20 international in Bristol. In Karnataka, the Congress Legislature Party meeting in Vidhan Sadha has elected D.K. Shivakumar as its new leader after the resignation of Siddaramaiah. His name was proposed by outgoing Chief Minister Siddaramaiah and Dr. G. Parameshwar. After adopting the resolution, AICC General Secretary K.C. Venugopal made the official announcement. Later, briefing media persons in Bengaluru, Mr. Venugopal said D.K. Shivakumar will visit the governor to stake claim to form the government. He also announced that the swearing-in ceremony will be held on the 3rd of June. More from our correspondent.
4: After a few tense moments in the evening, the news was broken that D.K. Shivakumar has been chosen Legislature Party leader. The outgoing Chief Minister Siddaramaiah had moved a one-line resolution that electing the CLP leader must be left to the discretion of AICC. Thereafter, AICC General Secretaries K.C. Venugopal and Randeep Singh Surjewala held a discussion with Siddaramaiah separately in Chief Minister's chamber in Vidhan Sauda. So, after a break in CLP meeting, when it commenced again, D.K. Shivakumar was elected the leader after a meeting with the governor and seeking his permission for a swearing-in ceremony as the next chief minister on June 3rd at 4:05 p.m. The governor has invited D.K. Shivakumar to take oath along with cabinet members at the requested date and time. Sudhindra, Akashwani News, Bengaluru.
3: The Khet

இன்னிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எழுந்திருக்கின்றோம். இந்த இனிமையான நேரம் 9:30. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். என்ன டே அப்படின்னா, முருகப்பெருமானின் பிறந்த நாளான வைகாசி விசாகம் தான். இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக முருகன் கோயிலில் கொண்டாடிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம தருமபுரி பண்பலையில் முருகன் பற்றிய பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிக்கலாமா? இடைவிடாத இசைமழையாக

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலை.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

இணைந்திருந்தும் சுகமான ராக் இடைவிடாத இசை மழையாக. இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியை கேட்டிருந்தோம் நேயர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி.
3: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
4: தம்பி ஊருக்கு புதுசோ?
3: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
4: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
3: என்ன சொல்றீங்க, புரியலையே.
4: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
3: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
4: எப்படி?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
4: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
3: என்ன விஷயம்னா?
4: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
3: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
4: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
3: அண்ணா சொல்லுங்கண்ணா, பதறது இல்ல.
4: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
3: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
4: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிட்றேன்.
3: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 2:10. இனிசை சாரலில் இனி வரும் ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது காலத்தால் அழியாத காவிய காணங்களாக காற்றலையில் வளம் வர காத்திருக்கின்றது சுகமான ராகங்களாக. இந்த இனிமையான இதமான குளிர்காற்று வீசும் இனிய நேரத்தில் இன்னிசையோடு இணைந்து கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வர காத்திருக்கு. நீங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களாக இருந்தால் பண்பலையில் உங்களுக்கு பிடித்தமான சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசிக்கலாம் வாங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் பாடலை கேட்டு ரசிக்க 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு

0: ரசிக்கலாம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளமர கேட்டு ரசிக்கலாமா? நிகழ்ச்சியில முதல் நேயரா பாடலை கேட்க வராங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நாமக்கல் ஜேடார் பாளையத்திலிருந்து ஜோதிமணி.
0: சொல்லுங்க, எப்படிமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்கம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா. சொல்லுங்க, பண்பலை எப்படி கேட்டுட்டு இருக்காங்க?
1: பண்பலை எல்லாம் சூப்பரா வருதுங்கம்மா, எங்க ஊருக்கு நல்லா எடுக்குதுங்க.
0: சரிங்க சரிங்க. தினமும் நைட் எல்லாம் பாட்டு கேக்குறீங்க?
1: இன்னைக்கு பாடல் கேட்க வந்திருக்கேன்.
0: சூப்பர். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கலாம்.
1: சரிங்கம்மா.
0: என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: பாடல் வந்து உலகம் சுற்றும் வாலிபன்ல இருந்து நிலவு ஒரு பெண்ணாகி.
0: இது
1: வணக்கம் பாளையம் கவிதா இளங்கோவனுக்காக.
0: எல்லா நேயர்களுக்காகவும் உங்களுக்கான பாடல். நன்றி.

0: இமைக்கும் நொடி பொழுதினையும் இனிதாக்கி தரும் இது இனிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமாக இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: வாழ்க வளமுடன் மாவட்ட நெருங்க.
0: ஐயா இணைப்பு சரியா கிடைக்கல, உங்க பேர் மற்றும் ஒரு முறை சொல்லலாமா?
1: கரூர் மாவட்டம்.
0: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரிங்க ஐயா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாங்க ஐயா?
1: கிரக பிரவேசம்.
0: சரி, நன்றி. இது உங்களுக்கான பாடல்.

நித்தம் நித்தம் நினைவுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்கான பாடல் தொகுப்பினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: அடுத்த பாடலை காட்டலையில் தவள விடும் நேரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கத்துடன். நாமக்கல் மாவட்டம் கருமனூர் சிற்றையிலிருந்து இரா நடராஜன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: அன்னக்கிளி என்ற திரைப்படத்துல இருந்து பாத்தீங்க.
0: சரிங்க ஐயா, எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ப்ரோக்ராம், நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு மேடம்.
0: நன்றி நன்றி. இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி மேடம்.

0: இசை தூவானமாக தூவி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பண்பலையில் பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0434-342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். அதே போல் 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது சுகமான ராகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. 10:18 பண்பலையின் இசை சாரலில் இணைய வரும் நேயரை வரவேற்போம். வருகா வணக்கம்.
1: தருமபுரி பண்பலைக்கும் அன்பு சகோதரி சிவமி அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்மா. நான் கரூர் மாவட்டம் புலியூர் வந்து மனோரம்பரம் சொல்லுங்கம்மா.
0: ஐயா சொல்லுங்க, நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்குங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மா, எங்கள் தங்கராஜா படம். பாடல் வந்து கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாய்ப்பு
0: அழகா பாடுறீங்க. ஏதோ உங்களுக்கான பாடல். நன்றி.

0: கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: கரூர் மாவட்டம் நெருள் இருந்து அருள்தேவி பேசுறேங்கம்மா.
0: அருள்தேவி பேசுறீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: சந்திப்பு படத்துல இருந்து ஆனந்தம் விளையாடு வீடு அந்த பாட்டு போடுங்க.
0: நீங்க பாடுங்க பாக்கலாம் ஒரு ரெண்டு லைன்.
1: கேளுங்க
0: இதோ உங்களுக்கான பாடல் நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.

0: காலம் கடந்த காவிய கணங்களாக காற்றலில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: நீங்க
0: சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கண்டிப்பா, ரொம்ப காலமாவே கேட்டுட்டு இருக்கோம்.
0: வாவ், சூப்பர். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்
1: சொல்லி கொடுத்தது. நான் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: சுமை தாங்கி படத்துல இருந்து மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம்.
0: சூப்பரான பாடல் இது உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும். நன்றி இனிப்பில்.
1: நன்றி நன்றி.

0: கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள். 10:34 பண்பலையின் இசை சார்லில் பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வானவி ஓர் வர்ணம் ஜாலம் படைக்கும் நமது தர்மோரி பண்பலைக்கும் பண்பல் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி அணிவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் சோழந்து கணேசன். அம்மா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. அற்புதமா இருக்கு உங்களுடைய கவிதைகள்லாம்.
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சியை கேளுங்க. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாங்க உங்களுக்காக?
1: ஆமா, அந்த வசந்த மாளிகை படத்துல இருந்து மயக்கம் மணி மாணிகைதான் கண்ணே அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புகளுக்கான வழங்க வாய்ப்பு.
0: நன்றி, நன்றி உங்களுக்கான பாடல் இதோ.

0: இசை மழையாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.77. இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்கான பாடல் தொகுப்பினை கேட்டு ரசித்து கொண்டிருக்கோம். அப்படியே அழகழகான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளே மெய்மறந்து கேட்குற மாதிரி இருக்கு இந்த பாடல்கள் எல்லாமே. நீங்களும் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட நேயர்களாக இருந்தால் பண்பலையில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலை எண்கள் 0434-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல் 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கானங்களை காட்டலையில் தவ விடலாமே. 10:39 காற்றலையில் பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கவிப்பிரியா, நாமக்கல் மாவட்டத்தில இருந்து பேசுறோம்.
0: கவிப்பிரியா, சூப்பரா இருக்கு நேமு. என்ன, எத்தனாவது படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன படத்துல இருந்து பாடல் கேக்கலாம் இந்த பாடல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? எப்படி கேப்பீங்க? உங்களுக்கான பாடல் உங்க அப்பாவுக்காகவும் அனைத்து அன்புள்ள நேயர்களுக்காகவும் நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு

0: இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகுமான ராகங்கள். 10:45 பண்பலின் இசை சாரலில் பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா? ஐயா சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: ஆயிரத்தில் ஒருவங்கிற படத்துல ஆடாமல் ஆடுகின்றேன் அப்படிங்கிற பாடல்.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
1: ரைட் ரைட்.

0: இனிசை சரல் இதமாய் இணைந்து கேட்டு வசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை காட்டலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: மேடம், நாமக்கல் மாவட்டம் புதன் சொந்தை அண்ணாநகர் புரிந்து எம் சாகர் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? ஆயிரம் வாசல் இசையம் மேடம்.
0: சரி,
1: அவர் வந்து கிட்ட கிட்ட சாம்பாலம் சொல்லி ஒரு பாடல் மேடம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.
1: ரொம்ப நன்றி மேடம்.

0: நித்தம் நித்தம் நினைவுகளை அசி போட்டுக் கொண்டிருக்கின்றது. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: நாமக்கல் மாவட்டம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்க ஐயா. உங்களுடைய குரல் வந்து எனக்கு சரியா கேக்கல. நல்ல டவர் இருக்கிற இடத்துல நின்னு பேசலாமா? ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. கேட்டுட்டு இருக்கீங்களா? சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றுங்க. அடிக்கடி நிறைய பாடல் ப்ரோக்ராமில், அந்த 4 மணி ப்ரோக்ராம்லாம் வாங்க. என்ன படத்தில் இருந்து பாடல் கொடுக்கலாங்க உங்களுக்கு? நன்றி. இது உங்களுக்கான பாடல். நன்றி.

0: இன்னிசை சேனலில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்களாக இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை தான் நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நிறைவு பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம்க்கா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சகோதரி?
1: பெங்கமேட்ல இருந்து அமுதாங்க்கா.
0: சொல்லுங்க அமுதா, உங்க பேர். நலமா இருக்கோம் அமுதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா, நிகழ்ச்சி கேட்டு சூப்பரா இருக்கேன்க்கா.
0: வாவ், சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: இதோங்களுக்கான
0: பாடல் இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி.
1: நன்றி. தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு தாத்தி தாத்தா தேமி தக்கட்ட தரகட தரகடதாம் தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தரகட தரகடதாம்

இசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதுவரை இனிதாய் இணைந்து கேட்டு ரசித்தோம் சுகமான ராகங்கள். இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலா நாம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

ஏனிசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இரவு 10:10. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சியின் நிரல்.

நேர்களே, நாளை முற்பகல் 11 மணிக்கு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து அதன் தமிழாக்கமான மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி பாமாலை கேட்டு ரசிக்கலாம், 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு இணையவிருக்கும் குட்டி குழந்தை பி சபிதா, காலை 7 மணிக்கு தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், இன்னும் பல அறிவிப்புகள் பலம் பெறும் கதம்ப மாலையாக அது காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு. 7:10 இனிது இனிது கேட்டு ரசிக்கலாம், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள் தரும் தகவல்களை கேட்டு ரசிக்கலாம். ஏழு:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று கேட்கலாம், 8:05 பொன்னியின் புதுப்புணல், இதில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள் கேட்டு ரசிக்கலாம், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது கேட்டு ரசிக்கலாம், 9:05 வானொலி வசந்தம், நாளைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வர காத்திருக்கிறது, உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்கள் பேசலாம், அழகு குட்டி செல்லமாக வளம் வர காத்திருக்கின்றது, 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ ஷாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம், 10:05 நீங்கள் கேட்டவை கட் சேவையில் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி தான் அது. பத்து 10:50 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம், 12:10 உங்கள் கலாம் நிகழ்ச்சியில் மலரும் மொட்டுக்களாக, நாளை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் நாகனம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பால் சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம், 12:50 திரை இசை தொடர்ந்து சூழல் காப்பும் மெல்லிசை கேட்டு ரசிக்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ராகி துவரை சாகுபடி ரெட்டியூர் கே செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டு ரசிக்கலாம், 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாமா, 3 மணிக்கு விறுவிறுப்பான கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம், 4 மணிக்கு நாடகம் சென்னை அஞ்சலாக, 5:05 மாலை திண்டல், 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா

சொல்லறி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சி. ஆறு பத்திற்கு பாட்டுத்தான் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். ஆறு 55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 திரை இசை. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக நாய்களின் உண்ணிகளை கட்டுப்படுத்தும் மீனூன் தொழில்நுட்பம் குறித்து உரை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் கே அனீஷ் அவர்கள். தொடர்ந்து கரும்பு சாகுபடி அனுபவம். தருமபுரி கோணங்கநாயக்கநள்ளி ஆர் பழனி அவர்களுடன் நேர்முகம் கேட்டு ரசிக்கலாம். 8:30 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் விடுகதையாக மலர காத்திருக்கின்றது. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமான ராகங்கள். அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நாளை நம் பண்பலையில் ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகளின் இரள். உறங்கும் முன் ஒரு சிந்தனை கேட்கலாம். நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும். நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும் என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள்.

நேரம் இரவு 11:15. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.